பாடல் உங்களை உற்சாகப்படுத்திருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரு சிரிப்பு, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிறிய உதவி, இவன் எல்லாமே நமக்கு சாதாரணமாக தோணலாம். ஆனால் யாரும் ஒருவரின் வாழ்க்கையில் அது பெரிய நம்பிக்கையாக மாறலாங்க. அதனால இன்று இப்போது நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க அல்லது வீட்லேயே இருக்கீங்க அப்படின்னா ஒரு சிரிப்பு, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சின்ன உதவி செய்து தான் பாருங்கள்.

Oh my God.

0: சுவையத்து மந்திரம் பாரு.
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா, இனங்களை ஒன்னா இணைக்குதா, அம்மாவை போல அணைக்குதா.
2: இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:15 மணி அளவுல ஒரு நேரின் குரல் அங்கத்துல சரமான்ல இருந்து நான் சிவசத்தியன் விஜய் உங்களிடம் பேச காத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நேரின் குரல் நிகழ்ச்சியில சந்திப்போமா?
3: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
4: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

வணக்க மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இன்று மே 5 மே 9 நாள் சனிக்கிழமை. இன்று ஒரு முக்கியமான தினம் அனுசரிக்கப்படுகுதுங்க. உலக இடம்பெயரும் பறவைகள் தினம் அப்படின்ற ஒரு தினம் அனுசரிக்கப்படுது. இது இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உலகம் முழுவதும் இடம்பெயரும் பறவைகளை பாதுகாப்ப விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய சிறப்பான நாள் தான். இடம்பெயரும் பறவைகள் அப்படின்னு பார்க்கும்போது 1000 கிலோமீட்டர்கள் பயணம் செய்து நாடுகள் மற்றும் கண்டங்களை கடந்து செல்கின்றன. ஆனா இந்த காடுகள் அழிவு, காலநிலை மாற்றம், நெகிழி மாசு, வீட்டி போன்ற காரணங்களால் பல பறவைகள் ஆபத்தில் உள்ளன. அதனால் மக்களிடம் இது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த நாளை உலக அளவில் கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உலக இடம்பெயரும் பறவைகள் தினம் இந்த நாள்ல நம்ம என்ன செய்யலாம்? இந்த புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து மற்ற நாடுகளுக்கு செல்லும் பறவைகளை வந்து நம்ம பார்க்கறது கொஞ்சம் அரிதாக தான் இருக்கும். ஏன்னா நாம இருக்கிற இடத்துல இருந்து பார்க்க முடியாது. அது ஒரு சில காலநிலை மாற்றத்துக்கு ஏற்பதான் அந்த மாதிரி பார்க்கும். ஆனாலுமே இன்றைய நாள்ல நீங்க பறவைகளை பார்க்க முடியுதா பாருங்க. வீட்டுக்கு வெளியே பொதுவாக அந்த காலகட்டத்திலாம் தண்ணீர் வைப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தோன்னா இந்த குருவிகள் உயிரினங்கள்லாம் வந்து குடிச்சிட்டு போகிறது வைப்பாங்க. இப்போலாம் எத்தனை பேர் வீட்டுக்கு முன்னுக்கு இந்த மாதிரியான தட்டில் தண்ணீர் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அரிதாக இருக்கின்றது. ஏன்னா இன்னொரு பக்கம் அங்கே டிங்கி கொசு வராமல் இருக்கணும், ஏடிஸ் கொசுக்கள் வராமல் இருக்கணுன்றதுக்காக வைக்க மாட்டோம். ஆனால் குருவிகளுக்காக பறவைகளுக்காக வைக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. நமக்கு தெரியும் இல்லையா, ஏறக்குறைய எத்தனை மணிக்கு பறவைகள்லாம் வரும், வந்து இந்த பக்கமாக வந்துட்டு போவாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நாம் தண்ணீர் வைக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக மரங்கள் நடுறது, சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்வது. பறவைகள் வந்து எல்லைகளை பார்க்காது, அவை இயற்கையின் சுதந்திர தூதர்கள். அந்த தூதர்களை பார்க்க வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமைங்க.

0: என்ன வெயில, என்ன வெயில். கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல. விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
1: மறுபடியுமா இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: இளைஞர்கள் இந்த காலகட்டத்துல நிறைய சாதனைகள் படைத்து வராங்க. அவர்களுக்கு நிறைய விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டும் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டும் வருகின்றது. அந்த வரிசையில் இன்று வணக்கம் மின்னலில் நாம சந்திக்க போகின்றது தீபா குமரன். இவங்களுக்கு அனுகிரா ரிமாஜ பண்டு புத்ரி நாளை இந்த விருது வழங்கப்பட உள்ளது. வணக்கம் தீபா.
1: வணக்கம் அக்கா.
0: சரி தீபா, முதல்ல உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. சரியா?
1: நன்றி அக்கா.
0: சரி, உங்களுக்கு என்ன விருது கொடுக்கறாங்க நாளை?
1: நாளை எனக்கு வந்து அனுகிரா பண்டு புத்ரி ரிமாஜ இஸ்தான அலம் ஷால் கிடைக்கிறது அக்கா.
0: அரண்மனையில வாங்க போறீங்களா? எப்படி இருக்கு மனநிலை?
1: ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கு.
0: தீபாக்கு எத்தனை வயது இப்போ?
1: தீபாக்கு இப்பொழுது 16 வயது.
0: 16 வயதுல நீங்க அரண்மனையில போய் விருது வாங்குறீங்க, பெரிய விஷயம் தானே?
1: ஆமா அக்கா.
0: சரி சொல்லுங்கம்மா, இந்த அனுகிரா ரிமாஜ பண்டு புத்ரி இளையோருக்கான விருது எந்த அடிப்படையில தீபாவுக்கு கொடுக்கறாங்க?
1: அதற்கு முதன்மையாக ஒரு 5 ஃபைல் லாக் செய்யணும் அக்கா. அது என்னென்ன ஃபைல் லாக்னா, பிரின்சிப் ஆசாஸ் பண்டு புத்ரி, அனுகிரா ஜெட், லம்பாங்குமா கட்சி, பிந்தாங் புத்ரி, லாக் பரிபாடி என்ற அந்த 5 ஃபைல்களே செஞ்சாங்க. கிடைக்கும்
0: இந்த 5 ஃபைல்ஸ் நீங்க சொன்னீங்க இல்லையா, இதுல என்ன செய்தீங்க?
1: இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பீடாங்கல இருந்து இருக்கும் அக்கா. இப்ப கேமான்றது இருக்கும், பந்து மூலன்றது இருக்கும், ஜுரு மாசான்றது இருக்கும், டோபி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்னா செய்யணும் அக்கா.
0: எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டீங்க இதை நீங்க செய்யறதுக்கு, இந்த 5ஐயும்?
1: இந்த 5ஐயும் பாக்க போனா 13 வயதுல இருந்து 15 வயதுக்குள்ள செய்யணும். ஆனா நான் வந்து 15 வயதுலதான் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சேன்.
0: ஓ, வயது வரமும் அதற்கு இருக்கு இல்லையா. சரி, இந்த விருதுக்கு நீங்க விண்ணப்பம் செய்தீங்களா இல்ல அவங்களே இந்த விருதை வந்து உங்களுக்கு வழங்குறாங்களா?
1: நாங்க விண்ணப்பம் செஞ்சோம் அக்கா. நாங்க இந்த ஃபைல் லாக் எல்லாத்தையும் செஞ்சிட்டு ஸ்லாங்கில் உள்ள பண்டுபுத்திரி ஆசிரியர்கள் வந்து அதை பார்த்து மார்க் பண்ணுவாங்க. பண்ணிட்டு நாங்க போராங் வந்து ஃபில் அப் பண்ணோன்னேதான் அப்ப அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க.
0: ஓ, அப்போ தீபாவுக்கு 2026 இந்த விருது கிடைக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டுமே இந்த விருது வழங்குறாங்க தானே?
1: ஆமா அக்கா. இது வந்து மாநில அளவுல வழங்குறாங்க, மாநிலத்திலயும் ஒவ்வொரு தேதியில வழங்குறாங்க.
0: மாநில அளவில் கொடுக்கப்படும் இந்த விருது விழாவில் அடுத்த ஆண்டு இப்ப மாணவர்கள் வந்து பங்கெடுக்கணும் நினைத்தால் அவங்க என்ன செய்யணும் தீபா?
1: அவங்க முதல்ல இந்த 5 ஃபைல் லாக் செய்யணும் அக்கா. 5 ஃபைல் லாக்குள்ள ஒரு ஒரு இதுலயும் ஒரு ஒரு ஃபைல் லாக் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க 2 பொங்கூஜி கிட்ட சைன் வாங்கினாங்கன்னா அவங்க வாங்க முடியும்.
0: இது குறித்து எங்க போய் பாக்கலாமா அவங்க?
1: மஜ்லிஸ் ஜூரு லத்தீக் பங்சான்னு ஒரு வெப்சைட் இருக்கும் அக்கா. அதுல தட்டி பார்த்தாங்கன்னா அது என்னென்ன செய்யணும், அதுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குன்னு அது எல்லாமே அந்த வெப்சைட் குள்ள இருக்கு.
0: நல்ல ஒரு நற்செய்தியை நீங்க பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. உங்களை போன்று அவங்களுமே விருது வாங்குறதுக்காக நிச்சயமா அது ஒரு முன்மாதிரியா இருக்கும். இப்போ நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களை போன்று இருக்கும் இளையோருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க தீபா?
1: என்ன மாதிரி இருக்கும் இளைஞர்களுக்கும் பண்டு புத்திரியில இருக்கும் பெண்களுக்கு என்ன சொல்றதுன்னா, அது செய்யும் போது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா தொடர்ந்து விட முயற்சியோட செஞ்சீங்கன்னா கண்டிப்பா செய்து முடிக்க முடியும்.
0: ஆமா, உங்களை மாதிரி விருது வாங்க முடியும்ல.
1: ஆமா,
0: அமைதியான பொண்ணு தீபா.
1: இல்ல அக்கா, முதல் வந்து பேச ஆரம்பிச்சுன்னா போக போக கொஞ்சம் நல்லா பேசுவோம். முதல் வாட்டி ரேடியோல பேசினால ஒரு மாதிரி பயமாவும் தயக்கமாவும் இருக்கு.
0: முதல் முறையா வானொலியில பேசுறீங்களா? எப்படி இருக்கு?
1: ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி காலி கேட்டுட்டு போவேன், ஆனா பேசுனது இல்ல.
0: பேசுறது இல்ல, ஆனா இன்று உங்களுடைய குரல் ஒலிக்க போகுதே, எப்படி?
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன், கேளுங்க நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
0: அப்படியா? சரி, உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் கேட்பாங்களா? உங்க பேரையும் சொல்லுங்க.
1: பந்து புத்தில நிறைய பேர் இருக்காங்க, ஆனா ஸ்கூல்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிட்டதான் சொல்லியிருந்தேன். ஸ்வீகா, யாழினி அப்படின்றவங்க கிட்ட சொல்லியிருந்தேன்.
0: சொல்லிட்டீங்க, அப்ப எல்லாரும் நிகழ்ச்சி கேட்க போறாங்க. உங்களை இன்றைய வணக்கம் மின்னல்ல சந்தித்து பேசியதுல எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இது வந்து ஒரு ஆரம்பம் தான், இன்னும் நிறைய விருதுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்களுமே இறைவனை பிரார்த்திக்கின்றோம். சரியா?
1: சரியா. நான் வந்துட்டு என்னோட பெற்றோர்களுக்கு முதல் நன்றி சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா அவங்கதான் எனக்கு ஆதரவும் உதவியும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட ஆசிரியர்கள் 3 பேர் இருக்காங்க. ஆசிரியர் கலைசெல்வி மணியம், அவங்க தீபிஜி எஸ்எம்கே தொழுப்பங்கை மகாரங்கள படிச்சு கொடுக்குறாங்க, ஆனா அவங்க பண்டு புத்திரில இருந்து அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் எங்க ஸ்கூல் 2 டீச்சர் இருக்காங்க, அவங்க பேர் சேக்கு யோகமால், அவங்க எங்க ஸ்கூல் பண்டு புத்திரி டீச்சர், அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் எங்க ஸ்கூல் சேக்கு புஷ்பா பாய், அவங்க தான் பிகே கோகோ, அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க.
0: எல்லாருக்கும் நன்றி சொல்லியாச்சா? சரி, நாளை எத்தனை மணிக்கு உங்களுக்கு விருது கொடுக்கறாங்க?
1: நாளை 10 மணிக்கு காலையில.
0: காலையிலயா? சரி, முன்கூட்டியே உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. சரியா?
1: ஓகே அக்கா, நன்றி.
0: இதே மாதிரி நீங்க நிறைய சாதிக்கணும், அதுதான் எங்களுக்கும் வேணும்.
1: ஓகே அக்கா.

Oh my god.

0: எல் எஃப் எம் இன் அன்னையர் தின வாழ்த்து. வாழ்க்கை நம்மளை எங்கெங்கோ அழைச்சிட்டு போயிடுது, ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்க கிட்ட சொல்றீங்களா? மினல் எஃப்எம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட காணொலியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் எஃப்எம் டேக் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சோதிராஜன் பரஞ்சோதி.
1: இல்ல கண்ணு, இந்த
2: நானே இருக்க
3: மாட்டேன்.
4: 23 வருஷமா பிரிஞ்சு போயிருந்தாங்க, கிடைப்பாங்களா பாப்பாங்களா அப்படின்ற ஏக்கத்துக்கு இந்த அன்னையர் தினம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கு.
5: உயிரும் நீ, உடலும் நீ,
0: தாயுள்ள
5: உறவும்
6: இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:15 அளவுல ஒரு நேரின் குரல் அங்கத்துல சிரமன்ல இருந்து நான் சிவசத்தியன் விஜய் உங்களிடம் பேச காத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நேரின் குரல் நிகழ்ச்சியில சந்திப்போமா?
7: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பு மாலை திறமைகள் மட்டும் பேசட்டும்.

மாதம் அறிமுகப்படுத்தப்பட உள்ள புதிய மை கார்டு அடையாள அட்டை. ஏற்கனவே முன்னதாக ஜனவரியில் சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஜூன் மாதத்தில் புதிய அடையாள அட்டை மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வராங்க அப்படின்னா நம்மெல்லாம் மாற்றணும்ல, அதனால அந்த பரபரப்பு பதற்றம்லாம் வரும், அதெல்லாம் வேணாம். ஏன்னா கட்டங்கட்டமாக என்ன செய்யணும் அப்படின்றத நமக்கு சொல்லுவாங்க. முதல்ல நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ளலாம் நம்மளுடைய அடையாள அட்டை. தற்போதைய அடையாள அட்டை நீங்கள் நல்லா உற்று கவனித்தீங்க அப்படின்னா அதில் வந்து 23 பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கின்றன. இதற்கு பதிலாக 53 பாதுகாப்பு அம்சங்கள் இந்த புதிதாக அறிமுகப்படுத்தப்பட உள்ள அடையாள அட்டை மை கார்டில் இருக்குன்னு தேசிய பதிவுத்துறை JPN அறிவிப்பு செய்திருக்கின்றது. அரசாங்கத்தோட இந்த நடவடிக்கை தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு ஏற்ப நம்முடைய அடையாள அட்டை பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் குறிப்பாக மோசடிகளை தவிர்க்கவும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த புதிய அடையாள அட்டையில் என்னென்ன மாதிரியான புதிய தொழில்நுட்ப விஷயங்கள் இருக்கின்றன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேம்படுத்தப்பட்ட சிப், நவீன என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தொழில்நுட்பத்துடன் கூடிய சிப். இது வந்து இதற்கு முன்னதாக சாதாரண சிப் இருக்கும் இல்லையா, இதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து இணைச்சிருக்காங்க. பாதுகாப்பு கூறுகள் அப்படின்னு பார்த்தோன்னா லேசர் செதுக்கல், புற ஊதா, அதாவது யூவி கதிர்கள் வந்து அதில் இருக்கு. பிறகு வந்து மைக்ரோடெக்ஸ், இதெல்லாமே வந்து அந்த பாதுகாப்பு கூறுகளின் கீழ் செலுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பரிசோதனை வசதி, அமலாக்கத்துறையினர் எளிதாக பரிசோதனை செய்ய ஏதுவாக QR குறியீடும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. நிறைவாக நம்முடைய அடையாள அட்டைக்கும் வந்துருச்சுங்க. இந்த புதிய மை கார்டு அட்டையில் டச் அண்ட் கோ வசதி இருக்காது, கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்க. எனவே இப்போ நம்ம அடையாள அட்டையை பயன்படுத்தி டோல் சாவடிகளில் டச் அண்ட் கோ மாதிரி பயன்படுத்துகிறோம், சரி. ஆனால் ஜூனில் இருந்து புதிய அடையாள அட்டையை மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் இனிமேல் பயன்படுத்த முடியாது. முறையாக டச் அண்ட் கோ அல்லது இ வாலெட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சரிபார்த்து அந்த தொகை இருக்குதா அப்படின்றத நம்ம சரிபார்த்துக்கலாம். புதிய அட்டையின் அதிகாரப்பூர்வ வெளியீட்டு தேதியை உள்துறை அமைச்சு விரைவில் அறிவிக்கும், அது வரைக்கும் காத்திருக்கலாம். ஒருவேளை இந்த மாதம் உங்களில் யாராவது அடையாள அட்டையை மாற்றலாம்னு திட்டமிட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் காத்திருங்க, புதிய அடையாள அட்டை அடுத்த மாதம் வந்துடும், அதற்கு பிறகு முழுமையாக நம்ம எல்லாம் மாற்றிக்கொள்ளலாம்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: நாட்டின் வளர்ச்சியில் எந்த ஒரு மாநிலமும் பின்தங்கிவிடாமல் இருப்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்தும். சர்ச்சைக்குரிய தென்சீன கடல் விவகாரத்திற்கு அரச தந்திர வாயிலாக தீர்வு காண மலேசியா விருப்பம். வணக்கம், சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பஹாங்கின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து உரிய விளக்கம் அளிக்கப்படும். அப்பணியை மேற்கொள்ளும்படி 2 நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசானுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் எந்த ஒரு மாநிலமும் பின்தங்கிவிடாமல் இருப்பதை உறுதிப்படுத்த குறைந்த வருமானம் ஈட்டும் மாநிலங்களுக்கு நியாயமான முறையில் ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அந்நடவடிக்கை மாநில வளர்ச்சியை உறுதி செய்வதுடன் நகர் புறநகர் மக்களிடையே உள்ள இடைவெளியை குறைக்க உதவும் என்று நிதியமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். பஹாங்கிற்கு வருமானத்தை கொண்டுவரும் திட்டங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை மறுபரிசீலனை செய்யும்படி மத்திய அரசாங்கத்தை அம்மாநில தங்கு மகோதா தங்கு அசனால் இப்ராஹிம் அலாம்ஷா கேட்டுக் கொண்டுள்ளது தொடர்பில் பிரதமர் கருத்துரைத்தார். இதனிடையே சர்ச்சைக்குரிய தென்சீன கடல் விவகாரத்திற்கு அரச தந்திர வாயிலாக தீர்வு காண மலேசியா விரும்புவதாக பிரதமர் கூறினார். அவ்விவகாரத்தில் சீனாவுடன் கருத்து வேறுபாடு கொண்டுள்ள போதும் இருவழி பேச்சு வழி அதற்கு தீர்வு காண ஆசியான் இலக்கு கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆசியானின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக விளங்கும் பெய்ஜிங் அந்த அமைப்பின் உறுப்பு நாடுகளின் கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு செயல்படும் என தாம் நம்புவதாக அவர் கூறினார். தென்சீன கடல் விவகாரத்தில் சில ஆசியான் நாடுகளுக்கும் சீனாவுக்கும் இடையில் அடிக்கடி மோதல் ஏற்படுகிறது. இது வட்டாரத்தின் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மற்றொரு நிலவரத்தில் நெருக்கடிகளின் போது வட்டார உணவு உத்தரவாத தயார்நிலை அணுகுமுறையை அமைப்பது குறித்து ஆசியான் அவசர ஆய்வை நடத்த வேண்டும் என்று டத்துஸ்ரீ அன்வார் பரிந்துரைத்தார். அந்நடவடிக்கை விரைவான ஒருங்கிணைப்பு மற்றும் அவசரகால சவால்களை எதிர்கொள்வதை நோக்கமாக கொண்டிருக்கும். எரிபொருள் விலையேற்றம், உரம், போக்குவரத்து, உற்பத்தி செலவுகளின் அதிகரிப்பு ஆசியான் வட்டாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இடையூறு நீடித்தால் ஆசியானின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுவதுடன் பணவீக்கத்தையும் அதிகரிக்க செய்யும் என டத்துஸ்ரீ அன்வார் எச்சரித்தார். நாட்டில் நெல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளதால் இறக்குமதியை அதிகம் சார்ந்திருப்பதும் குறைக்கப்பட்டுள்ளது. வரும் காலத்தில் நெல் உற்பத்தியை அதிகரிக்க கூடுதல் முயற்சிகள் எடுக்கப்படும் என்று வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சாபு உறுதியளித்தார். மெக்காசிய மோதல் உலக கச்சா எண்ணெய் விலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் உள்ளூர் சந்தையில் அரிசி கையிருப்பு போதுமான அளவில் உள்ளது. அரிசி விலை இவ்வாண்டு இறுதி வரை நிலையாக இருக்கும். இதனிடையே சுமார் 100 விழுக்காடு மக்காச்சோளம் மற்றும் சோயா இறக்குமதியை மலேசியா சார்ந்துள்ளது. உலக சந்தையில் விலை உயர்வு ஏற்பட்டால் கோழி முட்டைகளின் விலை பாதிக்கக்கூடும் என அவர் மறைமுகமாக விவரித்தார். நாட்டிலுள்ள பள்ளிகளில் மறைக்காணி சிசிடிவிக்களை பொருத்துவதற்காக 8 மில்லியன் ரிங்கேடு ஒதுக்கப்பட்டுள்ளது. கல்விக் கழகங்களில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கல்வி அமைச்சர் ஃபர்டின் அசிடே கூறினார். சில பள்ளிகளில் மறைக்காணிகளை பொருத்தும் பணிகள் தொடங்கிவிட்டன. மேலும் சில பள்ளிகளில் இப்பணி தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே இந்த பாதுகாப்பு பிரச்சினை முழுமையாகவும் முறையாகவும் கண்காணிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக இந்த நிதி தொடர்ந்து செலவிடப்படும். இவ்வாண்டு வரவு செலவு திட்டத்தில் கல்வி அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்ட 66.2 பில்லியன் ரிங்கெட்டிலிருந்து அத்தொகை செலவிடப்படும் என்று நிபோங் தபால் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் குறிப்பிட்டார். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC இவ்வாண்டு முதல் 4 மாதங்களில் 26 அரச குடும்பத்தினரின் பெயர்களை பயன்படுத்தும் மொத்தம் 15,296 போலி கணக்குகளை அடையாளம் கண்டுள்ளது. அணுக்கமான கண்காணிப்பு மற்றும் பொதுமக்களின் புகார்களின் அடிப்படையில் அவை கண்டறியப்பட்டதாக நதுஃபா மிஃபாடெல் கூறினார். இலக்கவியல் சூழலில் குழந்தைகள் மற்றும் குடும்பங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக மின்னணு அடையாள சரிபார்ப்பு முறையை செயல்படுத்துவது குறித்தும் சிலாங்கூர் ஆட்சியாளருக்கு விளக்கமளிக்கப்பட்டதாக தொடர்பு அமைச்சருமான அவர் கூறினார். கடா பண்டாபாரோ மாவட்டத்தில் நேற்றிரவு 2 மணி நேரத்திற்கு பெய்த தொடர் மழையின் விளைவாக வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. சுங்காய்பாத்து, சலாமா, பாகன்சாமா, சிரடாங் ஆகிய பகுதிகளும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதாக பண்டாபாரு மாவட்ட பேரிடர் மேலாண்மை செயற்குழு உறுப்பினர் லெப்டினன்ட் அப்துல் ரஹீம் கைருடின் கூறினார். மேலும் 17 வீடுகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. சுங்காய் தங்காசில் திறக்கப்பட்டுள்ள தற்காலிக உதவி மையத்தில் 7 குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
1: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
2: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
3: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
0: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
3: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
2: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: ஹந்தா வைரஸ் எனும் நச்சுயிரி தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் இடமாற்றம் செய்ய உதவுவதற்காக உலக சுகாதார நிறுவனம் WHO-வின் தலைவர் தெட்ரஸ் அதனோம் கெப்ரியசஸ் ஸ்பெயின் சென்றுள்ளார். கொறிக்கும் விலங்கினத்தினிடையே அதிகம் பரவும் இந்த தொற்று ஹெம்வி ஹாண்டர்ஸ் உல்லாச கப்பலில் இருந்த சுற்றுப்பயணிகளிடையே பரவியுள்ளது. இந்த தொற்று கண்ட நெதர்லாந்தைச் சேர்ந்த ஒரு தம்பதியரும் ஒரு ஜெர்மனிய பெண்மணியும் உயிரிழந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஹந்தா வைரஸ் திரிபு எண்டெஸ் நச்சுயிரி தொற்று ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவக்கூடும் என்பதால் பன்னாட்டு நிலையில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. டென்மார்க்கில் கடந்த மார்ச் நடைபெற்ற தேர்தலை தொடர்ந்து இன்னும் இறுதி முடிவெடுக்கப்படாத நிலையில் அரசாங்கம் அமைப்பது குறித்து வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற சந்திப்பில் தீர்வு எட்டப்படவில்லை. இவ்வேளை நாட்டின் புதிய அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பான சந்திப்புகளை நடத்த மன்னர் புதிய சமரச பேச்சாளரை நியமித்துள்ளார். 1903 ஆண்டு முதல் குறைந்த வாக்குகளை பெற்று வரும் ஃபெட்ரிக்சனின் மக்கள் ஜனநாயக கட்சி தொடர்ந்து டென்மார்க்கின் மிகப்பெரிய கட்சியாக வலம் வந்தது. பின்னர் சந்திப்பு வளம் நடத்தும் பொறுப்பை மன்னர் 10 ஃபெட்ரிக் ஏற்றார். அமெரிக்க நியூயார்க் அதிகாரிகள் அம்மாநில குடிநுழைவு சுங்க அமலாக்கத்துறை ICE-இன் முகவர்கள் சுவாச கவசம் அணிவதை தடை செய்யும் சட்டத்தை நிறைவேற்றியுள்ளனர். குற்றவாளிகளை குறிவைப்பதற்காக ICE முகவர்கள் நியூயார்க் செல்வதாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் மெக்வெனி மோலன் கூறினார். கடந்த வியாழக்கிழமை அறிவிக்கப்பட்ட மாநில வரவு செலவு திட்ட ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்ட தொகுப்பின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை இருப்பதாக கூறப்பட்டது. ரஷ்யாவுடனான பகிரப்பட்ட தற்காப்பு உடன்பாட்டின் உறுதிப்பாட்டை வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். 2 உலகப் போரில் நாசி ஜெர்மனி வீழ்த்தப்பட்ட நாளை முன்னிட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு அனுப்பிய வாழ்த்துச் செய்தியில் கிம் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 2024 கையெழுத்திடப்பட்ட விரிவான வியூக பங்காளித்துவ உடன்பாட்டில் தற்காப்பு ஒத்துழைப்பும் உள்ளடங்கியுள்ளது. இதன் அடிப்படையில் யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பில் கர்ஸ்கில் ரஷ்ய படையுடன் போரிடுவதற்காக வடகொரியா நாட்டின் 14,000 ராணுவ உறுப்பினர்களை அனுப்பியது. விளையாட்டு 2026 உலகக்கிண கட்பந்து அக்கிணத்தை விழுவதற்கான வாய்ப்பை இம்முறை பிரான்சும் ஸ்பெயினும் அதிகம் கொண்டுள்ளன. அவ்விரு அணிகளின் அடைவு நிலை மிகவும் அபரிமிதமாக உள்ளதாக அர்ஜென்டினா சகாப்தம் லியோனல் மெஸ்ஸி தெரிவித்துள்ளார். அவ்விரு அணிகளும் உலகின் தலைச்சிறந்த ஆட்டக்காரர்களை கொண்டுள்ளன. உலகக்கிண போட்டி மிகவும் சவாலாக இருக்கும் என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார். 3 முறை வெற்றியாளர் அர்ஜென்டினாவுக்கு வாய்ப்பு சற்று குறைவாக உள்ளதாக சிறந்த கட்பந்து வீரருக்கான விருதை 8 முறை வென்ற மெஸ்ஸி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் எந்தவொரு மாநிலமும் பின்தங்கிவிடாமல் இருப்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்தும். சர்ச்சைக்குரிய தென்சீன கடல் விவகாரத்திற்கு அரச தந்திர வாயிலாக தீர்வு காண மலேசியா விருப்பம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் காமுனியாண்டி. வணக்கம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா வணக்கம் சொல்லுங்களா. ஹலோ மின்னல் நிகழ்ச்சியில இன்றைக்கு நம்ம எல்லாரும் அம்பாங் தமிழ் பள்ளிக்கு தான் செல்லவிருக்கின்றோம். அங்க இருக்கிற மாணவர்களுடைய சாதனைகள் படைப்புகள் எல்லாமே இன்றைய ஹலோ மின்னலில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல்ல வெள்ளி பதக்கம் வென்ற குழுவினரை சந்திக்கலாம். சமையல் அறைக்கு பயன்படுத்தக்கூடிய கத்தி, கத்தி இல்லைன்னா சமையல்ல எதுவுமே நடக்காதுங்க. ஆனா அந்த கத்தியை கண்டபடி கண்ட இடத்துல வைக்காம அது ஒரு இடத்துல மிக நேர்த்தியா வைக்கணும்னா அதற்கான ஒரு ஹோல்டர், அதாவது ஸ்மார்ட் நைஃப் ஹோல்டர்னு ஒரு கண்டுபிடிப்பா கண்டுபிடிச்சிருக்காங்க அம்பாங் தமிழ் பள்ளி மாணவர்கள். அதற்காக வெள்ளி பதக்கமும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. குழுவில் இருந்து மூவர் நம்மோடு இணைந்து இருக்கிறாங்க. முதல்ல அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இந்த ஸ்மார்ட் நைஃப் ஹோல்டர் இதை பற்றி சொல்லுங்க.
2: எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்னா, நான் வந்து அம்மா வந்து அந்த வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணாம வைக்கிறாங்க ஸ்மார்ட் நைஃப் ஹோல்டர்ல. அப்புறம் எங்க நான் வந்துச்சு ஒரு கிளாஸ்ல வந்து படிச்சா இந்த மாதிரி நைஃப் அந்த நைஃப் வந்து வெட்ட நைஃப் ஹோல்டர் வச்சா அந்த வாட்டர் எல்லாம் கீழே இறங்கி பாக்டீரியா க்ரோ பண்ணுவான்ட்டு. ஸோ நான் வந்து டிசிட்டாவோ ஜேஎன்எஸ் கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம இன்னோவேஷன் செஞ்சோம். ஸோ நம்ம வந்து யூவிசி லைட் பாய்க்கிறோம். இந்த யூவிசி லைட் வந்து எல்லா பாக்டீரியாவும் சாப்பிடுச்சோம் 20 மினிட்ஸ்க்கு.
0: அது எப்படி இருக்கும் அந்த ஹோல்டர்?
2: அந்த ஹோல்டர் வந்து ஒரு நார்மல் நைஃப் ஹோல்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனா அது வந்து உங்க நைஃப் வந்து கிளீன் பண்ணும் லைட் வச்சு.
0: ஓ, அதாவது கத்தியை வந்து சுத்தப்படுத்தி வைக்கிறதுக்கான அந்த ஹோல்டர். சரி, நீங்க சொல்லுங்க எதற்காக இந்த ஒரு கண்டுபிடிப்ப கண்டுபிடிச்சு?
3: நம்ம ஏன் இந்த மாதிரி கண்டுபிடிப்பு செஞ்சோம்னா, முத வந்து எல்லாரும் வந்து உடன் நைஃப் ஹோல்டர் தான் செஞ்சாங்க. நம்ம வந்து இன்னோவேஷன் செய்யாத முன்னுக்கு வந்து எல்லாருமே உடன் நைஃப் ஹோல்டர் தான் செஞ்சாங்க. அதுல இன்னொன்னு வந்து, நம்ம கத்தி பாய்ச்சதுக்கு அப்புறம் சில பேர் கழுவிட்டு வைப்பாங்க, இன்னொன்னு கழுவி கழுவாமலே வைப்பாங்க. ஸோ அதுல வந்து அந்த உடன் நைஃப் ஹோல்டர்ல வந்து நிறைய தூசிங்க அது எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம கழுவி வைக்கிறோமா கழுவாமலே வைக்கிறோமான்ட்டு அது பிரச்சனை இல்லை. அந்த நைஃப் ஹோல்டர்ல கத்திய வச்ச உடனே அந்த நைஃப் ஹோல்டர் எடுத்து திரும்பியும் கழுவாமலே எடுத்து பாய்க்கிறனால தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபுட் வந்து ஒழுங்காக சாப்பிட முடியாது, இல்லை நம்மளுக்கு வந்து வயிற்று வழியெல்லாம் வருது. ஸோ நம்ம வந்து அதை பார்த்து என்ன இன்னோவேஷன் பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஸ்மார்ட் நைஃப் ஹோல்டர், அதுக்குள்ள வந்து ஒரு யூவிசி லைட் இருக்கும். அந்த யூவிசி லைட் வந்து அந்த கத்திய பாக்டீரியா கட்டி எடுத்து வச்ச உடனே அந்த பாக்டீரியா எல்லாம் 20 மினிட்ஸ்ல சாவடிச்சு விட்டுரும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஸ்மார்ட் நைஃப் ஹோல்டர் இன்னோவேஷன்ஸ்.
0: ஆக சமையல் அறையில கத்திக்கு உண்மையிலேயே பயன்படுத்தக்கூடிய ஒரு பயனுள்ள ஒரு கருவியை தான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. கத்தி சுத்தமாக வைத்துக் கொண்டா மட்டும்தான் நம்ம உணவுகளை நறுக்கும் போது நல்ல ஆரோக்கியமான சுகாதாரமான முறையில இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் செல்லங்களா சொல்லி வச்சிருக்காங்க, சுத்தம் சுகம் தரும். சரி வாங்க ஒரு பாடலை கேட்கலாம். பாடலுக்கு பிறகு நம்ம சந்திக்கலாம்.

0: ஏன்
1: இட்லிக்கு சட்னி ஓகே, சாம்பார்ல தான் எப்படி ரா?
2: சரி, நீங்க கண்டுபிடிச்ச இந்த கண்டுபிடிப்புல கத்தியை பாதுகாக்கிறதுக்கு அந்த ஒளிதான் முக்கிய அம்சமாக இருக்கின்றது. அந்த ஒளியை பற்றி சொல்லுங்கம்மா.
3: இந்த யூவிசி லைட் வந்து யூவிசி டைப் சி, ஆல்சோ நோன் அஸ் யூவிசி. அந்த யூவிசி வந்து ஒரு ரேடியேஷன் செஞ்சோம். அந்த ரேடியேஷன் வந்து அந்த பாக்டீரியாவில் வந்து கிருமிகள் வந்து அது சாவடிக்கும். அதை வந்து நம்மளோட ஸ்மார்ட் லைஃப் ஹோல்டில் போட்டு நம்ம வந்து அந்த ஸ்மார்ட் லைஃப் ஹோல்டை உருவாக்கணும்.
2: ஆக நீங்கள் மூவருமா சேர்ந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டீங்க?
4: நம்ம வந்து ஒரு ஒரு வாரம் இல்லாட்டி ரெண்டு வாரம் இந்த ப்ராஜெக்டை மேற்கொள்ள வந்து கொஞ்ச நாள் எடுத்துச்சு. அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் உள்ளுக்கு அந்த யூசி லைட் போட்டு அதோட மாடல் எப்படி செய்யன்ட்டு கொஞ்ச நாள் எடுத்துச்சு.
2: கொஞ்ச நாள் எடுத்துச்சு. இதை பயன்படுத்தி பார்த்தீங்களா கண்டுபிடிச்சிட்ட பிறகு?
5: ஆ, பார்த்தோம். நம்ம வந்து எனக்கு டெஸ்டிங் எல்லாம் செஞ்சோம்.
2: எத்தனை பரிசோதனைகள் மேற்கொண்டீங்க?
5: நம்ம ஸ்வாப் டெஸ்ட் செஞ்சோம், அப்புறம் லேப் அனாலிசிஸ் செஞ்சோம். முதல்ல வந்து குவார்ட்ஸ் நைஃப் வந்து நார்மலான வுட் நைஃப் ஹோல்ட போட்டு பார்த்தோம். அப்புறம் வந்து
3: அப்புறம் நம்ம அந்த யூவிசில தட்டி நம்ம உங்களுக்கு வச்சா அது வந்து அந்த பாக்டீரியா எல்லாம் கொன்றுவோம்.
2: நீங்க சொல்லிட்ட பிறகு இந்த சனிக்கிழமை வேற யாரெல்லாம் வந்து சமையல் அறையில இருந்து நிகழ்ச்சி கேக்குறாங்களோ அவங்க இதற்கு மேல கத்திய நல்லா சுத்தமா கழுவி நல்லா காய வச்சுட்டு வைப்பாங்க நினைக்கிறேன்
4: இல்லையா?
2: ஆமா, சிறப்பு வேற. ஆனா உங்களோட ஸ்மார்ட் நைஃப் ஹோல்டர் தான் இப்ப சந்தையில இல்ல தானே? நாங்க எங்க போய் வாங்குறது?
5: நம்ம மேனுஃபேக்சரிங்க்கு வந்து மேனுஃபேக்சர் தேடுறோம். அப்புறம்னா நம்ம வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஷாப்பி, லாசாடா, அந்த மாதிரி.
2: அப்படியா? சரி, அப்ப நாங்க வாங்கிக்கணும். ஏறக்குறைய எவ்வளவு நாள் எடுக்கும்னு நினைக்கிறீங்க?
4: கொஞ்சம் மாதங்கள் எடுப்போம்.
2: இப்பவே அக்காவுக்கு வேணும்னா எங்க போறது?
4: வந்து ஜஸ்ட் அந்த நைஃபை வந்து கழுவிட்டு தொடச்சிட்டு அப்புறம் உள்ளுக்கு வைக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
2: திறமை தான் உங்களுக்கு. எப்படிலாம் சமாளிக்கிறீங்க? உங்கள் பொருளை கடைசி வரைக்கும் கொடுக்கல இருந்தாலும் ஒரு வார்த்தை தான், ஆனால் நல்ல குறிப்பு கொடுத்துருக்கீங்க. சமைக்கும் போது பயன்படுத்தப்படும் இந்த மாதிரியான கத்தியாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள், பாத்திரங்கள் எல்லாம் சுத்தமாக கழுவி துடைத்து காய வைத்து வைக்கணுன்ற ஒரு குறிப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இதை சந்தைப்படுத்தி எதிர்காலத்தில் மலேசியாவில் சந்தைகளில் இதை பார்க்கறதுக்கு முன்கூட்டியே எங்களுடைய வாழ்த்து. சரியா?
4: நன்றி.
2: அவர்கள் தான் அம்பாங் தமிழ் பள்ளியை சேர்ந்த மாணவ செல்வங்கள். சமையல் அறையில பயன்படுத்தும் பொருட்கள் தானே அப்படின்னு நம்ம சகஜமா இருந்தாலுமே அதுல எவ்வளவு நுணுக்கங்கள், அதுல எவ்வளவு பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கின்றன என்பதை மாணவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. குறிப்பாக கத்தி, இதனுடைய வரலாற கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா மனிதர்கள் பயன்படுத்திய முதல் கருவிகளில் ஒன்றாக இந்த கத்தி கருதப்படுகின்றது. ஆரம்ப காலங்கள்ல கல், எலும்பு மற்றும் வெண்கலத்தால் கத்திகள் செய்யப்பட்டன. அப்புறம் காலப்போக்கில் சமையல் கத்தி காய்கறி வெட்டுவது முதல் இறைச்சி நறுக்குவது வரை பல வேலைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகவே மாறி போச்சு. கூர்மையான கத்தி மந்தமான கத்தியை விட பாதுகாப்பானது. ஏன்னா அதுல அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. செல்லுங்களா, உங்களுக்கு தெரியுமா உலகத்திலேயே புகழ்பெற்ற கத்தி எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு? ஜப்பான் நாட்டை சேர்ந்ததுதான். ஜப்பானிய சமையல் கத்திகள் மிகவும் மெலிதாகவும் அதிவேகமாகவும் வெட்டக்கூடியதாக இருக்கிறதுனாலதான் உலக புகழ் பெற்றதாக திகழ்கின்றன. ஒரு நல்ல கத்திய சரியா பராமரித்தால் பல ஆண்டுகள் பயன்படுத்தலாம். ஆக கடைசியா உங்க கத்திய நீங்க எப்ப மாற்றினீங்க? வீட்டுல அப்பா அம்மா கிட்ட போய் கேளுங்க, குறிப்பா சமையல் அறையில போய் கேளுங்க. அதோட ரொம்ப முக்கியமானது, கத்திய பயன்படுத்தும் போது பாதுகாப்பு அவசியம். எது எப்படியோங்க, இந்த செல்லங்கள் மூலம் கத்திய நம்ம எவ்வளவு சுத்தமா பாதுகாக்கணும், பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். கத்தியின் கூர்மை உணவை வெட்டுங்க, ஆனால் சமையல் அறையின் அன்புதான் மனதை வெல்லும்னு இந்த மூவரும் நமக்கு உணர்த்திருக்காங்க. நன்றி. பாடலை கேட்கலாம். பாடலுக்கு பிறகு அம்பாங் தமிழ் பள்ளி மாணவர்களின் படைப்புகள் உங்களுக்காக இடம்பெறும்.

0: தமிழ் பள்ளியே நம் தேர்வு.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
0: ஹலோ, மின்னலில் தொடர்ந்து அம்பாங் தமிழ் பள்ளி மாணவர்களின் படைப்புகள் தான், வாங்க கேட்கலாம்.
2: வணக்கம், என் பெயர் பிரீத்தி ஸ்ரீ முருகன் பேனோ. நான் தேசிய வகை அம்பாங் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். மலேசிய தலைநகரமான கோலாலம்பூர் அழகில் அருகே அமைந்துள்ளது அம்பாங் தமிழ் பள்ளி. அம்பாங் தமிழ் பள்ளி மலேசிய நாட்டு சுதந்திரத்திற்கு முன் 1954 அமைக்கப்பட்டுள்ளது. இன்று வரை அம்பாங் வட்டார மாணவர்களுக்கு தாய்மொழியில் கற்றல் கற்பித்தல் நடத்தப்பட்டு வருகின்றது. சமீப காலத்தில் அம்பாங் தமிழ் பள்ளி மாணவர்கள் பல துறைகளில் சாதனை படைத்து வருகின்றனர். இன்று அம்பாங் தமிழ் பள்ளி கல்வி, ஒழுக்கம், விளையாட்டு போன்ற துறைகளில் சிறந்து விளங்குகிறது. ஒரு கை தட்டினால் ஓசை வராது, ஆனால் பல கை தட்டினால் ஓசை வரும் அல்லவா? அதுபோல் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியை, துணை தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், முன்னாள் மாணவர் சங்கம், மேலாளர் வாரியல் மற்றும் பெற்றோர்கள் ஒன்றிணைந்து நம் பள்ளிக்கு பல சாதனைகளை இட்டு செல்கின்றன என்றால் அது மிகையாகாது.
3: உங்களுக்கு இந்த அம்பாங் தமிழ் பள்ளி எவ்வளவு பிடிக்கும்?
4: எங்க அம்மா அப்பாவை எவ்வளவு, பெற்றோர்கள் எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு அம்பாங் தமிழ் பள்ளி பிடிக்கும்.
3: நீங்க ஏன் தமிழ் பள்ளியை தேர்ந்தெடுத்தீங்க?
4: தமிழ் பள்ளி தேர்ந்தெடுத்ததன் காரணம், இன்று வந்துட்டு நம்ம பண்பாட்டுக்கு இடையில் தமிழ் மொழி மிகவும் குறைந்து கொண்டே போகிறது. பணத்தை கடன் வாங்குறது போல நம் மொழியே இப்ப கடன் வாங்கிட்டு இருக்கோம். ஏன் நம்ம மொழியை விட்டு கொடுக்கணும்னு எங்க பெற்றோர்கள் வந்துட்டு அம்பாங் தமிழ் பள்ளியில போட்டாங்க.
3: ஹலோ மின்னல் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா?
4: நிறைய வாட்டி கேட்பேன்.
3: என்ன பிடிக்கும் ஹலோ மின்னல்ல?
4: சனிக்கிழமை வந்துட்டு மாணவர்களின் படைப்புகள் அதெல்லாம் வந்துட்டு போடுறது பிடிக்கும். பல மாணவர்களின் திறமைகள் அதெல்லாம் காட்டுறது ரொம்ப பிடிக்கும்.
3: இந்த மாதிரி நிகழ்ச்சி வேணுமா உங்களுக்கு?
4: வேணும். இது பல மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு தரக்கூடிய நிகழ்ச்சிகளா இருக்கிறதுனால இது கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறேன்.
3: கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறீங்களா? சரி, இன்று உங்களுடைய குரல் ஹலோ மின்னல்ல ஒளியேறிட்டு இருக்கு. என்ன என்ன நினைக்கிறீங்க?
4: முதல் தடவை மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு.
3: எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தமிழ் பள்ளி மாணவியா இவ்வளவு தெள்ள தெளிவா தமிழ் பள்ளியில எதற்காக தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்கன்ற ஒரு நோக்கோட இருக்கீங்க. எதிர்கால ஆசை?
4: வழக்கறிஞர்.
3: வழக்கறிஞரா? என்ன வழக்கு எடுத்து வாதாடுவீங்க நல்லா சிறப்பா?
4: குடும்பங்களுக்கிடையே நடக்கின்ற பிரச்சனை அந்த மாதிரி வழக்குகளை எடுத்து நான் வாதாடுவேன்.
3: ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை வந்தது?
4: இன்று பல குடும்பங்களிடையே ஒற்றுமை காண முடியல, பல சண்டை பிரச்சனைகள், அதனால வந்துட்டு வழக்கறிஞர் நாடுறாங்க. அதற்கு ஒரு தீர்வா நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
3: நீங்க தீர்வா இருக்கணும்னு நினைக்கல, நீங்க தீர்வாவே இருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ தெளிந்த சிந்தனை, அவ்வளோ நேர்பட பேசுறீங்க. நீங்க ஒரு நல்ல வழக்கறிஞரா இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்கன்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு.
4: நன்றி.
3: தமிழ் பள்ளியில நிறைய விளையாட்டு வீராங்கனைகள் வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்கள ஒட்டு மொத்தமாக பிரதிநிதித்து தான் இப்போ ஒரு ஓட்ட பந்தய வீராங்கனையை தான் நம்ம சந்திக்க போகிறோம். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக மிக சிறந்த ஒரு ஓட்டத்தை வெளிக்காட்டி பள்ளிக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் நாட்டிற்குமே பெருமை சேர்த்திருக்காங்க. சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
5: ஜெனிஷா ரங்கநாதன்.
3: ஜெனிஷா, பேசும் போதே எதிர்காலத்துல மலேசிய ஓட்ட பந்தய வீராங்கனையோட கலை உங்ககிட்ட இருக்கு, எப்படி? ஆமா, என்ன சொல்ல போறீங்க? முதல்ல சொல்லுங்க, உங்களுக்கு ஓட்டப்பந்தயம் ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
5: ஏன்னா எங்க அக்கா ஓடுவாங்க, அதை பார்த்து நானும் பிடிக்கும்.
3: பரவாயில்லையா, அக்கா பேர் என்ன?
5: தனுசிரியா.
3: தனுசிரியா ஓடுறத பார்த்து நீங்க அக்கா கிட்ட இருந்து நல்ல பழக்கத்தை கற்றுக்கொண்டீங்க. சரி, ஓட்டப்பந்தயம் பள்ளிக்கூட திடல்ல பயிற்சி எடுப்பீங்க, வீட்டுல என்ன மாதிரி பயிற்சிகள் மேற்கொள்வீங்க?
5: ஓடுவேன் அந்த மாதிரி.
3: அப்ப அம்மா ஏதோ வேலை கொடுத்தாங்கன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்களா என்ன? வாமா மின்னல் மாதிரி அப்படியா? சரி சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு?
5: வணக்கம், நான் ஜெனிஷா ரங்கநாதன். அம்பாங் தமிழ் பள்ளியில் ஓட்டப்பந்தயில் எனது பங்கு அழைப்பறியது. நான் பள்ளிக்காக 2ஆம் ஆண்டிலிருந்து ஓடிக்கொண்டிருந்தேன். நான் பள்ளி, மாவட்டம், மாநில என அம்பாங் தமிழ் பள்ளியை பிரதிநிதித்து பல வெற்றிகளை பள்ளிக்கு அள்ளி குவித்தேன். இந்த வருடம் நான் மாநில நீதியும் நடைபெற்ற MSS போட்டியிலும் பங்கு கொண்டேன். கடந்த மாதம் தலைமை ஆசிரியர் மண்ட நடத்தி குறுக்கோட்ட போட்டியில் மாநில நீதியில் 2ஆம் நிலையில் அடைகின்றேன். இப்போட்டியில் அம்பாங் தமிழ் பள்ளி முதல் நிலையில் எட்டி பிடித்தது. எனக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியருக்கும் பள்ளிக்கும் நன்றி.
3: உங்களுடைய எதிர்கால ஆசை என்ன?
5: டாக்டர்.
3: டாக்டரா? அப்ப இந்த விளையாட்டு ஓட்டப்பந்தய வீராங்கனை ஆகணும்னு ஆசை இல்லையா? ஒரு மருத்துவரா ஓட்டப்பந்தய வீராங்கனையாவும் நீங்க ஆகணும். இரண்டிலும் ஆகிறது எங்களுடைய வாழ்த்து. சரியா, நன்றி,
5: வணக்கம்.
3: ஹலோ மின்னலில்
0: பள்ளியில் சவீனா நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. சவீனா சொல்லுங்க, எத்தனை வயது உங்களுக்கு?
5: 9 வயது.
0: எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
5: கவிதை
0: ஒப்புவிக்க போறீங்களா? என்ன கவிதை?
5: ஔவையார் கவிதை.
0: ஔவையார் உங்களுக்கு பிடிக்குமா?
5: பிடிக்கும்.
0: எப்படி இருப்பாங்க ஔவையார்?
5: பாட்டி மாதிரி இருப்பாங்க.
0: பாட்டி மாதிரிதான் இருக்கணும். சரி சொல்லுங்க.
5: ஔவையார் ஒரு அடர்ந்த காட்டின் வழியே சென்று கொண்டிருந்த. வெயில் கடுமையாக இருந்தது. பாதையும் கரடு முரடாக இருந்தது. ஔவை களைத்து போன. சிறிது நேரம் இலை பாறினார். ஒரு நாவல் மரத்தடியில் அமர்ந்திருந்தார். சிறுவன் ஒருவன் அந்த மரக்கிளையில் அமர்ந்திருந்தார். ஔவையார் அச்சிறுவனை நோக்கி, சிறுவனே, எனக்கு பசிக்கிறது, கொஞ்சம் பழம் பறித்து போடுகிறாயே என்றார். உடனே அச்சிறுவன், பாட்டி, சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா என்றார். ஔவையார், பெரியோரை பரிகாசம் செய்யாது, எனக்கு சுடாத பழமே தேவை என்றார். சிறுவன் கிழைகளை வேகமாக உலுக்கினார். பழங்கள் கீழே உதிர்ந்தன. ஔவை கனிந்த பழங்களை பொறுக்கிக் கொண்டார். பழங்களின் மேல் மண் ஒட்டியிருந்ததை கண்டு தம் வாயால் ஊதினார். ஔவையின் அச்செயலை கண்ட சிறுவன் நகைத்தார். கிண்டலாகவும் பேச ஆரம்பித்தார். அப்போதுதான் ஔவைக்கு தெரிந்தது, சுடாத பழம் என்றால் கா என்று. தமிழ் புலவரான தம்மையை சிறுவன் சாமர்த்தியமாக பேசி ஏமாற்றி விட்டானே என்று ஆச்சரியமுற்றார். கற்றது கைமன்ன அளவுதானே என்று தனக்கு தானே பேசிக்கொண்டான். நன்றி
0: நன்றி. எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டீங்க மனநம் செய்ய? அப்படியா, இவ்ளோ நல்ல நேர்த்தியா செய்யறீங்க?
5: தெரியல.
0: நீங்க எப்போது அமைதி தானே?
5: இல்ல.
0: நல்லா பேசுவீங்களா?
5: எனக்கு
0: ரொம்ப பிடிக்கும். அழகான ஒரு மருத்துவரா இருக்கீங்க தானே? அதுக்கும் பதில் தெரியலையா? எது தெரியும் உங்களுக்கு? சரி, அந்த மௌனம் தான் எல்லாத்துக்கும் அறிகுறியா இருக்கு. நீங்க படிச்சு நல்ல மாதிரி வரதுக்கு வாழ்த்துக்கள். சரியா?

0: உகீன்றன் குமரேசன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். இவரும் ஒரு கவிதை கைவசம் வைத்திருக்கிறார். என்ன கவிதையை ஒப்புவிக்க போறீங்க?
1: பாரதியார் பற்றிய சிறு கதையை கூற போகிறேன்.
0: ஏன் இவ்வளவு சோகமா சொல்ல போறீங்க? சரி சொல்லுங்க, பாரதியார் கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும்?
1: நல்ல கவிதை சொல்லுவார்.
0: அவர் சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா?
1: இல்ல, ஆனா வந்து மேடையில சொன்னதை நான் கேட்டிருக்கேன்.
0: அதனால உங்களுக்கு பாரதியார் கவிதை பிடிக்குமா? சரி சொல்லுங்க.
1: சிறந்த கவிஞர் பாரதிதாசன், சிறந்த கவிஞர். இவர் பாரதியார் மீது அதிக அன்பு கொண்டவர். எனவே சுப்பு ரத்தினம் என்ற தமது பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அவரின் திறமைகள் பற்பல, அதனால் அவரை பாவேந்தர் என்று அழைத்தனர். திருமண விழா ஒன்றில் பாரதிதாசன் எங்கங்கு காணினும் சக்தியடா தம்பி, ஏழு கடல் அவள் வண்ணமடா தமது முதல் கவிதையை பாடினார். அவ்விழாவுக்கு வந்திருந்த பாரதியார் அந்த உணர்ச்சி பூர்வனமான கவிதையை கேட்டு மகிழ்ந்தார். பாரதிதாசனை மனமார பாராட்டினார். அதுவரை ஒருவரை ஒருவர் பார்த்திடாத அன்று முதல் முதல் சிறந்த நண்பர்களாக பழகினர்.
0: உங்க எதிர்காலம் என்ன?
1: காவல்துறை ஆவர்.
0: காவல்துறை அதிகாரியா? அந்த பணி ஏற்ற பிறகு முதல்ல என்ன செய்வீங்க?
1: மக்களை நல்லா பாத்துக்குவேன்.
0: நல்லா பாத்துப்பீங்களா? உங்க முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஒரு கலர் இருக்கு.
1: நன்றி.
0: ஹலோ மினா, நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா இல்லையா?
1: கேட்டிருக்கு.
0: என்ன பிடிக்கும்?
1: நீங்க பேசுறது.
0: நான் பேசுறது பிடிக்கும், ஆனா எனக்கு நீங்க பேசுறது பிடிச்சிருக்கு. நல்ல அழகான பல் முத்து வரிசை உங்களுக்கு. நல்லா சிரிச்சா நீங்க அழகா இருக்கீங்க யாராவது சொல்லிருக்காங்களா?
1: இல்ல.
0: இல்லையா? நீங்க சிரிச்சா அவ்வளவு அழகா இருக்கீங்க.
1: தேங்க்யூ.
0: ஒரே வெக்கம். சரி சரி, நன்றி.

0: சரி, தொடர்ந்து ஹலோ மின்னலில் நமக்காக மூன்று குட்டி அழகான தேவதைகள் வந்து கவிதை படிக்க போறாங்க, பாரதி கண்ட புதுமை பெண்களாக. ஆனா எவ்வளவு தூரம் போக முடியுமோ இந்த வகுப்பறையில அவ்வளவு தூரம் போறாங்க. அப்ப நான் நெருங்கி வந்துதான் அவங்க கிட்ட பேசணும் இல்லையா? இங்க ஓடிடக்கூடாது. உங்க பேர் சொல்லுங்க.
1: சுமிதா மாரியம்.
0: நீங்க?
1: மனநிலை எப்படி இருக்கு?
0: நல்லா இருக்கு. முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. உங்களுக்கு
1: மகிழ்ச்சியா இருக்கு?
0: அப்படிதான் இருக்கணும். உங்களுக்கு
1: மகிழ்ச்சியா இருக்கு?
0: சரி, ஏன் மூன்று பேரும் பின்னாடி ஓடுனீங்க?
1: தெரியல
0: ஓடியாச்சு. சரி, இப்ப மூவரும் இணைந்து சொல்ல தயாரா இருக்கீங்களா?

மூலா தடிஞ்சிடுதல் வேண்டும்.

0: போய் இனிதாவது எங்கும் காணோம். வீழ்வது ராமாயணம், வாழ்வது தமிழாகட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு நன்றி.
1: பாரதியார் இதை கேட்டார்னா என்ன நினைப்பாரு? சுமிதா சொல்லுங்க செல்லம், பாரதியார் இப்போ நீங்க ஒப்புவித்த இந்த கவிதையை கேட்டா என்ன நினைப்பாரு?
2: மகிழ்ச்சியா இருப்பாரு.
1: உண்மையாவா? உங்களுக்கு பாரதியார் கிட்ட என்ன பிடிக்கும்?
2: ஒழுக்கம்.
1: ஒழுக்கம் நிக்கிறதுலயே தெரியுது. லோவிஷா நீங்க சொல்லுங்க.
3: அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கும்.
1: உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்குமா? ஏன் அவர் மகிழ்ச்சி பெறணும்?
3: ஏன்னா அவருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கவிதை சொல்லியிருக்கோம், அதை வந்துட்டு அவர் கேட்டு மகிழ்ச்சி படுவாரு.
1: அந்த தைரியம் உங்ககிட்ட இருக்கு. அவரு தைரியத்தை விதைச்சிருக்காரு இல்லையா? அவ்வளவு வீரமா கவிதையை ஒப்பு வைத்தீங்க. சரி, அழகி நாச்சியார் நீங்க சொல்லுங்க.
4: அவர் மகிழ்ச்சியா இருப்பாரு.
1: மகிழ்ச்சியை தவிர வேற எப்படி இருப்பாரு?
4: ஒழுக்கமா இருப்பாரு.
1: உங்களுக்கு பாரதியார் கிட்ட என்ன பிடிக்கும்? அதை தவிர்த்து
4: திறமை.
1: திறமை இதெல்லாம் பிடிக்கும். பாரதியார் கிட்ட இருந்து ஒரு விஷயம் பின்பற்றணும், ஒரு மாணவியான என்ன பின்பற்றுவீங்க?
4: கவிதை.
1: கவிதையா? கவிதைனா ரொம்ப பிடிக்குமா? எங்க அக்காவுக்கு ஒரு கவிதை சொல்றீங்களா?
4: இல்ல.
1: ஏன் இல்ல?
4: கவிதைன்னு படிக்கல.
1: கவிதைன்னு படிக்கல? கவிதை எழுதணும் தானே? எழுத முயற்சி செய்யலையா? இனிமே எதிர்காலத்துல எழுதுவீங்களா? சுலபமான ஒரு கவிதை சொல்லட்டா? சொல்றீங்களா?
4: சரி.
1: நீ நான் கவிதை.
4: நீ நான் கவிதை.
1: நல்லா இருக்கா?

0: சரி, லேகா ஸ்ரீ நம்மோடு இணைந்து இருக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக?
1: திருக்குறள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன் வானுலகத்தில் உள்ள தெய்வத்தோடு சேர்ந்து
0: மதிக்கப்படுவான். நிறைய எதிர்பார்த்தேன். உங்க எதிர்காலம் என்ன?
1: சாஃப்ட்வேர் இன்ஜினியர்.
0: ஏன் இந்த துறை தேர்ந்தெடுத்தீங்க?
1: ஏன்னா எனக்கு ஐடி சம்பந்தப்பட்டதுன்னா ரொம்ப.
0: அது நீங்க AI செயற்கை நுண்ணறிவு அது சார்ந்து தேர்ந்தெடுக்கலையா உங்க வேலைய? என்ன தெரியும் இப்போ
1: நமக்கு தெரியாததெல்லாம்
0: பயன்படுத்துறீங்களா? எதுக்கு?
1: தெரியாத படத்துக்கு கற்றல்
0: நீங்களும் மாணவர்களுக்கு உதவியா சேட்ஜிபிடி இருக்கு? அந்த காலத்துல இதெல்லாம் இல்லையேன்னு வருத்தப்படுறது தெரியுது. சரி பரவாயில்ல, விடுங்க. காலம் முன்னோக்கி போகும் போது நாம் கூடவே பயணிக்கும், இல்லனா பின்னே தள்ளப்பட்டு விடுவோம் என்பதை மாணவர்கள் தமிழ் பள்ளிகளில் உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு தங்களை மேம்படுத்தி வருகின்றனர். அவங்க கிட்ட பேசும் போதுதான் இதெல்லாம் நமக்கே தெரிய வருகின்றது. எனவே வார இறுதி நாட்கள் செயற்கை நுண்ணறிவு AI என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு நீங்களுமே கற்றுக் கொடுக்கலாம். அம்பாங் தமிழ் பள்ளி மாணவ செல்வங்களின் படைப்புகளை நாம் கேட்டும் அடுத்த வாரமும் இன்னொரு பாகம் இடம்பெறும். கேட்க மறந்துடாதீங்க. சரி, இந்த அளவில் வணக்கம் மின்னல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். உங்கள் நான் ட்ரேசாலா சரு. அடுத்து இளமை உல்லாசத்தில் உங்களை சந்திக்கின்றார் மோகன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன்.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பினாங்கு இவ்வட்டாரத்தின் தங்கம் மற்றும் ஆபரண வர்த்தக மையமாக உருவெடுக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. மலேசியாவின் ஆபரண உற்பத்தி திறனில் சுமார் 70% கொண்டுள்ள அந்த மாநிலம் வட்டார பொருளாதாரத்தில் பெரிய பங்கை வகிக்கும் நிலையில் உள்ளதாக தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் ஸ்டீபன் சிம் கூறினார். அமெரிக்கா ஈரான் மோதலுக்கு பிறகு துபாயில் உள்ள உலகளாகிய வாங்குபவர்களும் இந்தியாவில் உள்ள விற்பனையாளர்களும் வர்த்தக நடவடிக்கைகளுக்காக மாற்று இடங்களை காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். கேடிஎம் நிறுவனம் ஹரிராயா ஐடில் ஹட் ஆ மற்றும் மே 22 முதல் ஜூன் 7 வரையிலான பள்ளி விடுமுறையை முன்னிட்டு கூடுதல் மின்சார ரயில் சேவைகளை வழங்கவிருக்கிறது. அதிகரித்து வரும் பயணிகளின் தேவையை ஈடு செய்ய இந்த கூடுதல் சேவைகள் வழங்கப்படுகின்றன. இதற்கான பயணச்சீட்டுகள் இன்று நண்பகல் முதல் கிட்ஸ்டால் செயலி கேடிஎம்பி அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக விற்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியா சிங்கப்பூருடனான சுற்றுலா ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தும். வட்டார ஒத்துழைப்பையும் பார்வையாளர் அனுபவத்தையும் மேம்படுத்துவதற்காக அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக சிங்கப்பூருக்கான மலேசிய உயர் ஆணையர் டத்தோ அஸ்வார் முகமது முஸ்தபார் கூறினார். மலேசியாவுக்கு வருகை அளிக்கும் ஆண்டு 2027 இறுதி வரை தொடர அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது. உலகக்கிண்ண போட்டியை ஏற்று நடத்தும் மெக்சிகோ கல்வி ஆண்டை 40 நாட்களுக்கு முன்னதாகவே முடித்துக் கொள்ள முடிவு செய்துள்ளது. நாட்டின் சில மாநிலங்களில் நிலவும் வெப்ப அலையையும் உலகக்கிண்ண ஏற்பாடுகளையும் கருத்தில் கொண்டு அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சர் மரியோ டெல்காடோ கூறியுள்ளார். எனினும் அடுத்த ஆண்டுக்கான கல்வி ஆண்டை முன்கூட்டியே தொடங்க அரசாங்கம் பரிசீலிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நிறைவாக இங்கிலீஷ் பிரீமியர் லீக். ஐரோப்பிய வெற்றியாளர் லீக் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள போதும் வெஸ்ட்ஹாமுக்கு எதிரான ஆட்டத்தில் வெற்றி பெறுவது அவசியம் என ஆர்சனல் நிர்வாகி மிக்கேல் அர்தேதா வலியுறுத்தியுள்ளார். எஞ்சிய 3 ஆட்டங்களிலும் வெற்றியை பதிவு செய்தால் 22 ஆண்டுகளுக்கு பின்னர் பிரீமியர் லீக் பட்டத்தை வெல்வதற்கான வாய்ப்பை கன்னர்ஸ் பெறும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் காமுனியாண்டி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: வணக்கம் நேர்களை, வணக்கம் மலேசியா. மலர்ந்தாச்சுங்க இளமை உல்லாசம். உங்கள் காலை பொழுதை இன்னும் குதூகலப்படுத்த குஷிப்படுத்த நாங்க ரொம்ப அவல காத்துட்டு இருக்கோம். சனிக்கிழமை பொழுது ரொம்ப அழகா பிறந்திருக்கு. இன்றைக்கு மே 9 இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாளாக மலரட்டும். பொதுவாவே வார இறுதி நாட்கள் வந்துட்டாலே நமக்கான நேரம் அப்படின்றது கொஞ்சம் கூடுதலாவே நம்ம ஒதுக்குவோம். அது கண்டிப்பா ஒதுக்கிதான் ஆகணுமா? ஏன்னா வார நாட்கள்ல வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டு இருப்போம், அப்புறம் வீட்டுக்கு வரவோ ரொம்ப சோர்வா இருக்கும். இந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம நமக்கும் அதிகமா பயன்படுத்திக்கணும். ஏன்னா நமக்கு உடலுக்கும் சரி, நம்ம மனசுக்கும் சரி, அந்த ஒரு ஓய்வு, அந்த ஒரு பிடித்த விஷயங்களில் ஈடுபடுறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஒரு முக்கிய நினைவூட்டலோடு 1 வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள் பேச போறோம். 12:15 கதை போமா நிகழ்ச்சியும் காத்துட்டு இருக்கு. இப்பொழுது தொடங்கி காலை 11 வரையிலும் மலையாள பாடல்களை கேட்க போறோங்க.

பிரணவம் சசி அனில்லால் ஆண்ட்ரி பாடி பாடலை நம்ம கேட்டுங்க. சரி, உள்துறை அமைச்சர் முக்கியமான நினைவூட்டல் வந்து வழங்கியிருக்காங்க. என்னன்னா, இப்ப எல்லாருக்கும் தெரியும், இந்த ஜூன் மாதம் வந்தாலே புதிய ஜூன் 1 தொடங்கி புதிய மைக்கார்ட் புதிய அடையாள அட்டை வந்து அறிமுகம் காணவிருக்கின்றது. ஏற்கனவே இப்ப நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, அந்த அடையாள அட்டையில் வந்து 23 வகையான பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு. ஆனா புதிதாக அறிமுகப்படுத்த போகின்ற இந்த புதிய அடையாள அட்டைக்கு 53 பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. அதுல என்னன்னா, ஜூன் 1 அதனால நிறைய பேர் போய் மாத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அவசரம் வேண்டாம், நீங்க கட்டம் கட்டமா வந்து மாற்றலாம். அப்ப வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய பழைய அடையாள அட்டையை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான நினைவுறுத்தல வந்து உள்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. ஆக ஜூன் 1 இது கட்டம் கட்டமாக தான் மாற்றப்படும். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ நீங்க ஜூன் 1 தொடங்கி நீங்க கட்டம் கட்டமா போகலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான நினைவூட்டல் வழங்கப்பட்டிருக்கு. சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

சங்கர் மகாதேவன் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. மலையாள பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இளமை உல்லாசத்தில் உங்கள் காலை பொழுதை இன்னும் குதூகலப்படுத்திக்கிட்டு இருக்கும். அதனால இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இந்த வாரம் வந்து அனைத்துலக தீயணைப்பு தினம் அனுசரிக்கப்பட்டிருந்தது. இந்த கொண்டாட்டம் அமைந்திருந்தது. அதற்கான மலேசியா அளவிலான கொண்டாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும், அதாவது இன்றைக்கு 9ஆம் தேதி, பிறகு நாளை 10ஆம் தேதியும், நீங்க ஜோஹோர்ல இருக்கீங்களா, அங்சனா ஜோஹோர் பாரு இந்த ஒரு பேரங்காடி அருகில வந்து இந்த கார்னிவல் ஆக ஒரு நடக்க போகுது. நிறைய நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா அந்த தீயணைப்பு படையினர் நிறைய பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் இது அமையும் அப்படின்னு சொல்லுது. அதனால இந்த வார இறுதி நாட்கள் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜோஹோர் பக்கமா இருந்தீங்க அப்படின்னா, தாராளமா இந்த நிகழ்ச்சியிலும் நீங்க கலந்துக்கலாம் அப்படின்னு தீயணைப்பு படையினர் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நடவடிக்கைகள் குறிப்பா அங்க வரக்கூடிய வருகையாளர்களுக்காகவும் ஏற்பாடு செய்திருக்காங்களா. அனில் ஜான்சன் பாடி பாடல் வருதுங்க, கேட்கலாம்.

சங்கர் மகாதேவன் பிரணவம் சசியம் சிகுப்பர் பாடிய பாடலையும் நம்ம கேட்டுங்க. மலையாள பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு கதைப்போமா நிகழ்ச்சி பிற்பகல் 12:15 தொடக்கம் காத்துட்டு இருக்குங்க. இன்றைக்கு மற்றும் ஒரு திறமையை அறிமுகப்படுத்த நாங்கள் ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம். இன்றைக்கு யார் வர போறாங்க அப்படின்னா, இவர் வந்து மோட்டார் பந்தய வீரர், பைக்கு. ஆமாம், இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி முக்கியமான சில துறைகளை தேர்ந்தெடுத்து அவங்க அதில் செயல்பட்டு வராங்க. அதே மாதிரி தான் இதுவும், இவர் எப்படி இதுக்குள்ளே நுழைஞ்சாரு, எப்படி இதற்கான பயிற்சிகள்லாம் மேற்கொள்கிறாங்க, இப்படி பல கேள்விகள் இருக்குது. அதெல்லாமே இன்றைக்கு அவர்கிட்ட நம்ம பேச போகிறோம். ஆமாம், 12:15 தொடங்கி மற்றும் ஒரு திறமையை இன்றைக்கு நம்ம சந்திக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தெரியும் வரவங்க வந்து சாதாரணமாக வரமாட்டாங்க, மின்னல் எஃப்எம்ஐ இன்னும் அழகாக்கிறதுக்காக பூக்களோடு வருவாங்க. ஏன்னா நம்ம கதைப்போமா நிகழ்ச்சியில் பூக்கள் சவால், பூக்கள் சேலஞ்சை வந்து நம்ம அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு வரக்கூடிய திறமைகளையும் நம்ம சந்திக்கும் போது பூக்களும் அலங்கரித்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு என்ன பூக்களோட வரப்போறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும்னாலும் தொடர்ந்து மின்னலம் சமூக வலைதளங்களிலும் நீங்க இணைந்திருங்கள். ஆனந்த் ஸ்ரீராஜ் பாடிய பாடல் அடுத்து உங்களுக்காக வருதுங்க, கேட்கலாம்.

மலையாள பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சரி, நாளைக்கு ரொம்ப பரபரப்பா திட்டங்களாலும் எங்காவது வெளியே கூட்டிட்டு போகலாமா, அல்லது இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாமா என்னுடைய அம்மாக்கு, இந்த மாதிரி பல யோசனைகள் உங்க மனசுக்குள்ள உங்க எண்ணத்துக்குள்ள வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா நாளைய அன்னையர் தின கொண்டாட்டம் உங்களுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு கொண்டாட்டமா இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம அன்னை கிட்ட பேசுறோம், அன்னையோட நேரத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். வேற பல வேலை சூழல் இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அவங்க கூட உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரம், அவங்க கூட மனசு விட்டு பேசக்கூடிய நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அப்படின்ற ஒரு முக்கியமான வலியுறுத்தல் தான் ஒவ்வொரு முறையும் இதை பற்றி நம்ம பேசும்போது அதிகமாக சொல்கிறோம். நாளைய நிகழ்ச்சிகள் எல்லாமே அன்னியர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக உங்களுக்காக மலரவிருக்குதுங்க. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நாளைக்கு அன்னியர் தினத்துக்காக மின்னல் எஃப்எம்க்கு அழைத்தும் வாழ்த்து சொல்லியும் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் அன்னைமார்களுக்கு நீங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்து ஜாப் குரியான் பாடிய பாடல் வருது. இன்றைக்கு 12:15 மோட்டார் சைக்கிள் ஓட்ட வீரர், ஆமாம், இன்றைக்கு நம்மோடு இணைய போகிறாங்க, வந்துக்கிட்டே இருக்காங்களாம், கையோட மோட்டரோட வாங்க அப்படின்னு சொன்னேன், அதனால் இணைந்திருங்கள். அப்புறம் சமூக வலைதளங்களில் மின்னல் எஃப்எம் உடைய பாட்காஸ்ட் உங்களுக்காக இருக்குங்க. ஒவ்வொரு வாரமும் இந்த சனிக்கிழமைகளில் நிறைய சுவாரஸ்யமான தலைப்புகளோடு காணொலிகள் வந்து பகிரப்பட்டு வருது. அதை பற்றிய விவரங்களுக்கும் தொடர்ந்து மின்னல் எஃப்எம் உடைய இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பக்கமாக வலம் வாருங்கள். பாடல் வருது, கேட்கலாம்.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க? வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
2: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
3: சர்க்கரை இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது, அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கையில் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட், சுழியம் 3316721173.
4: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
5: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
4: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
5: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ள
4: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
6: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்

பிரணவம் சசிஹிமா ஹிலாரி பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. மலையாள பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சரி, இப்போ வரக்கூடிய 22 மே தொடங்கி 7 ஜூன் வரையிலும் நீண்ட விடுமுறை. மலேசியர்கள் வந்து சொந்த ஊர் அதிகமா போவாங்க, நிறைய பயணங்கள் மேற்கொள்வாங்க. அதை கருதி கேடிஎம்பி நிறுவனம் பார்த்தீங்கன்னா நிறைய கூடுதல் ரயில் சேவைகளை வந்து இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு 22 மே தொடங்கி 7 ஜூன் வரைக்குமே வந்து நீட்டிச்சிருக்காங்க. நிறைய ரயில் சேவைகளை வந்து இன்னும் கூடுதல் ஐடிஎஸ் சேவைகளை வந்து இன்னும் அதிகப்படுத்திருக்காங்க. இன்று தொடங்கி அதற்கான நுழைவு சீட்டு டிக்கெட்டுகளை வாங்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான விவரத்தை வந்து தனது அறிக்கையில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால நீங்களும் இந்த சொந்த ஊர் பயணம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் முன்கூட்டி திட்டம் போட்டுக்கோங்க இல்லையா. யாரெல்லாம் பொது போக்குவரத்தினை பயன்படுத்தக்கூடியவர்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கருத்தில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான தகவல் தாங்க. நிவாஸ் அலிட்டா பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சோதிராஜன் பரஞ்சோதி.
1: இல்ல கண்ணு, இந்த
2: 23 பிரிஞ்சு போயிருந்தாங்க, கிடைப்பாங்களா பாப்பாங்களா அப்படின்ற ஏக்கத்துக்கு இந்த அன்னையர் தினம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கு.
3: உயிரும் நீ, உடலும் நீ,
0: தாயுள்ள
3: உறவும் நீ தாயே.
4: இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:15 அளவுல ஒரு நேரின் குரல் அங்கத்துல சரமன்ல இருந்து நான் சிவசத்தின் விஜய் உங்களிடம் பேச காத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நேரின் குரல் நிகழ்ச்சியில சந்திப்போமா?

விஷால் யாசினிசா டிப்பு பாடிய பாடலை நம்ம கேட்டோங்க. மலையாள பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சரி, 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு உங்களுக்காக பிடிச்சவங்களுக்காக நீங்க பிடிச்ச பாடலை தாராளமா கேட்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 11 மணிக்கு மேல நீங்க அழைக்கலாம், பேசலாம். இன்னும் நிறைய கதைகள் பேச ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். 12:15 கதை போமா நிகழ்ச்சியில

0: இன்று மாலை திராயிசையில்
1: பல மனது பல கனவு விழிகளிலே வழிகிறதே.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். ஈரானுடனான கடல் போக்குவரத்தை குறிவைத்து வாஷிங்டன் விதித்துள்ள தடையை செயல்படுத்தும் ஒரு பகுதியாக ஒமானிலிருந்து ஈரான் கொடியுடன் வந்த இரு எண்ணெய் கப்பல்களை அமெரிக்க படைகள் தடை செய்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது. எம்தி சி ஸ்டார் 3, எம்தி ஸ்வேடா ஆகிய கப்பல்கள் ஒமான் வழியாக ஈரான் துறைமுகத்திற்குள் நுழைவதற்கு முன்னரே தடுத்து நிறுத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை நிறுவனம் சென்காம் தெரிவித்துள்ளது. இதுவரை 57 வணிக கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. மேலும் 4 கப்பல்களை ஈரான் துறைமுகங்களுக்குள் நுழையவோ வெளியேறவோ முடியாத வகையில் தடை செய்துள்ளன. ஈரான் ராணுவத்திற்கு உதவியதாக நம்பப்படும் சீனா, ஹாங்காங்கைச் சேர்ந்த நிறுவனங்கள் உட்பட 10 பேர் மீது அமெரிக்க நிதியமைச்சர் தடை விதித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவற்படை IRGC, அதன் சார்புடைய அமைப்புகள், ஆயுத கூறுகள், விண்வெளி துறை சார்ந்த மூலப்பொருள்களை பெறுவதற்கு உதவியதாக கூறப்படும் வலையமைப்பை இலக்காக கொண்டு அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரான் அதன் உற்பத்தி திறனை மறுசீரமைப்பதையும் தனது எல்லைக்கு அப்பாற்பட்டு அதிகாரத்தை செலுத்துவதையும் தடுக்கும் வகையில் அந்நாட்டுக்கு எதிராக பொருளாதார நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவும் யுக்ரைனும் தற்காலிக போர் நிறுத்தத்தையும் கைதிகள் பரிமாற்றத்தையும் செயல்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளன. இது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியமான நடவடிக்கை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறினார். இந்த போர் நிறுத்தம் இன்று தொடங்கி மே 11 வரை நடப்பில் இருக்கும் என்று அவர் த்ரூட் சோஷியல் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். இரு நாடுகளும் தலா 1000 கைதிகளை பரிமாறிக்கொள்ளும் என்றார் அவர். இக்காலகட்டத்தில் ரஷ்யா அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் யுக்ரைனிய ராணுவ தொழில்துறை வளாகம் உட்பட உள்கட்டமைப்பு வசதிகள் மீதான வான் தாக்குதல்களையும் நிறுத்தும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய கொடிய தாக்குதலில் பொது தற்காப்பு படை உறுப்பினர் உட்பட குறைந்தது 31 பேர் கொல்லப்பட்டதாக அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. மேலும் டைய மாவட்டத்தில் உள்ள டோராஹ் நகரை குறிவைத்து நடத்தப்பட்ட மற்றொரு வான் தாக்குதலில் 5 பலியான நிலையில் 3 காயமடைந்தனர். அட்லாண்டிக் நீரிணையில் உள்ள சொகுசு கப்பலில் பயணம் மேற்கொண்டுள்ள சிங்கப்பூரைச் சேர்ந்த இருவருக்கு ஹந்தா நச்சுயிரிக்கான பரிசோதனையில் தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. April 25 சென் ஹெலினாவிலிருந்து ஜோஹனஸ்பர்க் நோக்கி அந்த சொகுசு கப்பல் பயணித்த நிலையில் 65 மற்றும் 67 வயதுடைய அந்த இரு ஆடவர்கள் ஹந்தா நச்சுயிரி பாதிப்புள்ள மற்றொருவருடன் ஒரே கப்பலில் பயணம் மேற்கொண்டனர். இத்தொற்று எலிகளின் கழிவுகளிலிருந்து பரவுகிறது. இத்தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் காய்ச்சல், இருமல் போன்ற அறிகுறிகளால் பாதிக்கப்படுவர். இந்தோனேசியா ஆல் மஹேரா தீவில் அமைந்துள்ள டுகோனோ எரிமலை வெடித்ததையடுத்து 3 மலையேறிகள் காணாமல் போனதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மீட்புக்குழு தலைவர் ஐவன் ரம்டானி கூறினார். 17 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுள் 10 பேர் இந்தோனேசியர்கள் என்றும் 7 சிங்கப்பூரர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டுகோனோ எரிமலை 10 கிலோமீட்டர் உயரத்திற்கு கரும்புகையை கக்கியதாக புவியியல் பேரிடர் மையம் கூறியது. விளையாட்டு. 2026 உலகக்கிண்ண கட்பந்து 3 தொடக்க விழாக்களுடன் அரங்கேறவுள்ளது. இப்போட்டியை ஏற்று நடத்தும் மெக்சிகோ, அமெரிக்கா, கனடா ஆகிய நாடுகள் ஒவ்வொன்றும் நட்சத்திரங்கள் நிறைந்த கொண்டாட்டங்களை நடத்தும் வாய்ப்பை பெற்றுள்ளன. அந்த வகையில் இதன் தொடக்க விழாவில் கேட்டி பேரி, ஃபியூச்சர், அலன்ஸ் மொரிசே, மைக்கேல் பூப்ளே, ஜே பால்வின், லீசா உள்ளிட்ட உலகளாவிய இசை நட்சத்திரங்கள் பங்கேற்பார்கள் என்பதை உலக காட்பந்து கூட்டமைப்பு ஃபிஃபா உறுதிப்படுத்தியது. நிறைவாக கட்பந்து. ரியல் மேட்ரிட் அணியின் இரு விளையாட்டாளர்கள் ஆவுரிலியான் சோ ஆ மெங்னி, ஃபெட்ரிகோ வால்ரேடே இடையிலான மோதலை தொடர்ந்து அந்த கிளப் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. சம்பந்தப்பட்ட இரு வீரர்களுக்கும் 500,000 யூரோ அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக ரியல் மேட்ரிட் தெரிவித்துள்ளது. இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு.
வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: உங்கள் காலை பொழுதை நம் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்கேன். சரி, இப்பொழுது தொடங்கி நீங்க அழைக்கலாங்க. அழைச்சி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாடலை தாராளமா கேட்கலாம். அதை ஒளிபரப்ப நாங்கள் ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். சுடிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 பயணத்துல இருக்கீங்களா, அல்லது வீட்டில இருந்து நிகழ்ச்சி கேட்கறீங்களா, இல்ல நீங்க வேலையில இருந்தாலும் சரி தாராளமா கேட்கலாம். உங்க பிடிச்சவங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும் அப்படின்றத நீங்க அழைத்து கேட்டு அவங்களுக்கு ஒரு இன்பதிர்ச்சி கொடுங்க.

0: பேட்டா திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டங்க. உங்கள் காலை பொழுது இன்னும் குதூகலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. நீங்களும் அழகலாம், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பாடலை கேட்கலாம் அப்படின்னு கேட்டிருந்த சாமி அவர்கள் வந்திருக்காங்க. சொல்லுங்க.
1: என்னுடைய மனைவி பிள்ளைங்களுக்கும் என்னுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் கேட்டுக்கொள்கிறேன்.

0: வாழ்க்கை நம்மளை எங்கெங்கும் அழிச்சிட்டு போயிடுது, ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்க கிட்ட சொல்றீங்களா? மினல் FM இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட காணொலியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் FM டேக் பண்ணுங்க.
1: நெகிரி செம்பிலான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு மே 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.

0: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: கொஞ்சம் ரஞ்சிதமே கொட்டையில்லா மாம்பழமே கூட்டத்தில கச்சகட்டி வந்தவளே அடி கச்சகட்டி வந்தவளே.

இளமை உல்லாசத்தில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றிங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்ஸ்டாகிராம் பக்கமா பிரியா அடுத்து வரக்கூடிய பாடலை எனக்கு பிடிச்சவருக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நீங்க கேட்ட முடியாதுன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்காக அந்த பாடல் காத்துட்டு இருக்கு. இன்றைக்கு பிற்பகல் 12:15 கதைப்போமா நிகழ்ச்சியில இடம்பெற இன்னொரு திறமையை நாங்கள் அறிமுகப்படுத்த ரொம்ப அவலை காத்துட்டு இருக்கோம். இன்றைக்கு வரக்கூடியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு இந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவர் வந்து ஒரு பைக். ஆமா, இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, எப்படி இதுக்குள்ள வந்தார், இப்படி பல கேள்விகள் இருக்கு. அதான் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதனால தொடர்ந்து இன்றைக்கு 12:15 கதைப்பாமா நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க.

0: உங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம். பத்துக்காச்சல இருந்து தெய்வநாயகி வந்திருக்காங்க.
1: நாளைக்கு வந்து மதர்ஸ் டே இல்லீங்களா?
0: சரி,
1: என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ங்க, நான் வந்து ஒரு டைலரு, அதனால என்னோட கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து நாளைக்கு மதர்ஸ் டேக்காக ஒரு நல்ல பாட்டு போடுங்க.
0: என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு
0: அவசரத்துல எடுக்கு ஞாபகம்.

இது போன்ற அம்மா பாடல்கள், அம்மாவுக்கான வாழ்த்துக்களை நாளைய நிகழ்ச்சி முழுக்க காலை தொடங்கி இரவு வரைக்குமே நீங்க வந்து நம்ம மின்னல் எஃப்எம்ல பகிர்ந்துக்கலாம். அம்மாவுக்கு அன்னையர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி நீங்க கொடுக்கலாம். ஏன்னா நாளை காலை தொடங்கி உங்களுக்காக சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் கட்டம் கட்டமாக இடம்பெறும். பொதுவாக அந்த மாதிரி சிறப்பு தினங்கள் வரும்போது கொண்டாட்டங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும். அதற்கு வானொலி ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கு. ஏன்னா பொதுவாக அன்னையருக்கான வாழ்த்தா இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு வாழ்த்துக்களும் நாங்கள் பெறும்போது அவ்வளோ உணர்வு பூர்வமிக்க ஒன்றாக இருக்குங்க. அதனால நாளைய தினம் அம்மாவோட நேரத்தை செலவு பண்ண மறந்துடாது. அது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். அடுத்து பவளமல்லி பாடலை இன்ஸ்டாகிராம் பக்கமா நம்ம லீனா வந்து விருப்ப பாடலா பதிவு செஞ்சிருக்காங்க. பவித்ரன் அந்த பாடல் எனக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு கேட்டதால நீங்க கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அடுத்து அந்த பாடல் வருது கேட்கலாங்க.

Oh my god.

0: கேரள ஃபேமின் அன்னையர் தின வாழ்த்து.
1: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

இளமை உல்லாசத்தில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. உங்கள் காலை பொழுது இன்னும் குதூகலப்படுத்திக்கிட்டு இருக்கும். சரி, இன்றைக்கு சனிக்கிழமை, உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு கதைப்போமா நிகழ்ச்சி பிறப்புகள் 12-15 தொடங்கி உங்களுக்காக இடம்பெற தர காத்துட்டு இருக்கு. இன்றைக்கு மோட்டார் சைக்கிள் பந்தய வீரர் நம்மோடு இணைய போறாரு. அந்த ஒரு துறை பற்றி நம்ம நிறைய பேர் இதற்கு முன்னாடி சந்திச்சிருக்கோம். இவர் எப்படி இந்த துறைக்குள்ள வந்தாரு, எப்படிப்பட்ட சவால்கள் எதிர்நோக்கிறாரு, எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்ற பல விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்காரு. அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். இன்னும் நிறைய கதைகள் பேச நாங்களுமே ரொம்ப ஆவலா இருக்கும். இணைந்திருங்கள்.

ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 க்கு.

0: FM இளமை புதுமை இனிமை
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய விருட்சம். வழங்குபவர் மௌலானா ஹாஃபிஸ் உஸ்தாஸ் முஹம்மது அன்வர் மன்பை.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான மின்னல் எஃப்எம் நேயர்களே, இன்றைய தலைப்பு அன்னையின் சிறப்பு. அன்னையர் தினம் நம்மிடத்திலே வர இருக்கிறது. அன்னை தாய்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தாயை எவ்வளவு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா திருமறையில் நமக்கு மிக தெளிவாக சூரா அஹ்காஃப் என்ற அத்தியாயத்திலே தெளிவுபடுத்துவார். வஸ்ஸைனல் இன்ஸான பிவாலிதைஹி இஹ்ஸானா, பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு நாம் உபதேசம் செய்தோம். அந்த வசனத்திலே அல்லாஹ் தொடர்படியாக சொல்லும் பொழுது, அந்த தாய் குழந்தையை கருவிலே மிக சிரமத்தோடு சுமக்கிறாள், மிக சிரமத்தோடு அந்த குழந்தையை அவள் பெற்றெடுக்கிறாள். சலாசூன ஷஹரா, ஏறத்தாழ 30 மாதங்கள் அந்த குழந்தைக்கு அவள் பாலூட்டுகிறாள். இப்படிப்பட்ட கஷ்டங்களை அவள் அனுபவித்துதான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹுக்கு பிறகு ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வெளியாவதற்கு காரணமாக தாய்தான் மிக முக்கியமான காரணமாகிறாள். ஏனென்று சொன்னால், கருவில் அவள் நம்மை சுமக்கும் பொழுது ஆசாபாசங்களை விட்டுவிடுகிறாள். குழந்தை நம்முடைய வயிற்றில் இருக்கிறது, அந்த குழந்தைக்கு எந்த விதமான நோவினை இல்லாமல் நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த தாய் சுமக்கிறாள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவள் அடையக்கூடிய வேதனை இருக்கிறதே, அந்த வேதனையை நம்மால் நிச்சயமாக சொல்லி மாளாது. அந்த வேதனைக்கு மத்தியிலேயும் கூட நம்மை பெற்றெடுத்து அவள் வளர்த்தெடுக்கும் பொழுது நமக்குண்டான எல்லா விஷயங்களும் அவள் நமக்கு கொடுக்கிறாள். நாம் தாயினிடத்திலே அருந்தக்கூடிய அந்த பால் அவளுடைய இரத்தத்திலிருந்து பாலாக நமக்கு அவள் என்ன செய்கிறாள், புகட்டுகிறாள். அப்படி என்று சொன்னால், தாய்க்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹசரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாக்கிமிலே ஒரு விஷயத்தை பதிவு செய்வார்கள். குழந்தை பருவத்தில் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்தீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு உபகாரம் செய்வார்கள். நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் பணிவிடை செய்தால், அந்த சூழலை பார்க்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் நமக்குண்டான விஷயத்தில் அவர்கள் பேணுதலாக உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்ப அந்த அளவிற்கு நாம் பெற்றோர்களை பேணுவது என்பது நம்மிடத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபி வந்து கேட்பார்கள், இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு மத்தியில் நான் யாருக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் என்ற விஷயத்தை கேட்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய தாய் என்பதாக. அந்த சஹாபி மீண்டும் ஒரு முறை கேட்பார்கள், மனிதர்களுக்கு மத்தியிலே யாருக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் என்பதாக. மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய தாய் என்பதாக. மூன்றாவது முறையும் கேட்பார்கள். அப்பொழுதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய தாய். நான்காவது முறையாகத்தான் உன்னுடைய தந்தை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி என்று சொன்னால், தாய் நம்மை கருவிலே சுமக்கிறாள், நம்மை பெற்றெடுக்கிறாள், வளர்த்தெடுக்கக்கூடிய நேரத்திலே அவள் நமக்கு மிக உபகாரம் செய்கிறாள். எந்த விதமான கஷ்டமும் சிரமமும் இல்லாமல் நம்மை வளர்த்தெடுப்பதற்கு அவள் மிகவும் சிரமப்படுகிறார் என்று சொன்னால், அந்த தாய்க்கு நாம் எந்த அளவிற்கு கண்ணியம் செய்ய வேண்டும்? அல்லாஹு தஆலா திருமறையிலே ஒரு இடத்திலே கூறுவான், உங்களுடைய தாய் தந்தையர்கள் இருவரில், தாயோ அல்லது தந்தையோ இருவரில் ஒருவரோ அல்லது இருவருமே நம்மிடத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தாய் தந்தையர்களை பார்த்து அல்லாஹு தஆலா திருமறையில உஃப் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறான். உஃபியும் வலா தன்ஹர்ஹுமா என்ற அந்த வார்த்தை உஃப் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். உஃப் என்று சொன்னால் சி என்பதாக சொல்லப்படக்கூடிய வார்த்தை. சி என்பதாக கூட நம்முடைய தாய் தந்தையர்களை சொல்லக்கூடாது என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு மிக அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறான். தாய் தந்தையருடைய விஷயத்திலே, அப்போ தாயை அடைந்து கொண்ட நாம் அந்த அளவிற்கு கண்ணியமானவர்களாக அவர்களை நடத்த வேண்டும், உயர்வாக அவர்களை நடத்த வேண்டும் என்பதை நம்மால் விளங்க முடியும். தாயினுடைய அன்பை பற்றி எந்த அளவிற்கு சொல்வது என்றால், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவிப்பு ஒன்று, அன்னையார் அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருப்பார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தாய் தன்னுடைய இரு குழந்தைகளோடு வந்து ஏதாவது உதவி தாருங்கள் என்பதாக கேட்பார். அம்மையார் அவர்கள் வீட்டின் வெளியே வந்து பார்க்கும் பொழுது ஒரு தாயும் இரண்டு குழந்தைகளும் இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து தன்னிடத்திலே இருக்கக்கூடிய மூன்று பேரித்தம்பலங்களை அந்த தாய்க்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள். அந்த தாய் அதை பெற்றுக்கொண்டு தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் இரண்டு பழங்களை கொடுத்து ஒரு பழத்தை தன்னோடு வைத்துக் கொள்ளக்கூடியவளாக இருப்பாள். அப்ப அந்த இரண்டு குழந்தைகளும் அந்த பேரித்தம் பழங்களை சாப்பிட்ட பிறகு தாய் வைத்திருக்கக்கூடிய அந்த பழத்தையும் அந்த குழந்தைகள் கேட்கக்கூடிய சூழல். அந்த குழந்தைகள் கேட்கிறதே என்பதாக அந்த தாய் முகம் சுளிக்காமல் தமக்காக வைத்திருந்ததை இரண்டு பாகமாக பிரித்து அதை இரண்டு பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆச்சரியப்பட்டு போவார்கள். ஆச்சரியப்படுவதோடு மட்டுமல்ல, இரவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இல்லத்திற்கு வந்துவிட்ட பொழுது அவர்கள் ஆச்சரியத்தோடு இந்த விஷயத்தை சொல்லுவார்கள். யா ரசூலல்லாஹ், இது போன்ற ஒரு சம்பவம் இன்றைக்கு நடந்தது. ஒரு தாய் தன்னுடைய இரு குழந்தைகளோடு என்னுடைய வீட்டிற்கு வந்தார். தாய்க்கும் குழந்தைக்கும் மூன்று பேரித்தம் கனிகளை கொடுத்தேன். ஆனால் அந்த பேரித்தம் கனிகளை அவள் இரண்டு பிள்ளைகளுக்கும் பிரித்து கொடுத்தாள். மீதமிருந்த ஒரு பழத்தையும் அவள் சாப்பிடவில்லை. அதையும் தன்னுடைய குழந்தைகள் கேட்டதற்கு அந்த குழந்தைகளுக்கு அதையும் இருபாதியாக பிரித்து கொடுத்து விட்டார் என்ற அந்த ஆச்சரியமான விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஆயிஷா அன்னையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும் பொழுது அவர் சொர்க்கவாதி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அப்போ தாய் அன்பு கலப்படமில்லாத அன்பை செலுத்தக்கூடியவள் தாய்.

நேயர்களே, பைஹக்கிலே ஒரு விஷயத்தை ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள். உலகத்திலே செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு குற்றத்திற்கும் மறுமையில் தண்டனை வழங்கப்படுவதுதான் இறைவனுடைய விதி. ஆனால் பெற்றோருக்கு நோவினை செய்தவர்கள், தாயினுடைய விஷயத்திலே கவனக்குறைவாக இருந்தவர்கள், அவர்களை பராமரிக்காமல் விட்டுவிட்டவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்திலேயே அவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் என்ற விஷயத்தை பைஹக்கிலே பதிவு செய்திருக்கிறார். மறு உலக தண்டனை அது ஒரு பக்கம், அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆனால் இந்த உலகத்திலேயே அதனுடைய தண்டனையை நாம் அனுபவிப்போம் என்ற அந்த வார்த்தை, அந்த வாசகம் நம்மை உலுக்குகிறது. ஆகவே கண்ணியமானவர்களே, தாய்க்குண்டான விஷயத்தில் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்பார்கள். அந்த நேரத்திலே ஒரு போரினுடைய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கும். யா ரசூலல்லாஹ், நான் இந்த அறப்போரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நான் வந்திருக்கிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்பதாக சொல்லுவார். பொதுவாகவே சஹாபாக்கள் போரிலே ஷஹீதாகிவிட்டால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதை அவர்கள் ஆசை வைப்பார்கள். அந்த ஆசையினுடைய வெளிப்பாடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு தயாராகுங்கள் என்பதாக சொல்லிவிட்டால் உடனே தயாராகி விடுவார்கள். நசையிலே இந்த விஷயத்தை நமக்கு அறிவிப்பார்கள். அப்ப அந்த சஹாபி வந்து கேட்பார்.

0: ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னோடு தாய் இருக்கிறார்களா என்பதாக கேட்பார்கள். ஆம் யா ரசூலுல்லாஹ், என்னோடு என்னுடைய தாய் இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய தாய்க்கு பணிவிடை செய்யுங்கள், அவர்களுக்கு உபகாரம் செய்து அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், நிச்சயமாக உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக அந்த சஹாபியினுடைய போருக்கு செல்லக்கூடிய அந்த ஆசையை தாய் இருக்கிறார் என்பதை சொல்லும் பொழுது தாயிற்குண்டான முக்கியத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் பெற்றோரோடு நாம் வாழும் பொழுது அந்த வாழக்கூடிய காலத்திலேயே அவர்களுக்கு பணிவிடைகளை நாம் சரிவர செய்ய வேண்டும். என்னென்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு கடுமையான விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். பெற்றோர்களை நோவினைப்படுத்தவர்களின் நிலை இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். ஆகவே கண்ணியமானவர்களே, நம்மிடத்திலே பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் சரியான முறையில, என்ன சொன்னா நாம் அவங்கள கண்ணிய குறைவாக நடத்தும் பொழுது நம்முடைய குழந்தைகள் என்ன செய்வார்கள், அந்த நிலையை பார்த்து நம்மை கண்ணிய குறைவாக நடத்தக்கூடிய நிலை ஏற்படும். நாம் அவங்கள உபகாரம் செய்கிறோம் என்று சொன்னால் குழந்தைகள் நமக்கு உபகாரம் செய்யும். அந்த பெற்றோர்களுக்கு நாம் நோவினை தருகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த குழந்தைகளும் நோவினை தரும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், கண்ணியமான முறையிலே, உயர்வான முறையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தது போல தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்பதை சொல்லுவார்கள். தாயினுடைய காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் தாயை நாம் சங்கைப்படுத்துவதன் மூலமாக, அன்னைக்கு நாம் கட்டுப்படுவதன் மூலமாக, அவர்கள் மாற்று மதத்திலே இருந்தாலும் கூட அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள். ஆகவே கண்ணியமானவர்களே, பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக, தாயை நாம் உயர்வாக மதித்து அவர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா ஈருலகத்திலும் நமக்கு நன்மைகளை வெற்றிகளை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: நேர்களே, இதுவரை மௌலானா லஃபீஸ் உஸ்தாஸ் முகமது அன்வர் மன்பை வழங்கிய இஸ்லாமிய விருட்சம் கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி.

வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசியா வானொலியின் நண்பகல்ல 12 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். பேரா சுங்கை சிபூட் கம்போங் லாசாவில் அதிகாலையில் 4 மணி நேரத்திற்கு பெய்த தொடர் மழையால் 10க்கும் அதிகமான வீடுகள் நீரில் மூழ்கின. மேலும் சில சாலைகளும் நீரில் மூழ்கியதாக மலேசிய பொது தற்காப்பு படையின் சுங்கை சிபூட் நடவடிக்கை கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. தற்காலிக உதவி மையங்கள் இன்னும் திறக்கப்படாத நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் அண்டை வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஒற்றுமை அரசாங்கத்தின் கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான ஒற்றுமை தொடர்ந்து பேணப்பட வேண்டும் என அமனா கட்சி தலைவர் டதோஸ்ரீ முகமது சாபு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் நிர்வாக தொடர்ச்சிக்கும் அரசியல் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் அஃது அவசியம் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சருமான அவர் கூறினார். கட்சிகளுக்கு இடையேயான வேறுபாடுகள் தனிப்பட்ட முறையில் களையெடுக்கப்பட வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். பர்சத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட கடா சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவரின் நிலைப்பாடு ஆராயப்படும் என மாநில மந்திரி பசார் டதோஸ்ரீ முகமது சனூசி முகமது நோர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் மாநில ஆட்சியாளர் அல் அமினுல் கரீம் சுல்தான சலாஹுடின் சுல்தான் பட்லிஷாவிடம் கலந்துரையாடுவதற்கு முன் அது ஆராயப்படும் என்றார் அவர். கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் படகு மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் இருவர் கொல்லப்பட்டதாகவும் ஒருவர் உயிர் தப்பியதாகவும் அமெரிக்க இராணுவம் தெரிவித்தது. அண்மைய மாதங்களில் இதுபோன்ற பல தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து பலியானவர்களின் எண்ணிக்கை 189 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருவின் தீவிர பழமைவாத அதிபர் வேட்பாளர் ரஃபேல் லோபஸ் அலியாகா April 12 மேற்கொள்ளப்பட்ட தேர்தல் குறித்த முடிவுகளை வெளியிடுவதில் அதிகாரிகள் முறைகேட்டை கையாள்வதாக எந்த ஆதாரமும் இன்றி குற்றஞ்சாட்டியுள்ளார். வாக்குப்பதிவு நடைபெற்று சுமார் 1 மாதம் ஆகியுள்ள நிலையில் பெருமக்கள் தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்கும் நிலையில் வாக்கு எண்ணிக்கையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. விளையாட்டு பூப்பந்து 2026 மலேசிய மாஸ்டர்ஸ் போட்டியில் தேசிய ஆடவர் இணை விளையாட்டாளர் மான் வை சோங் பங்கேற்பது உறுதியில்லை என இரட்டையர் பயிற்றுவிப்பு இயக்குநர் ரக்ஸி மனகே தெரிவித்துள்ளார். வை சோங் முழங்கால காயத்திலிருந்து மீண்டு வருவதாக அவர் கூறினார். வை சோங் 2026 சிங்கப்பூர் பொது பூப்பந்து போட்டியில் களமிறங்கும் வாய்ப்பும் குறைவாக உள்ளதாக ரக்ஸி குறிப்பிட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்
1: உங்கள் பிற்பகல் பொழுதை நம் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கு ரொம்ப முக்கியமா வித்தியாசமான ஒரு துறை அப்படின்னு சொல்லலாம். நிறைய இந்திரர்கள் மத்தியில் அது ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்திரனுடைய ஈடுபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னு அதை சார்ந்தவங்க சொல்லும் போது தெரியுது. என்னன்னா இப்ப மோட்டார் பந்தய சைக்கிள் குறிப்பா அந்த பந்தயம்லாம் இருக்கு இல்லையா, இதையொட்டிதான் இன்றைக்கு பேசுவதற்காக ரேசர் நமக்காக வந்திருக்காங்க. சந்திரன் நாகராஜு அவர்கள் வந்ததுனால இன்றைக்கு நம்ம அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இவர் எத்தனை வருஷமா அதில் இருக்காரு, என்னெல்லாம் பண்றாரு, எப்படி தயார் நிலையில் இருக்காரு, இப்படி பல சுவாரஸ்யமான கதைகள் உங்களோட பேச ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம். அதனால இன்றைக்கு கதைப்போம் நிகழ்ச்சி பிற்பகல் 12:15 தொடங்கி பேச போகுது. இணைந்திருங்க.

0: காலனை போமா.
1: இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு வந்து சந்திரன் நாகராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. இவங்க வந்து மோட்டார் சைக்கிள் பந்தய களத்துல வந்து எப்போதும் இவங்க பார்க்க முடியும். அங்க என்ன, இங்க வாங்க, இங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்க வரவழைத்திருக்கோம். வணக்கம் சந்திரன்.
2: வணக்கம். வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கும். உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா பொதுவா இந்த மாதிரி துறைகள்லாம் ரொம்ப குறைவானவர்கள், அதிகமா இந்தியர்கள் ஈடுபடத்தை நம்ம பார்த்துருக்கோம். இதற்கு முன்ன வந்தவங்க சொல்லியிருக்காங்க, இன்றைக்கு நீங்க வந்து சில வருட காலமாக ஒரு மோட்டார் பந்தய சைக்கிள் வீராங்கனையாக இருக்கீங்க, ரேசரா இருக்கீங்க, அதே சமயத்துல ஒரு பயிற்றுனராகவும் இருக்கீங்க, கோச் பண்றீங்க நிறைய பேர். சரி வாங்க, இன்றைக்கு கதை போமால உங்களை பத்தி தெரிஞ்சுக்க அவளா இருக்கும்.
2: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. மொபைல்
1: சொந்த ஊர் எங்க உங்களுக்கு சந்திரன்?
2: இங்கதான், சன்வே சுபாங்.
1: ஓ, சுபாங்க தான் இருக்கீங்களா?
2: இங்கேயே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கேயே தான்.
1: அப்படியா? சரி, அப்ப ரொம்ப பக்கம் தான் இருக்கீங்க. சரி, எத்தனை வருஷமா இந்த ஒரு ரேசரா எத்தனை வருஷமா இருக்கீங்க?
2: ஒரு ரேசரா இது வந்து 4வது வருஷம். ப்ரொஃபஷனலா ஒரு சாம்பியன்ஷிப்ல ஓடுறது வந்து இது 4வது வருஷம்.
1: அப்படியா?
2: சோ கடந்த 3 வருஷமா வந்து 2023ல இருந்து மலேசியாக்குள்ளேயே ஓடுற ஒரு மலேசியன் ஸ்பீட் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு சாம்பியன்ஷிப்ல ஓடணும். பட் இதான் முதல் வருஷம் வந்து மலேசியாலே ஹையஸ்ட் கேட்டகரி மலேசியன் சூப்பர் பைக் சாம்பியன்ஷிப். ஸோ அதில் வந்து போன வாரம் வந்து மொதல் ரவுண்டில் கலந்துக்கிட்டேன். இதான் முதல் வாட்டி என் மொதல் ரவுண்டில் கலந்து மொதாவது 1வது வந்து.
1: வாழ்த்துக்கள் முதல்ல, அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ எல்லாருக்கும் பைக்னா பிடிக்கும், சரியா? இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம் பைக்னா பிடிக்கும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த பைக்ன்றது, இந்த மோட்டார் சைக்கிள்ன்றது எப்படி அவ்வளோ பிடிச்சது, எப்படி வந்தீங்க அந்த துறைக்குள்ளே?
2: மேபி ஏன் மோட்டார் சைக்கிள்ன்றது ஏன் பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க, அது காரணம் கண்டிப்பாக அப்பாவாக தான் இருப்பார். ஏன்னா அப்பா வந்து சரியான மோட்டார் சைக்கிளும் காடிக்கும் சரியான ஒரு பைத்தியம்.
1: ஐயோ,
2: மாற்றிக்கிட்டே தான் இருப்பார்.
1: அப்படியா? மாற்றிக்கிட்டே இருப்பாரா?
2: ஆமாம், புதுசு புதுசாக மாற்றிக்கிட்டே தான் இருப்பார். ஸோ சின்ன வயசுலேருந்து அவர் அதை பார்த்து பார்த்து, நானும் ஸ்கூல் டைம்லேருந்தே மோட்டர் ஓட்டுறது, லைசன்ஸ் எடுத்து எல்லாமே கரெக்டாக எடுத்து ஓட்டிக்கிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் எப்பயுமே ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு, இந்த நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி அவங்கள மாதிரி நம்மளும் ஒரு ட்ராக்ல வந்து ப்ராப்பராக ஒரு ரேஸ் ஓட முடியுமா அப்படின்னு சின்ன வயசுலேருந்து ஆசை. பட் அது ஸ்கூல்லாம் முடிச்சிட்டோன்னா அந்த டீனேஜ் டைமில் வந்து அது அப்படியே இல்லை. அதோட கோவிட்டுக்கு அப்புறம் திரும்பி நல்ல வேலைலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னே, சரி நம்மளும் ஏன் இதில் ஒரு ட்ரை பண்ணக்கூடாது,
1: ஆமாம்
2: அப்படின்னு சொல்லி தான் ஒரு சூப்பர் பைக்கை வந்து 2020 வாங்கி, அப்புறம் அங்கேருந்து நானே வந்து அனுபவத்தில் நிறைய விஷயத்த பழகிட்டு, அப்புறம் அங்கேருந்து இப்போ இங்கே சாம்பியன்ஷிப் இது வரைக்கும்.
1: கண்டிப்பாக அதை வந்து நம்ம அங்கீகாரம் பெற்று ஓட வேண்டிய இடத்துல சரியா ஓடணும், அதுதான் நீங்க சொல்லும் போது தெரியுது. இதை பற்றி நம்ம நிறைய கதைகள் பேச போறோம். ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாங்க. இது கதை போமா.

0: கதை போமா. இன்றைக்கு நம்மோடு வந்து மோட்டார் சைக்கிள் பந்தய வீரர் சந்திர நாகராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடமா இந்த ஒரு துறையில ஈடுபட்டு வரீங்க. ஆனா சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு இந்த பைக் ரேசிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இந்த ஒரு துறையில இருக்கணும், இந்த ஒரு பந்தயத்துல அந்த கலந்துக்கணும் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ரக எந்த விதமான சைக்கிள் மோட்டார் சைக்கிள் பயன்படுத்துறோம், பைக் பயன்படுத்துறோம் அப்படின்னு உங்ககிட்ட எந்த ரகம் இருக்கு சொல்லுங்க சந்திரன்.
1: ஓகே, ஸோ நீங்க சொன்ன மாதிரி தான், ஸோ என்ன பைக் பைக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பைக்கும் வந்து நம்மளுக்கு ஈக்குவலா வந்து இருந்தா தான் நம்ம அந்த சில விஷயங்களை நம்ம சாதிக்கணும்.
0: நான் உங்களுக்காக அதுவும் உழைக்கணும்ல.
1: ஆமா, கண்டிப்பா. சோ 2020 ஆரம்பிக்கும் போது யமஹா R1 அப்படின்ற யமஹா மாடல்ல உள்ள சூப்பர் பைக், சோ அது பார்த்தோம். அப்புறம் 2024 வரைக்கும் அது பார்த்தோம். அப்புறம் 2025 வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து அவரோட கவாசக்கி ZX10 அப்படின்ற ஒரு சூப்பர் பைக் அவரு ஸ்பான்சர் பண்ணாரு. ஸோ 2025 அது பார்த்தோம். அப்புறம் இப்ப 2026 இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது இன்னும் எதுவும் சரியா பிளான் பண்ணல. பட் பிரபாகரன் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் அவர் என்ன பண்ணாருன்னா, சரி பரவாயில்ல என்னோட பைக் ஒரு ரவுண்டுக்கு நீங்க முதல் எடுத்து பாய்ங்க அப்படின்னு சொல்லி BMW S1000 RR அப்படின்ற லேட்டஸ்ட் ஜெனரேஷன் பைக், சோ அதை வந்து நம்மளுக்கு இந்த ரவுண்டுக்கு வந்து அவரு ஸ்பான்சர் பண்ணாரு.
0: இப்போ நீங்க சொல்லும் போது ஒவ்வொரு காலக்கட்டத்துக்கும் உங்களுடைய அந்த மோட்டார் சைக்கிள்ன்றது மாறிக்கிட்டே இருக்கு.
1: என்னோட லைஃப்ல ஆமா அது மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் பழைய மாடலா பச்சுக்கிட்டு இருந்தேன். சோ அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு அது பத்தாத பட்சத்துல நம்ம மாத்த வேண்டிய அவசியம் வந்து ரொம்ப தேவைப்படுது.
0: இப்போ சிலர் வந்து யோசிக்கலாம் இல்லையா, இப்போ நம்ம பேச்சு கேட்கிற அது என்னதான் இயந்திரமா இருந்தாலும் நமக்கு ஏத்த மாதிரி நம்ம பேச்சு கேட்கிற ஒன்னா இருக்கணும். இப்ப சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்தை தான் தொடர்ந்து பயன்படுத்துவாங்க, மாத்தவே மாட்டாங்க. ஏன்னா இல்ல இது எனக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றம் வந்துகிட்டே இருக்கு, அது எப்படி நீங்க
1: சமாளிக்கிறீங்களோ அந்த செட்டப் எல்லாமே என்னோட ரைடிங்க்கு ஏத்த மாதிரி நான் மாத்திக்குவேன்.
0: ஓ,
1: சோ அப்ப நான் என்ன செய்யறனோ நான் எந்த மிஷின்ல ஏறினாலும் அதே தான் செய்வேன். பைக்கை வந்து எனக்கு ஏத்த மாதிரி நான் மாத்திக்குவேன்.
0: ஆமா,
1: சோ அதுதான் வந்து இது. பட் சில விஷயங்கள் நம்மளும் பைக்கு கிட்ட அடாப்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா புது பைக்குனா அதுக்கான வித்தியாசங்கள் கண்டிப்பா இருக்கும்.
0: ஆமா,
1: சோ அது நம்ம கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயமும் இருக்கு.
0: ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்ல ஒரு பந்தயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க பொதுவா மோட்டார் சைக்கிள் அப்படின்னாலே ஒரு பயம் ஒரு அச்சம் எல்லாருக்கும் இருக்கும், நமக்கு இருக்கும் இல்லையா, நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த அளவுக்கு பாதுகாப்பானது, ஏன்னா நீங்க ஒரு மோட்டார் பந்தயம் அதுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா முதல்ல என்னென்ன விஷயங்கள் அதுல கண்டிப்பா அணிந்திருக்கணும் அப்படின்றது இது வந்து விதிமுறையில இருக்கும் இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சந்திரன்.
1: ஓகே, மோட்டார் சைக்கிள் ரேசிங்ன்றது வந்து கண்டிப்பா இது இந்த F1 இந்த மாதிரி சம்பந்தப்பட்டது எதுவுமே வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்புன்றது நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லாமே ஒரு டேஞ்சரஸான மோட்டோ ஸ்போர்ட் கேட்டகரியில தான் கண்டிப்பா வரும், ஆபத்தான ஸ்போர்ட்ஸ்.
0: ஆமா,
1: பட் இந்த ஆபத்தான ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணும் போது நம்மளுக்கான விஷயங்கள் எதுவும் தவறுதான் நடந்தா கூட எவ்வளவுக்கு எவ்வளவு அது பாதுகாப்பா முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அது பாதுகாப்பா இருக்கும். பட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல செட்டன் விஷயம்லாம் இருக்கு. கரெக்டான ஹெல்மெட், ப்ராப்பரான சூட், ரைடிங் சூட், பூட்ஸ், கிளவ், அப்புறம் செஸ்ட் ப்ரொடெக்டர், பேக் ப்ரொடெக்டர், ஸோ இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு சாம்பியன்ஷிப்ல நம்ம போகும் போது அந்த ரெகுலேஷன்லயே அதெல்லாம் வரும். ஒரு ரைடரா இது எல்லாமே நீங்க அணிந்திருக்கணும் அப்படின்னு. ஸோ நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம செய்யும் போது எல்லாமே வந்து சேஃபாக போகும்.
0: ஆமாம், பொதுவாக இப்போ நம்ம சாலை இல்லைன்னா தலைக்கவசம் ரொம்ப முக்கியம்.
1: ஆமாம்,
0: பல கவசம் இருக்கணும். அதில் முக்கியமாக இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் பண்ணும்போது இது எவ்வளோ பாதுகாப்பாக நடத்துகிறாங்க, எவ்வளோ பாதுகாப்பாக உங்களெல்லாம் வச்சுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு புரிய வருது.
1: ஆமாம்,
0: ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாங்க. இது கதை போமா.

0: கதை போமா. மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. இன்றைக்கு நம்மோடு வந்து சந்திரன், ஆமாம் சந்திரன் நாகராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு ரேஸ், அதாவது மோட்டார் சைக்கிள் பந்தய வீரர் வந்து இன்றைக்கு நம்மோடு வந்திருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரி, பொதுவாக கதை போமாவுக்கு வந்தால் சில முக்கியமான சில விஷயம்லாம் இருக்கும். அதில் முக்கியமான ஒன்று, நீங்கள் பூக்கள் கொண்டுட்டு வரணும் இல்லையா? இன்றைக்கு என்னென்ன பூக்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க சந்திரன்?
1: ரோஸ், டெய்ஸி, அப்புறம் கார்னேஷன்.
0: கார்னேஷன், ஆமா. இந்த மூணு பூக்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு பிடிச்சது ரோஸ்.
0: சரி, ரோஜா பூ பிடிச்சவங்க பொதுவாவே எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப பாசமா இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து அது தெரியும். நீங்க ரொம்ப பாசமான ஒரு நபர் தான் நினைக்கிறேன். அதே சமயத்துல ரொம்ப அமைதியா இருக்கக்கூடியவங்க, ஆனா ரொம்ப பலமா இருப்பாங்களாம். எப்போதுமே அவங்களுடைய எண்ணங்கள்ல, அவங்களுடைய இலக்குல ரொம்ப பலமா அதற்கான முயற்சி பெற்றுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது பொதுவா அந்த ரோஜா பூக்களை பிடிச்சவங்களுக்கு அதிகமா அந்த குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பூக்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி உங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி.
0: சரி, என்ன பூ அப்படின்றத நீங்க பாக்கணும் அப்படின்னா நீங்க டிக்டாக் லைவ்ல பாக்கலாம், பிறகு சமூக வலைதளங்கள் காணொலி வாயிலா பாக்கலாம். சரி, இப்போ நம்ம மூன்று கேள்வி கேட்க போறோம், நீங்க ஆமாவா இல்லையா அப்படின்னு சொல்ல போறீங்க. தயாரா இருக்கீங்களா?
1: ஓகே, தயார்.
0: தயாரா இருக்கீங்க. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் உலக கிண்ண கார்பந்து போட்டியை மூன்று நாடுகள் ஏற்று நடத்துறாங்க, ஆமாவா இல்லையா?
1: ஆமா.
0: ஆமா, சரி நினைக்கிறீங்க?
1: சரி நினைக்கிறேன்.
0: என்பது சரியான பதில். ஆமா, கனடா, மெக்சிகோ மற்றும் யுஎஸ் வந்து நடத்துறாங்க. அடுத்து உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, உலகிலேயே 100 எழுத்துக்கள் கொண்ட மிக நீளமான ஒரு நாட்டின் பெயர் ஒன்னு இருக்காம், அந்த நாட்டோட பெயர் வந்து 100 எழுத்துல, 100 எழுத்து அல்பாபெட்ஸ் வந்து இருக்குமா, அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, 100 எழுத்துல யாருப்பா வச்சிருப்பா நாட்டோட பேரு அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: இல்லன்னு நினைக்கிறேன்.
0: இல்ல நினைக்கிறீங்க, அப்படி இல்ல
1: நினைக்கிறேன்.
0: சரியான பதில், 45 எழுத்துக்கள் தான் ரொம்ப நீளமான ஒரு நாட்டோட பேர் இருக்கு. யூகே அது. சரி, அடுத்து உங்களுக்கான இன்னொரு இருக்கு, ஆனா அது முதல்ல நீங்க பாடலை கேட்டுருங்க, அப்பதான் நம்ம அது கேள்வி கேட்க முடியும்.

0: இந்த பாடல் வந்து வேலையில்லா பட்டதாரி ஒன்று திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், ஆமாவா இல்லையா?
1: ஆமா.
0: சரியா?
1: சரி.
0: ஒன்று இரண்டு வந்திருக்கு, ஒன்னு நினைக்கிறீங்க?
1: ஸ்கூல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு நார்மல் கோஆப்ரேட் லைஃப் தான். ஸோ கஸ்டமர் சர்வீஸில் வேலை செய்கிறது அந்த மாதிரி தான் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு போச்சு. பட்டு எப்போ வந்து அந்த ஒரு பைக் ஒன்று வாங்கி, கோவிட்க்கு அப்புறம் அந்த பைக் ஒன்று வாங்கி, ஸோ சும்மா ஒரு ஃபன்னுக்கு இது பாய்க்கிறதுக்கு தான். பட் சடன்லி வந்து ஒன் இயர்க்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சரி ட்ராக்னு ஒன்று இருக்குது, போய் நல்லா பழகுங்க அப்படின்னு சொல்லும் போது, அங்கே போய் பழகும் போது தான் தெரிஞ்சிச்சு இதில் ஆக்சுவலி வந்து நம்ம இன்னும் தூரமாக போகலாம் அப்படின்னு. அப்புறம் சின்ன வயசில் இந்த ஆர்வம் வேறு இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்வம் ஆக்சுவலி வந்து என்ன பண்ணிச்சுன்னா, இல்லை இன்னும் சில விஷயங்களில் பழகி இதை இன்னும் ப்ரொஃபஷ்னலாக செய்யலாம், ஒரு சாதாரண ஒரு சும்மா ட்ராக்ல போயிட்டு ஓடிட்டு வர ஒரு ஆளாக இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னுக்கு அந்த நார்மல் மலேசியன் ஸ்பீட் ஃபெஸ்டிவல் சாம்பியன்ஷிப்பில் ஓடினவங்ககிட்டலாம் பேசி எப்படி என்னென்ன செய்யணும், என்னென்ன ப்ரிப்பரேஷன், அப்புறம் பாடி, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அங்கேருந்து நான் மாறினேன். ஸோ அதனால வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டாக எனக்குள்ள உள்ள மாற்றமே ரொம்ப பெரிய மாற்றம். ஏன்னா ஃபிட்னஸ் வந்து வயசு ஏற ஏற ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம்.
0: ஆமா.
1: பட் அந்த டீனேஜ் டைம்ல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து தூங்குறது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இதுல வரும்போது ஃபிட்னஸ் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தோம். ஃபிட்னஸ், சாப்பாடு, இது எல்லாத்துக்குமே. அப்புறம் அங்கிருந்து வந்து சில விஷயங்கள் பழக பழக பழக பழக ரொம்ப என்ன டிசிப்ளினா வந்து இந்த பைக் வந்து இந்த ஃபீல் வந்து என்ன ரொம்ப டிசிப்ளினா மாத்திருக்குன்னு நம்புறேன். அண்ட் அப்புறம் இன்னும் நல்ல நல்ல சர்க்கிள்ஸ் நண்பர்களுக்கு வந்து என்னை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன். ஸோ அதனாலயே என்னோட வாழ்க்கை தரம் வந்து நானே நம்புறேன், என்னோட கடந்த 5 வருஷத்துல என் வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப மாறிடுச்சு அப்படின்னு.
0: கண்டிப்பா அந்த நம்பிக்கை நீங்க பேசும்போதே தெரியுது. ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம சில கதைகள் பேசலாம். என்ன அது கதை போமா?

0: போமா.
1: இன்றைய கதைப்போமா நிகழ்ச்சியில் நம்மோடு ரேசர் சந்திரன் நாகராஜு அவர்கள் வந்திருக்காங்க. அவர் வந்து மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய ஒரு இளைஞர். அதனால இன்றைக்கு வாங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வரவழைத்திருக்கோம். சரி, கடந்த வாரம் வந்து ஒரு போட்டி நடந்தது இல்லையா? அந்த போட்டியில வெற்றி பெற்றிருக்கீங்க. முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அந்த போட்டி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சந்திரன்.
2: அந்த போட்டி பேர் வந்து மலேசியன் சூப்பர் பைக் சாம்பியன்ஷிப். ஸோ நம்ம ஒரு பைக் ஓட்டுறோம் மலேசியால அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளுக்கு வந்து இந்த மலேசியன் சூப்பர் பைக் சாம்பியன்ஷிப்பில் போடுறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய கனவாக எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா நம்ம ட்ராக்ல ப்ராப்பராக ஓடணும்னு நினச்சோமா, மலேசியாலியன்ஸ் வச்சு பார்க்கும் போது இதுதான் ஆக பெரிய சாம்பியன்ஷிப். இதுலேருந்து தான் அடுத்த ஏசியன் லெவல் ரைடர்ஸ் எல்லாருமே வந்து உருவாகி போகிறாங்க.
1: அதில் வந்து வெற்றி பெற்றிருக்கீங்க. அடுத்த கட்டம் எப்படி இருக்கும், அடுத்து என்ன?
2: ஸோ இந்த ஹோல் இயர்க்கு வந்து டோட்டலாக இந்த ஹோல் சீசன் சொல்லுவாங்க ஹோல் இயர். ஸோ அதுக்கு வந்து 4 ரவுண்ட் இருக்கு. ஸோ இப்போ தான் 1வது ரவுண்ட் முடிச்சிருக்கோம். முடிஞ்ச வெள்ளி சனி ஞாயிறில் தான் 1st ரவுண்ட் முடித்தோம். ஸோ அதில் தான் வந்து சாட்டர்டே ரேஸ் 1ல 1வது, 2வது நாள் ரேஸ் 2 நடந்துச்சு, அதுலேயும் 1வது. ஸோ பட் இன்னொரு 3 ரவுண்ட் இருக்கு. ஸோ அதுலேயும் இன்னும் நல்லா செய்யணும்னு சொல்லி
1: கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கோம். இப்போ எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் அதற்கு தயார்படுத்துறதுன்னு இருக்கும். நீங்கள் அதுக்கான பயிற்சியோடு நீங்கள் போவீங்க, இப்போ நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுக்குறீங்க. அப்போ களத்தில் இறங்குறப்ப அதுக்கான தயார் நிலைன்றது எப்படி இருக்கும்? இப்போ ரேசிங் நீங்கள் போக போறீங்கன்னா அதுக்கு முன்னே நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க சந்திரன்?
2: ஓகே, ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஆல்மோஸ்ட் வந்து போன வருஷம் 6ஆம் மாதம் 7ஆம் மாதமே இந்த வருஷம் இந்த ரேஸுக்கு வந்து நான் அப்பயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்பிலேருந்தே வந்து கரெக்டான டயட், சாப்பாடு ரொம்ப முக்கியம், கரெக்டான ஒர்க் அவுட், ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இது ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி வந்து அந்த ஃபுல் 3 டே 3 டே நடக்கும் அந்த ஈவெண்ட். ஸோ அந்த 3 நாளைக்கும் நீங்கள் வந்து அதை சர்வைவ் பண்ணுனாலே உங்களுக்கு ஃபிட்னஸ் தான்.
1: அதாவது கடந்த வாரத்துக்கு போன வருஷமே ஆரம்பிச்சிட்டீங்க.
2: ஆமாம், போன வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து தான் நம்மளால இந்த வருஷம் வந்து அது கொஞ்சம் நல்லா ஓட முடியுது. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் வந்து அந்த மாதிரி, அப்புறம் பைக்கும் ப்ரிப்பரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுலேயும் நம்ம ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ரேஸு கிட்ட வர வர வர நம்ம இன்னும் ஃபோக்கஸாக வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லபடியாக நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ட்ரைனிங் தான் வந்து நம்ம அதை தான் அங்கே ரேஸில் செய்ய போகிறோம். ஸோ ரேஸில் போயிட்டு நம்ம புதுசாக எதுவும் செய்ய மாட்டோம். ட்ரைனிங்கில் தான் நம்ம புதுசு புதுசாக எது பழகிறதா இருந்தாலும் இல்லை, ட்ரைனிங்கில் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ரேஸில். ஸோ ரேஸில் வந்து நம்ம ஜஸ்ட் ட்ரைனிங்கில் என்ன பழகணுமோ அதை அப்ளை பண்ணுவோம், அவ்வளோதான். மற்றபடி ரேஸில் நம்ம எதுவும் புதுசாக செய்ய மாட்டோம், ஜஸ்ட் ரொம்ப ஃப்ரீயாக தான் ஓடுவோம்.
1: ஆமாம், நீங்கள் சொல்லும்போது அதான் முதல்ல சொல்லியிருந்தீங்க ஒரு விஷயம், அதாவது மனசு அமைதியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் பந்தயத்தில் வந்து அதே சிந்தனையோடு நீங்கள் போக முடியும். ஓடிக்கிட்டு இருக்கீங்க, அதாவது மோட்டார் சைக்கிள்ல நீங்க ரேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்போது வேற என்ன யோசிப்பீங்க? ஏதாவது யோசிக்கக்கூடிய விஷயம் நடக்குமா உங்க மூளைக்குள்ள, உங்க மனசுல, உங்க எண்ணத்துல என்ன, எதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க?
2: மோஸ்ட்லி நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதுதான் சொல்லுவேன் எப்பயுமே. ஒரு ப்ராப்பரா ரேஸ் எல்லாம் ஆரம்பிக்க போறாங்கன்னா அந்த மொதல் 2 லேப் தான் வந்து ரொம்ப முக்கியமான லேப். ஏன்னா அந்த மொதல் 2 லேப்ல தான் நம்ம அந்த பொசிஷன்ல எங்க தான் நம்ம போய் ஆரம்பிக்க போறோம், அந்த போட்டியில எங்க நிக்க போறோம்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால அந்த மொதல் 2 லேப்ல மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ்டா எப்படி எங்க நம்ம வெட்டலாம், எங்க நம்ம ஓவர்டேக் பண்ணலாம், எங்க நம்ம டிஃபைன் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம பார்ப்போம். பட் 2வது லேப்புக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டோம்னா, இப்ப நம்மளுக்கு முன்னுக்கு ஒருத்தவங்க இருக்காங்களோ இல்ல பின்னாடி ஒருத்தவங்க இருந்தாலும் சரி, நம்ம வந்து ரொம்ப வந்து ரொம்ப பொறுமையா ரொம்ப காமா இருக்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து நம்ம என்ன சிந்திக்கிறோன்றது. ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம நிறைய விஷயத்த போட்டு இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் நம்ம நிறைய விஷயத்த போட்டு செஞ்சுட்டு இருந்தோமா, நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்பரான ஒரு ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ அங்கேருந்து நம்ம நிறைய வந்து ஃபோக்கஸ் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிரும், தப்புகள் நடக்க ஆரம்பிச்சிரும். தப்பு நடந்துச்சுன்னு சொன்னாக்கா அடுத்த ஆள் நம்மளை தாண்டி போய்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால மோஸ்ட்லி நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப எம்டியா வச்சுட்டு சில டைம்ல பாட்டு போடுறது, சில டைம்ல வந்து அடுத்து என்ன சாப்பிட போறோம், இன்னைக்கு தேய்ச்சமா வீட்டுக்கு போய் என்ன சாப்பிடலாம், தேய்க்கலன்னா என்ன சாப்பிடலாம்ன்றதெல்லாம் அந்த நேரத்துல தான் அந்த யோசனைகள் வரும். சில நேரத்துல வந்து நம்ம ஓடிக்கிட்டு இருக்கும் போது அங்க சைட்ல வந்து போட்டோகிராஃபர்ஸ் வந்து நம்மள போட்டோ பிடிப்பாங்க ட்ராக் உள்ள. ஸோ நம்ம ரொம்ப வருஷமா அதுல ஓடுறதுனால சில போட்டோகிராஃபர்ஸ் நம்மளுக்கு தெரியும். அதனால நம்ம அந்த
1: அதற்கு பல மாதங்கள் அதற்காக உழைப்பு போட்டிருக்கீங்க, அந்த நிமிடங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, நீங்க ஆரம்பத்துல சொன்னது என்னன்னா இது கொஞ்சம் ஆபத்தான ஒரு பந்தயம் தான், ஆபத்தான ஒரு போட்டி தான். வீட்டுல என்ன சொன்னாங்க, வீட்டுல அம்மா என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு பாடலுக்கு பிறகு அம்மாவும் அழைத்துட்டு வந்திருக்கீங்க, நாளைக்கு அன்னையர் தினம் அப்படின்றதுனால அவங்க கிட்டே நேரடியா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். அதனால ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். இணைந்திரங்கள், இது கதை போமா.

0: அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:12. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:12.
2: கதை போமா.
3: இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு சந்திரன் நாகராஜு அவர்கள் வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் பந்தய வீரர், தற்போது பயிற்றுனராகவும் இருக்காரு, ஒரு களத்தில் இறங்கியும் ரேசராகவும் இருக்காரு. நிறைய விவரங்கள் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. பாடலுக்கு முன்னதா ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, பொதுவாகவே வீட்டில் குறிப்பா பையனுங்க ஆண் பிள்ளைகள்லாம் வந்து வெளியே போகிறது அப்படின்னாலே பெற்றோர்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருக்கும். மோட்டார் சைக்கிள்னாலும் அந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்குறோம், கேள்விப்படுறோம் இல்லையா. அவருடைய வீட்டில் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சந்திரன், நீங்கள் முதல் சொல்லுங்கள், இப்போது இந்த ஒரு துறைக்கு வரப்போகிறோம் அப்படின்னா இப்போ வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்க, எப்படி உங்களுக்கு ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க?
4: முதல்ல கண்டிப்பாக ரொம்ப பயந்தாங்க. ஸோ பயப்பட ஆரம்பிக்கிற கட்டத்திலேயே நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு ஒரு ரேஸ்லாம் நான் பார்க்கும் போது அது எப்படி கரெக்டாக செய்கிறாங்க, எப்படி கரெக்டான சேஃப்டியெல்லாம் அதில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த எல்லாமே ஆரம்ப கட்டத்துலேருந்தே அவங்க பார்க்க பார்க்க அது எல்லாத்தையும் நான் டிவியில் ரேஸுகள் ஓடும் போது எல்லாரும் ஒன்றா உட்காந்து பார்ப்போம். ஸோ அதனால அவங்க அதை பார்க்க பார்க்க நான் ஒன்று ஒன்றா அவங்களுக்கு புரிய வச்சேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இப்படி இப்படி நடந்தாலும் பட் இங்கே உடனே மெடிக்கல் இருக்கு, ஆம்புலன்ஸ் உடனே வரும், டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாம் பக்கத்துலேயே இருக்காங்க. அப்புறம் நம்ம என்னென்னலாம் நம்ம சேஃப்டி கியர்ஸ் போடுறோமோ அதுலேருந்து என்னென்ன பாதுகாப்பு இருக்குன்றது வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே நான் புரிய வச்சிருக்கேன். ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சனால தான் இப்போதைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ முடிஞ்சா திரும்பி ரோட்ல ஓடாதீங்க, நீங்க ட்ராக்லயே ஓடுங்க, நீங்க ரேஸே ஓடுங்க அப்படின்ற மாதிரி இப்ப அவங்க அந்த ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க.
3: ஆமா, இப்போ இன்றைக்கு நீங்க அறிவிப்பறைக்கு வரும்போதே வந்து அம்மாவும் உடன் வந்திருந்தாங்க இல்லையா. நம்ம அம்மா வந்திருக்காங்க, ராதா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கங்க, வணக்கம்.
3: அநேர்தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
5: ரொம்ப நன்றி.
3: அக்க, மகன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு துறையை தேர்ந்தெடுத்து, ரொம்ப வித்தியாசமா ஒரு துறையை தேர்ந்தெடுத்து செயல்பட்டுகிட்டு இருக்காரு. அவர் வந்து சொல்லும் போது உங்களுக்கு ஆரம்பம்
5: ஒரே வந்து உற்சாகம் படுத்துவோம், ஒரு சத்தம் போடுவோம்.
3: அந்த பயம் இல்லாம போனுச்சு, என்ன காரணம்?
5: ஏன்னா இவர் வந்து அந்த ரேஸ் ஓடும் போது அந்த என்னது டிவியில வந்து
3: காட்டுவாங்க,
5: காட்டுவார் எப்படி எப்படி ஓடுறாங்கன்னு பார்த்து பார்த்து பார்த்து எனக்கு அந்த பயம் எல்லாம் போச்சு.
3: சரி சரி, ஆக நீங்க சொல்லும் போதே தெரியுது. அதான் முதல்ல சந்திரன் சொல்லியிருந்தாரு, ஆபத்தான ஒரு பந்தயம், பந்தயம்னாலே ஆபத்து தான், ஆனா ரொம்ப பாதுகாப்பா வந்து அதை வழி நடத்தும் போது எதுக்கு பயப்படணும்
5: அப்படின்னு.
3: அடிக்கடி உங்க பையன்கிட்ட நீங்க சொல்ற ஒரு அட்வைஸ், ஒரு அறிவுரை, சின்ன வயசுல நீங்க கண்டிப்பா ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்கல்ல, ஐயா பாத்துக்கோயா இதை போனீங்க அப்படின்னா, என்ன நீங்க அதிகமா அவன்கிட்ட சொல்வீங்கம்மா?
5: என்ன சொல்லுவனா?
3: சொன்ன நீங்களே சொல்ல மாட்டீங்களா?
5: சொல்ல மாட்டேன்.
3: சொல்ல மாட்டீங்களா? அவரே பாத்துக்கான்னு விட்டுருவீங்களா?
4: முக்காவாசி அவங்க வந்து நம்மளுக்கு பிடிச்சதை செய்யுங்க, நல்லபடியா சந்தோஷமா செஞ்சா போதும் தான் சொல்லுவாங்க.
3: அம்மா வந்து அடிக்கடி இப்ப இந்த விஷயம் எது ரொம்ப சொல்லுவாங்க, இப்ப இத்தனை மணிக்கு எல்லாம் வந்துடணும், இங்கதான் போகணும், அந்த மாதிரி ரொம்ப அது மாதிரி எதுவும் சொல்லுவாங்களா?
5: இல்லைங்க,
4: இந்த மாதிரி எதுவும் இல்ல. என்ன போனா சீக்கிரம் வந்துருங்கன்னு மட்டும் தான்
5: சொல்லுவாங்க.
3: அப்படியா? சரி, இந்த மாதிரி நிறைய பெற்றோர்கள் இப்ப வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, உங்களை மாதிரி நிறைய பெற்றோர்கள் அவங்க பிள்ளைங்க இந்த துறைக்கு வரணும்னு நினைக்கலாம், அந்த மாதிரி நினைக்கிறவங்கள்ட்ட உங்களை மாதிரி அம்மா பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கம்மா?
5: பயப்பட வேணாம், உங்க பிள்ளைங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க வந்து போக்கஸ் பண்ணலாம். அப்படி அவரு ரேஸ் ஓடணும்னுச்சா கண்டிப்பா அவர் வந்து அனுப்பி வைக்கலாம் ரேஸ்க்கு. பயப்பட, ஏன்னா எல்லா சூட்டு எல்லாமே போட்டுட்டு தானே ஓடுறாங்க, எந்த பயமும் ஒன்றும் வேணாம், தைரியமா வந்து ஓட வைக்கலாம்.
3: சரி, இவங்க அம்மா ஏத்திட்டுலாம் போயிருக்கீங்களா மோட்டர்ல?
5: ஒரு வாட்டி,
4: ஒரே வாட்டி.
3: அதுக்கப்புறம் வேணாண்டிங்களா? என்ன
4: காலு வலி எடுத்துருச்சு.
3: சரி சரி, ஆக ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இன்றைக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம அன்னியர் தினம் வந்து நம்ம கொண்டாட போறோம் அப்படின்றதுக்காக இது நம்ம, அதான் சில விஷயங்கள் வந்து நம்ம அன்பிளான் சொல்லுவாங்க, திட்டமிட்டபடி நம்ம திடீர்னு பார்த்தா அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டீங்க. சரி, இன்றைக்கு கண்டிப்பா அவங்க குரலையும் வந்து நம்ம கேட்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அதை வகையில் இன்றைக்கு நம்மோடு வந்து பேசிய உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சந்திரன், இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த துறை நீங்க தேர்ந்தெடுத்த ஒரு துறை, வீட்டில் அவ்வளோ ஆதரவு கொடுக்கின்ற ஒரு துறை. நிறைய இப்போ உங்களை மாதிரி உள்ள ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண்

0: என்னை சுற்றி இருக்கவங்க பண்ணி தான் இன்னைக்கு நான் என்னை வந்து இங்க வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க வராங்கனாக்கா அது கரெக்டான ப்ராப்பரா நீங்க பிளான் பண்ணி நீங்க கரெக்டா வரலாம். ஒரு ப்ராப்பரான கோச்சிங் இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு யாரை பார்க்கணுமோ அவங்ககிட்ட கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டான விஷயத்தை நீங்கள் பழகிட்டு நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே சேஃபாக இருக்கும், நீங்களும் நிறைய விஷயம் சாதிக்கலாம்.
1: ஆமாம், நீங்கள் இந்த துறைக்கு வந்ததுக்கு அப்பா ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அம்மாவும் கண்டிப்பாக காரணமாக இருந்திருப்பாங்க. நாளைக்கு அன்னையர் தினம் அம்மா கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க சந்திரன்?
0: கண்டிப்பாக அம்மா அப்பா ஒய்ஃப் தான் எனக்கு ரொம்ப எனக்கு ஆர்வம் கொடுத்தது. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அம்மா தான் என்ன எல்லா இடத்துலையும் என்ன முன்னுக்கு நிப்பாட்டி வைக்கிறது. அப்பையிலேருந்தே சின்ன வயசுலேருந்தே அம்மா தான் என்ன எல்லாத்துலேயும் முன்னுக்கு நிப்பாட்டி வைப்பாங்க. ஸோ அதனால எங்கள் அம்மா இல்லைன்னா கண்டிப்பாக நான் இன்னைக்கு இங்கே இல்லை. ஸோ அதனால அம்மாவுக்கு வந்து மதர்ஸ் ஹாப்பி மதர்ஸ் டே.
1: சரி, அப்போ நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை அன்னியர்களுக்கும் என்னுடைய அன்னியர் தின வாழ்த்துக்கள். ஓடி இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போகிற நேரம் வந்துருச்சு, நானும் கிளம்புறேன். ஆக அன்னியர் தினம் கொண்டாட்டம் இன்னும் இன்னும் சிறப்பாக இருக்கட்டும். நாளைக்கு காலை தொடங்கி இரவு வரைக்குமே நீங்கள் அன்னியருக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் மின்னல் இடம்பெற போகுது. நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்த்துக்களை நாளைய நிகழ்ச்சி முழுக்க வந்து நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்து உங்களுக்காக ஒரு மணிக்கு மேலே இசையும் இசையும் இருக்கு. இப்போது விடைபெறுகின்றேன் மோகன், மீண்டும் சந்திக்கலாங்க.

0: உணவு உத்தரவாதத்தையும் எரிசக்தி மீள்திறனையும் வலுப்படுத்த ஆசியானை மலேசியா வலியுறுத்துகிறது. ஹஜ் பெருநாளை முன்னிட்டு எல்லை கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்படுகின்றன. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். பிலிப்பீன்ஸில் நடைபெற்ற 48வது ஆசியான் மாநாடு உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதில் வட்டார ஒற்றுமையையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்த உறுப்பு நாடுகள் இணக்கம் தெரிவித்ததோடு நிறைவை எட்டியது. வட்டார பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி, உணவு எரிசக்தி உத்தரவாதம், நீடித்த வளர்ச்சி ஆகியவற்றில் இந்த உச்சநிலை கூட்டம் கவனம் செலுத்தியது. பொருள்களின் விலை நிலைத்தன்மை, விநியோக பாதுகாப்பு, மக்களின் வாழ்க்கை செலவு ஆகியவற்றுக்கு தொடர்ந்து முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள ஒவ்வொரு கூட்டணி கட்சியுடனும் இணைந்து பணியாற்றுவதில் அம்னோவும் தேசிய முன்னணியும் இணக்கமாக உள்ளன. ஏனெனில் அனைத்து கட்சிகளும் ஒரே இலக்குகளை பகிர்ந்து கொள்வதோடு மக்களின் நலன்களுக்காகவும் போராடுவதாக துணை பிரதமரும் அம்னோ தலைவருமான டதோஸ்ரி டாக்டர் அஹமத் ஜஹீத் அமிடி கூறியுள்ளார். இந்த இணக்கமான சூழல் எந்தவொரு கட்சியும் அலட்சியமாக இருப்பதை குறிக்கவில்லை. மாறாக அரசியல சர்ச்சைகளால் மக்கள் மேலும் சிரமத்தை எதிர்கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக ஆளும் கட்சிகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள வலுவான புரிதலை எடுத்துணர்த்துவதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே அம்னோ கட்சியில் மீண்டும் இணையும் தலைவர்களின் பங்களிப்பை மதிப்பீடு செய்யும். மேலும் 16வது பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு உள்ளிட்ட எந்தவொரு முடிவும் வெற்றி பெறுவதற்கான சாத்திய கூறுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் என்று அதன் தலைவர் டாக்டர் அஹமத் ஜஹீத் அமிடி கூறியுள்ளார். மலேசியர்களை ஒன்றிணைக்கவும் முன்னாள் உறுப்பினர்களை மீண்டும் கட்சியில் இணைவதற்கும் ரூமா பங்சா முனைப்பை அவர் அறிமுகப்படுத்தினார். அந்த முனைப்பின் வழி தலைவர்கள் அம்னோவில் மீண்டும் இணைத்துக் கொண்டுள்ளது தொடர்பில் இதுவரை எந்த ஆகரமான மதிப்பீடும் மேற்கொள்ளப்படவில்லை என்றார் அவர். இந்த முனைப்பு சிக்கலான செயல்முறை ஏதுமின்றி இணையவழி விண்ணப்பங்கள் உட்பட உறுப்பினர் பதிவை எளிதாக்கும் தளமாக செயல்படுகிறது. நாட்டின் நிர்வாகத்தின் தொடர்ச்சியையும் அரசியல் நிலைத்தன்மையையும் உறுதி செய்வதற்கு மடானி அரசாங்கத்தின் கூட்டணி கட்சிகளிடையே ஒற்றுமை தொடர்ந்து பேணப்பட வேண்டும் என்று அமனா கட்சி தலைவர் டதோஸ்ரி முகமது சபு தெரிவித்துள்ளார். 14வது பொது தேர்தலுக்கு பிறகு பக்கத்தான் ஹரப்பன் அரசாங்கம் விழுந்தது. குறிப்பாக உட்கட்சி பிளவுகளை தவிர்ப்பதில் ஒரு படிப்பினையாக கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அரசாங்கத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் பிரதமர் டதோஸ்ரி அன்வார் இப்ராஹிமுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சருமான டதோஸ்ரி முகமது சபு தெரிவித்தார். மேலும் கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையாக விவாதிப்பதற்கு பதிலாக உள்கட்சி வழிமுறைகள் மூலமே தீர்த்து கொள்ள வேண்டும் என்றார் அவர். மலாக்கா மாநகர மன்றம் MBMB சந்தை வணிகர்களுக்கான சிறப்பு தகவல் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தொடர்பு அமைச்சு தேசிய தகவல் பரவலாக்க மையம் நாடிக்கும் மடானி சமூகத்துக்கும் நிதி ஒதுக்கீடுகளை வழங்கும் என்று அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபடில் தெரிவித்தார். பல வணிகர்கள் இணையவழி விற்பனை வகுப்புகளை நடத்துமாறும் தனிநபர் புடி டீசல் உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் தொடர்பான உதவியை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் கூறினார். ஹஜ் பெருநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு எந்தவொரு கடத்தல் அல்லது எல்லை கடந்த குற்றங்களை கையாளும் நோக்கில் மலேசிய தரைப்படை தனது எல்லை கட்டுப்பாடுகளை கடுமையாக்குகிறது. நாட்டின் எல்லைகளின் பாதுகாப்பும் இறையாண்மையும் பேணப்படுவதை உறுதி செய்வதற்காக அப்படை முழு தயார் நிலையில் உள்ளதாக மலேசிய தரைப்படை தளபதி டத்தோ அஸான் முகமது உத்மான் தெரிவித்தார். நாட்டின் எல்லையில் எந்தவொரு கசிவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமல் இருப்பதை தடுக்க அங்குள்ள தற்போதைய நடவடிக்கைகள் தொடர்ந்து செயல்பாட்டில் உள்ளதாக அவர் கூறினார். பெர்சாத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட கடா சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவரின் நிலைப்பாடு ஆராயப்படும் என மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ முகமது சனூசி முகமது நூர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் மாநில ஆட்சியாளர் அல் அமீனுல் காரிம் சுல்தான சலாஹுடின் சுல்தான் பர்லிஷாவுடன் கலந்துரையாடுவதற்கு முன் அது ஆராயப்படும் என்றார் அவர். தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட இரு பிரதிநிதிகளும் வழக்கம் போல் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவர் என்று டத்தோஸ்ரீ முகமது சனூசி கூறினார். வெள்ள நிலவரம். கடாவில் 13 குடும்பங்களைச் சேர்ந்த 45 பேர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாக சமூக நலத்துறையின் இன்ஃபோ பஞ்சனாக பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையை தொடர்ந்து திங்காஸ் ஆற்று நீர்மட்டம் உயர்ந்தது. இதன் விளைவாக 4 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே வெள்ளம் குறித்த மிக அண்மைய தகவல்களை இன்ஃபோ பஞ்சனாக பக்கத்திலிருந்து பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு barita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் barita.rtm.gov.my.
0: எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுவதற்கு நேபாள அரசாங்கம் இதுவரை இல்லாத அளவில் உயர்ந்த எண்ணிக்கையிலான அனுமதிகளை வழங்கியுள்ளது. நேபாள சுற்றுலாத்துறையின் தரவுகளின்படி மே 8 வரை எவரெஸ்ட் சிகரத்திற்கு செல்ல 492 அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 7.1 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான வருவாயை அந்நாடு ஈட்டியுள்ளது. இவ்வெண்ணிக்கை கடந்த ஆண்டு 468 இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேற்கு லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதலை எதிர்கொண்டு வரும் கிறிஸ்துவ குடியிருப்பைச் சேர்ந்த சுமார் 10,000 பேர் அப்பகுதியிலிருந்து வெளியேற மறுப்பு தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலிய இராணுவத்திற்கு சவால் விடும் வகையில் அந்த நிலத்தில் தங்கியிருக்கும் உரிமையை அவர்கள் நிலைநாட்டி வருவதாக அனடோலு செய்தி வெளியிட்டுள்ளது. இவ்வளை உலக கத்தோலிக்க மத தலைவர் போப் லியோ அங்குள்ள மத போதகர்களுடன் காணொலி அழைப்பின் வாயிலாக தமது ஆதரவை வழங்கியுள்ளார். மோஸ்கோ தனது பாரம்பரிய இராணுவ அணிவகுப்புடன் இன்று அதன் வெற்றி நாளை கொண்டாட தயாராகி வருகிறது. எனினும் இந்த கொண்டாட்டங்கள் பலத்த பாதுகாப்புடன் மிதமான அளவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2 உலகப் போரில் நாசி ஜெர்மனிக்கு எதிரான வெற்றியை குறிக்கும் வகையில் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. இருப்பினும் யுக்ரைனின் திருகூர்தி தாக்குதல்கள் குறித்த அச்சுறுத்தல் காரணமாக வழக்கமாக இடம்பெறும் கண்காட்சிகள் குறைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தமது அரசியல் எதிரிகளாக கருதப்படும் பலரை தண்டிக்க தவறியதாக கூறி தலைமை வழக்கறிஞர் பெம் பாண்டியை கடந்த மாதம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியிலிருந்து நீக்கினார். மேலும் தனது முன்னாள் வழக்கறிஞர் டட்லன்ஸ் இடைக்கால தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாண்டி நீதித்துறையை சார்பற்ற அமைப்பாக நடத்துவதற்கு பதிலாக ட்ரம்பின் தனிப்பட்ட சட்ட நிறுவனம் போல நடத்தியதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தற்போது டட்லன்ஸ் பதவியை பிறகு நிலைமை மோசமாகிவிட்டதாக முன்னாள் வழக்கறிஞர்கள் விமர்சித்துள்ளனர். ஜப்பான் வடகிழக்கு பகுதியில் கரடி தாக்கியதில் இருவர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் உறுதிப்படுத்தப்பட்டால் இவ்வாண்டு விலங்கு தாக்குதலால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்பு 3 என யோடோ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் ஏதா மாவட்டத்தில் ஒரு சம்பவம் உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது வேதா யமகாத்தா மாவட்டங்களில் சந்தேகத்துக்கு உரிய 2 சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. குளிர்காலத்தில் வெளியே வரும் கரடிகளால் ஏற்படும் பாதிப்பு அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. விளையாட்டு பூப்பந்து. 2026 மலேசிய மாஸ்டர்ஸ் போட்டியில் களமிறங்க உள்ள நாட்டின் கலப்பு இணையினர் சென் தாங்ஜி தோ இவே மீது அதிக எதிர்பார்ப்பு உள்ள வேளை புதிய இணையினர் ஜிமி வாங் சேங் சோயினின் ஆட்ட திறமையை காண விரும்புவதாக இரட்டையர் பயிற்றுவிப்பு இயக்குநர் ரக்ஜி மெனகே தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டின் இலக்கை மீண்டும் அடைய வேண்டும் என அவர் எதிர்ப்பு பார்ப்பை வெளியிட்டுள்ளார். உணவு உத்தரவாதத்தையும் எரிசக்தி மீள்திறனையும் வலுப்படுத்த ஆசியானை மலேசியா வலியுறுத்துகிறது. ஹஜ் பெருநாளை முன்னிட்டு எல்லை கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்படுகின்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

இன்றைய இசையும் இசையும் அங்கத்தை ஒரு இனிமையான பாடலோடு நாம தொடங்கிட்டோங்க. இன்றைய இசையும் இசையும் அங்கத்தில் உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்து விட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். கார்த்திக் மற்றும் சித்ரா குரலில் அந்த பாடலை நாம கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 3 மணி வரையிலும் உங்களுக்காகவே பாடல்களை நம்ம வந்து டிக்டாக் வாயிலாக கேட்க போறோம். டிக்டாக் வாயிலாக எந்த பாடலுக்கு அதிகமான வாக்குகள் இருக்கோ அந்த பாடலை தான் நாம கேட்க போறோம். அதனால எந்த பாடலை கேட்க போறீங்க அப்படின்றத முன்னாள் பக்கமா வந்து நீங்க கமெண்ட் செய்ய மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல்களை நாம கேட்க போறோங்க. என்ன பாடல் வேண்டும், மெலிசியான பாடல் வேண்டுமா, விறுவிறுப்பான பாடல் வேண்டுமா, இந்த முடிவை எல்லாம் நம்ம நேரலை அடுக்க போறதுல இங்கு வானொலியில அறிவிப்பறையில நேரலை அடுக்க போறதுல டிக்டாக் நேரலையில் தான் அடுக்க போறோம். அதனால என்னென்ன பாடல்கள் வேண்டும் அப்படின்றத இந்த பக்கமா வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப அடுத்ததாக நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா பல பாடல்களை உங்களுக்காக நாங்க கைவசம் எடுத்து வைத்திருக்கோம். இப்போ உங்களுக்காகவே அனுராதா ஸ்ரீராம் மற்றும் யாசின் நிசார் கொண்டு வரும் பாடல்

ஸ்ரீராம் மற்றும் யாசின் நிசார் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே பாடல்களை ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அதே சமயம் டிக்டாக் வாயிலாக நீங்க வந்து பாடலை கேட்கலாம்னு சொல்லியிருந்தோம். மூன்று பாடல் தேர்வு பண்ணாங்க, கண்டாங்கி கண்டாங்கி, கண்ணே கண்மணி, பவளமல்லி. இந்த மூன்று பாடங்கள்ல இடையில பார்த்தீங்கன்னா கண்டாங்கிக்கு சில வாக்குகள் வர தொடங்கியது. ஆனா இருந்தாலுமே அதிக வாக்குகள் பெற்ற பாடல் இதோ அடுத்ததாக உங்களுக்காக. கொஞ்சம் காணா போயிடுச்சுங்க, இருங்க, உங்களுக்காகவே அடுத்த பாடலை இது ஒளிபரப்புறோம், கேட்டு மகிழுங்கள்.

பிரியங்கர் மற்றும் ஸ்ருதி ஹாசன் கொண்டு வந்த பாடலை தாங்க நாம கேட்டிருந்தோம். அன்பிளக்ட் அப்படின்னு சொல்லி இந்த பாடலுடைய ஒரு வகையை வெளியீடு செய்திருப்பாங்க. இந்த பாடலை கேட்கவே அவ்வளவு நல்லா இருக்குங்க. சரி, இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீங்களும் வாக்களிக்கலாம், நீங்களும் பாடல்களுக்கு ஓட் செய்ய போறீங்க, அதாவது வாக்களிக்க போறீங்க அப்படின்னா நீங்க மின்னலம் FM உடைய டிக்டாக் பக்கமா நேரலையா வர ஆரம்பிச்சிருங்க. இப்பவே நீங்க வந்தாதான் நீங்க பாடலுக்கு வாக்களிக்க முடியும். சரி, ஆரா, பத்துக்கு பத்து, பவர் ஹவுஸ், மோனிகா, இந்த மூன்று பாடல்களை தான் வந்து இந்த சுற்றுல தேர்வு செய்திருந்தாங்க. மூன்றுமே வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இப்போ அடுத்ததாக ஹிப்ஹாப் தமிழா கொண்டு வரும் பாடல்

இப்போ தமிழா கொண்டு வந்த பாடலை தாங்க நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மழைக்காலம் வெயில் காலம் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் இருக்கிற வானிலை கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாத சூழல்ல இருக்கு. இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா மை சுவாச்சா அப்படின்ற செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள மறந்துடாதீங்க. அல்லது மெட் மலேசியா அக பக்கத்துக்கு போய் உங்க மாநிலத்துல என்ன வானிலை இருக்குது அப்படின்றதையும் சரி பார்க்க மறந்துடாதீங்க. சில மாநிலங்கள்ல இந்த வஞ்சீர் அதாவது வெள்ளம் சார்ந்த பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கு. அதனால நீங்க இது எல்லாமே உங்க மாநிலத்துல இருக்கா இல்லையா, எப்படி வானிலை இருக்க போது, இதெல்லாம் சரி பார்த்துக்கொள்ள மெட் மலேசியா அக பக்கம் உங்களுக்கு ரொம்ப பக்க துணையா இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. சரி, இன்றைக்கு வந்து பாடல்களுக்காக வாக்களித்துக் கொண்டிருக்கோம். அந்த வகையில அடுத்ததாக வந்து மூன்று பாடல்கள் தேர்வு செய்ய கொடுத்திருந்தோம். ஒரு பேரே வரலாறு, வாணி வாணி, புஷ்பா புஷ்பா. இந்த மூன்று பாடல்கள்ல எந்த பாடல் வேண்டும் அப்படின்னு கேட்டோம். அடுத்ததாக டிக்டாக் பக்கமா நேரலையில் இருக்கும் எல்லாரும் தேர்வு செய்த பாடல் இது உங்களுக்காக.

டிக்டாக் வாயிலாக நீங்கள் வாக்களித்து பாடல்களை விரும்பி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைகள் பலரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆசை கூட ஜிமிக்கி பொண்ணு அஞ்சு வண்ண பூவே இந்த மூன்று பாடல்களை தான் வந்து விரும்பி கேட்டிருந்தாங்க. எந்த பாடலுக்கு அதிகமான வாக்குகள் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாய் அபியங்காருங்க எந்த பாடல் போட்டாலும் கேட்கும் போது என்ன பாட்டு இது அப்படின்னு இருக்கோம். ஒரே வாரத்திலே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகி எல்லாரும் ரசிக்கும்படியான ஒரு பாடலா கேட்க கேட்க தகிட்டு அதை பாடலாக ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பாடல் இது அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். சாய் அபியங்காரு திரும்பி பார்க்க வைத்த ஒரு பாடல்களில் ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஆசை கூட இது உங்களுக்காக சாய் ஸ்மிருதி மற்றும் சாய் அபியங்காரு கொண்டு வராங்க.

இன்றைய இசையும் இசையும் அங்கத்தில் டிக்டாக் வாயிலாக விரும்பி கேட்கும் பாடல்களை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, இந்த வேலையில பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து நான்கு பாடல்களை இந்த சுற்றுல கொடுத்திருந்தோம். அந்த நான்கு பாடல்கள் அப்படின்னு பார்த்தா தீமா தீமா, முட்டை கலக்கி, உயிரே, அமரன் திரைப்படத்தில் இருந்த உயிரே, ஆசப்புள்ள, இந்த நான்கு பாடல்களை வந்து இந்த சுற்றுல வாக்களிக்க கொடுத்திருந்தோம். ஆனா தேர்வான பாடல் முட்டை கலக்கி அப்படின்ற பாடல் தான். இந்த பாடலை அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில கேட்டு வரலாம்.

0: அடுத்த வாரம் எங்க வீட்ல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா சிரச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிர போகுது.
1: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
0: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்கள் எப்ப வேணாலும் வாங்கிடலாம். அதானு சொல்ல வரீங்க?
1: நீ சொல்றது சரிதான்.

இன்றைக்கு டிக்டாக் வாயிலாக நீங்கெல்லாம் பாடல்களை தேர்வு செய்திருந்தீங்க. அந்த வகையில இப்ப நிறைவா எந்த பாடலை கேட்கலாம் அப்படின்னு கேட்ட போது பாத்தீங்கன்னா, மூன்று பாடல்கள், வெரசா போகையில, ஹே மின்னலே, சிடு சிடு என்றாலும் அப்படின்ற இந்த மூன்று பாடல்களை வந்து அவங்க தேர்வு பாடலாக கேட்டிருந்தாங்க. ஆனா நிச்சயமா விருப்ப பாடல் எந்த பாடல் தேர்வு ஆகியிருக்கோ அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க, அந்த பாடல் தாங்க. அவரன் திரைப்படத்துல இருந்து ஹே மின்னலே அப்படின்ற பாடலை தான் கேட்க போறோம். இந்த ஹே மின்னலே பாடல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலமாகவே நிறைய பேர் விரும்பி கேட்கும் ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். இப்ப அந்த பாடலை நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக நாம கேட்கலாம்.

0: சிறு சிறு பாடலை ரொம்ப விரும்பி எல்லாரும் கேட்டிருந்தாங்க, அதனால அந்த பாடலை ஒளிபரப்பி இருந்தோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இரவு பாடலை கேட்க போறோம். இதற்கு பிறகு 2 மணிக்கான செய்திகள் ஒளிபரப்பாகும். 2 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு அணியர் தினம் நாளைக்கு இல்லையா, அதனால என்ன திட்டம்லாம் வைத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்க இன்ப அதிர்ச்சியான திட்டங்களை வந்து நாங்க கொஞ்சம் திருட போறோம். அதனால நீங்க என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கீங்க அப்படின்றத எங்களுக்கு அழைத்து சொல்ல போறீங்க. அம்மாவை மட்டும் கூட்டிட்டு வெளியில போறீங்களா, அல்லது உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு விஷயத்த பண்ண போறீங்களா, இந்த கொண்டாட்டத்தை பண்ண போறீங்களா, அல்லது ஏதாவது விளையாட போறீங்களா, என்ன பண்ண போறீங்க, என்ன வித்தியாசமான திட்டம் நீங்க வைத்திருக்கீங்க உங்க குடும்பத்துல கையாள போறீங்க அப்படின்றத எங்களோட அழைத்து பகிர்ந்து கொள்ள போறீங்க. அன்னியர் தினத்தை முன்னிட்டு என்ன திட்டங்கள் கைவசம் வைத்திருக்கீங்க அப்படின்றத எங்களுக்கு தாராளமா 2 மணிக்கு மேல அழைத்து சொல்லுங்க. கேட்க நாங்களும் இந்த பக்கமா ரொம்ப ஆவலோடு காத்திருக்கோங்க.
1: ஏ லோகத்துல ஒரு ஆண் ஒரு பெண் மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி பச்சை ஞான் ஞான் சேட்டே மாறி

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். சபா பாங்கிதீவின் பொது உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 31 மில்லியன் ரிங்கெட்டுக்கும் அதிகமான ஒதுக்கீட்டுக்கு அரசாங்கம் அங்கீகாரம் அளித்துள்ளதாக பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். பிந்துலு துறைமுகத்தை மாநில அரசிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கை இன்னும் சில மாதங்களில் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்துள்ளார். அது தொடர்பான இறுதி முடிவுகளை எடுக்க சரவா துணை முதல்வர் டத்த அமர் டக்லஸ் உங்கா அம்பாசுடன் விரைவில் ஒரு இறுதிக்கட்ட சந்திப்பு நடத்தப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். தேசிய சங்கப்பதிவகம் ROS அதன் கீழ் பதிவு செய்யப்பட்ட எந்தவோர் அமைப்பின் மீதும் தனிப்பட்ட நலன்களை கொண்டிருக்கவில்லை என அறிவித்துள்ளது. ஓராங் உலு தேசிய சங்கம் அவுனாவின் நிர்வாகம் தொடர்பில் சரவா ROS மீதும் அதன் அதிகாரிகள் மீதும் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் குற்றச்சாட்டுகளை ROS மறுத்துள்ளது. இந்தோனேசியா அல் மஹிரா தீவில் அமைந்துள்ள டுகோனோ எரிமலை வெடித்ததில் 3 மலையேறிகள் பலியானதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். அவர்களின் சடலங்கள் தடைப்பட்ட பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து 17 மலையேறிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக வடக்கு அல் மஹிரா பகுதி காவல்துறை தலைவர் அலெக்சன் பசாரிபோ கூறினார். அமெரிக்காவுக்கான சீனாவின் ஏற்றுமதி கடந்த ஏப்ரலில் 36.8 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிகரித்துள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 11.3 விழுக்காடு அதிகமாகும். கடந்த ஆண்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த எதிரீட்டு சுங்க வரிகளுக்கு ஏற்ப பெய்ஜிங் பொருளாதாரத்தை நிலைநிறுத்தும் வகையில் இந்த வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜப்பான் சோனி குழுமத்தின் செயற்கை நுண்ணறிவு ஆய்வுக்குழு அண்மையில் பிங்பாங் விளையாட்டின் திறன்மிகுந்த ஆட்டக்காரரை தோற்கடிக்கும் ஆற்றல் கொண்ட AI எந்திரனை உருவாக்கியுள்ளது. ஏஸ் என்றழைக்கப்படும் இந்த எந்திரன் இன்னும் தொழில்முறை வீரர்களை தோற்கடிக்கும் நிலையை எட்டவில்லை என பிரிட்டிஷ் அறிவியல் இதழ் நேச்சர் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு 2026 மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து. இப்போட்டியில் தேசிய ஆடவர் ஒற்றையர் ஆட்டக்காரர் மான் வை சோங் பங்கேற்பது குறித்து இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று மலேசிய பூப்பந்து சங்கம் BAM இரட்டையர் பயிற்றுவிப்பு இயக்குநர் ரக்ஸி மனகே தெரிவித்தார். வை சோங் முழங்கால காயத்திலிருந்து முழுமையாக குணமடையவில்லை என்பதைத் தொடர்ந்து அவர் இவ்வாறு கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

என்ன வித்தியாசமான திட்டம் நீங்க வைத்திருக்கீங்க அப்படின்றத எங்களுக்கு அழைத்து சொல்ல போறீங்க. சொல்லியும் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 அழைத்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. என்ன வித்தியாசமான திட்டம் வந்து இந்த வருடம் அன்னியர் தினத்துக்காக நீங்க திட்டம் வைத்திருக்கீங்க அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. வித்தியாசமா இருக்கணும்.

0: கதையின் நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சோதிராஜன் பரஞ்சோதி.
1: இல்ல கண்ணு, இந்த இன்னும்
2: பாட்டி போதும்
1: இல்லப்பா, கடைசி
3: மனசுல உள்ளத நீ வாய் திறந்து சொல்லிட்டு, நான் சொல்லல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியம், நீ இல்லனா அடுத்த நிமிஷம் நானே இருக்க மாட்டேன்.
4: மாமா,
5: இருபத்தி மூன்று வருஷமா பிரிஞ்சு போயிருந்தாங்க, கிடைப்பாங்களா பாப்பாங்களா அப்படின்ற ஏக்கத்துக்கு இந்த அன்னையர் தினம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கு.
6: உயிரும் நீ, உடலும் நீ,
0: தாயுள்ள
6: உறவும்.

0: இளைஞர் தினத்திற்கு நிச்சயமா நிறைய திட்டங்கள்லாம் வைத்திருப்போம், ஆனா இந்த ஆண்டு நாங்க கொஞ்சம் வித்தியாசமா அனுசரிக்கிறோங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி, உண்மையா அந்த மாதிரி வித்தியாசமா அனுசரிக்கிறீங்கன்னா எங்களுக்கு அழைத்து பகிர்ந்து கொள்ளுங்க, மத்தவங்களுக்கு அது ஒரு நல்ல குறிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அடுத்ததாக சுப்பிரமணியம் வந்து அழைப்புல இருக்காரு, அவரோட தான் பேச போறோம். வணக்கம், நீங்க என்ன திட்டம் வைத்திருக்கீங்க?
1: நாங்க வந்துட்டு எங்க அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக கேம்பிரஸ் ஐலண்ட்ல வந்து மதர்ஸ் டே நாங்க வந்து கொண்டாட இருக்கோம்.
0: இப்ப அவங்களை கூட்டிட்டு மலையேற போறீங்க?
1: ஆமா, இன்று வந்து நைட்டுக்கு நாங்க கூட்டிட்டு போறோம். அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாது, எல்லாமே நேச்சுரல்லயே தனமணி கோவிந்தசாமி.
0: அம்மா உங்களை சிறு வயதுல அதிகமா திட்டிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: அதிகமா திட்டுனாங்கன்னா, எனக்கு ஒரு 6 வயசு இருக்கிறப்ப தோட்டப்புறத்துல கம்போங் குவாந்தான் தோட்டப்புறத்துல முதல் முதலாக அங்க வந்துட்டு தொலைபேசி வந்து வச்சிருந்தாங்க. அப்ப வந்து அந்த தொலைபேசி பேசணும்ன்ற ஆர்வத்துல இருக்கிறப்ப அங்க காயின்ஸ் போட்டு கால் பண்ணணும். அப்ப அம்மா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கால் பண்றதுக்கு. அப்ப நான் அடம் பிடிச்சிருந்தேன், அம்மா என்கிட்ட கொடுங்க நான் பேசணும் பேசணும். அம்மாவுக்கு கோவம் வந்துட்டு அங்க இருக்கிற மூங்கில் குச்சை எடுத்து என்ன அடியோ அடின்னு அடிச்சு,
0: என்ன சொல்றீங்க?
1: அதுதான் எங்க அம்மா வாழ்க்கையில என்ன ஒரு வாட்டி அடிச்ச தரணும், அதுல இருந்து அடிச்சதே இல்ல.
0: ஐயோ பாருங்க, 6 வயசுல தான் அடி, அதோட உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அம்மா கிட்ட வம்ப பண்ண கூடாது அப்படின்னு.
1: அம்மா பாசங்களை வெளிப்படுத்துவாங்க, அடிக்கவும் செய்வாங்க அரவணைக்கவும் செய்வாங்க.
0: அதுதானே அம்மா இல்லையா?
1: அதுதான் அம்மா.
0: சரி, ரொம்ப நன்றி இன்றைக்கு அழைத்து எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு. நிச்சயமா அம்மாவுடைய இன்ப அதிர்ச்சி நல்லபடியா போகணும்ன்றது எங்களுடைய ஆசையும் கூட.
1: ரொம்ப நன்றி மின்னலுக்கு.
0: நன்றி. நேர்கள் நீங்களும் தாராளமா அழைத்து செல்லலாம். 3-2-2-8-2-5-3-3-4-7-6-8 அம்மாவுக்கு இந்த வருஷம் நாங்க வித்தியாசமா அன்னையர் தினத்தை அனுசரிக்கிறோங்க, வித்தியாசமா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப அழைத்து அதனை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க.

0: அன்னையர் தினத்தை நீங்க எப்படி வித்தியாசமா அனுசரிக்கிறீங்க அப்படின்ற தலைப்புல தாங்க இன்றைக்கு பேசிட்டு இருக்கோம். நேயர்களும் வந்து அழைத்து பேசுங்க, அப்போ மற்றவர்களுக்கும் இது ஒரு சின்ன குறிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோங்க. அந்த மாதிரி நிறைய நேயர்கள் நமக்கு அழைத்த வண்ணம் இருக்காங்க. மரகதம் அழைப்புல இருக்காங்க. வணக்கம்மா.
1: வணக்கம் வணக்கம் அஸ்வினி. வணக்கம் அஸ்வினி, நீங்களும் ஒரு அணையர் தான்.
0: ஐயோ என்னம்மா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல.
1: திருமணம் ஆனாலும் சரி ஆகாவிட்டா நாமளும் ஒரு அணையர் தான்.
0: அடட்டா, மனசு தொட்டுட்டீங்கம்மா. ஆமா, நம்ம ஒரு
1: உண்மையாக
0: சரி இந்த மற்றவர்களை பாத்துக்கிறோம் அந்த வகையில அப்படி சொல்றீங்களா?
1: எங்க நான் வந்து எங்க பக்கத்துல இருக்கிற நேபர் அவங்களுக்கு மூணு பேர் இருக்காங்க. அவங்க மூணு பேருக்குமே நானே சாரி எடுத்து வச்சு கொஞ்சம் பணம் கையில வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, பொக்கே எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக நானு தயார் நிலையில இருக்கிறேம்மா.
0: அடடா, நீங்க வந்து அண்டை அயலாரோட அன்னையர் தினத்தை அனுசரிக்க போறீங்க அப்படிங்களா?
1: சந்தோஷமா மன மகிழ்ச்சியோட கொண்டாட இருக்கிறேம்மா.
0: அடடா, சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமா எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. உங்களுக்கு அன்னையர் தின வாழ்த்துகள்.
1: நன்றி நன்றி அம்மா அஸ்வினி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அம்மா.
0: நன்றி.

0: வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா நேர்கள் அழைத்து எப்படி வித்தியாசமா அன்னியர் தினத்தை அனுசரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக நேர் ஒருத்தர் அழைத்து இருக்காரு, அவரோட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் அஸ்வினி. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நலமா சிறப்பா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் அஸ்வினி, ரொம்ப சிறப்பா இருக்கு நிகழ்ச்சி.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. எங்க பயணத்துல இருக்கீங்களா?
1: ஆமா ஆமா, ஆக்சுவலி நானு எங்க அம்மா, எங்க அம்மாவோட தங்கச்சி, எங்க அம்மாவோட அக்கா, எங்க அம்மாவோட இன்னொரு அக்கா, மூணு நாலு பேருமே வந்து
0: அப்படின்னு சொல்லி அந்த கொண்டாட்டத்தை அவர் வந்து நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்தாரு. இருந்தாலும் அந்த அழைப்பு வந்து துண்டிக்கப்பட்டது. நாங்க நினைச்சோம் ஒளிபரப்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி, ஆனா இருந்தாலும் அந்த ஒரு நினைவை வந்து அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அம்மாவை எல்லாம் அழைச்சிட்டு அவங்களுடைய தோழி வீட்டுக்கு போக போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்போதுமே பாத்தீங்கன்னா இந்த அம்மாக்களுக்கு வர சந்தோஷம் என்னன்னா, வீட்டுல உள்ள வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அதே சமயம் நம்ம என்னதான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பிள்ளைகளை தாண்டி ஒரு உலகம் இருக்குது, அவங்களுடைய அன்பானவர்கள் இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு முயற்சியை பிள்ளைகள் எடுக்கும் போது அது அம்மாக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த வகையில நம்முடைய நேர் இதை நம்மோடு பகிர்ந்து கொண்டதில் நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அப்புறம் நாங்க யோசிச்சோம், சரி பாதி அழைப்பு வரைக்கும் கேட்டாச்சு, இதுக்கு மேல எப்படி அவரை விடுறது அப்படின்னு சொல்லி நாங்களே ஒளிபரப்பிட்டோங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல அம்மாக்களுக்கு அந்த கொண்டாட்டம் இருக்குது இல்லையா, அன்னையர் தின கொண்டாட்டத்தை நாங்க கொஞ்சம் வித்தியாசமா கொண்டாடுறோங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா நிச்சயமா எங்களுக்கு அழைத்து சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இந்த எண்களுக்கு அழைத்து நீங்க தாராளமா வாழ்த்து சொல்லலாங்க. அம்மாக்கு அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா எல்லாருக்குமே ஒரு தனி ஒரு அன்பு பாசம் எல்லாமே நம்ம மனசுக்குள்ள இருக்கும். அவங்களுக்காக ஒரு நாள் அப்படின்னு சொல்லும் நினைப்போம். வித்தியாசமா உங்களுடைய கொண்டாட்டம் இருக்க போகுது அப்படின்றதையும் அழைத்து சொல்லுங்க.

ஸ்ரீராம் கொண்டு வந்த இனிமையான பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோங்க. சரி, நாளைக்கு அணிய தினம் இல்லையா, அதனால நீங்க வித்தியாசமா எப்படி இந்த ஆண்டு அணியர் தினத்தை கொண்டாட போறீங்க அப்படின்றத எங்களோட அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சுழி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 அழைத்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு புது அறிமுகம், அதாவது ஓகே டிவியில பார்த்தீங்கன்னா அன்னியர் தினத்திற்கும் சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்குங்க. அன்னியர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக ஹபீபி டன் ஐநூன் 3 மே 10 அதாவது ஞாயிறு இரவு 10:30 ஒளிபரப்பாக உள்ளது. அதனால இந்த நிகழ்ச்சியை நீங்க கண்டுகளிக்க மறந்துடாதீங்க. இப்போ வாங்க அடுத்ததாக பாடலை கேட்கலாம். நேர்களும் தொடர்ந்து அழைச்சிட்டு இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசலாம்.

0: நாட்டு சர்க்கரை இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது. அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கயல் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட், சுழியம் 3-3-1-6-7-2-1-7-3.
1: குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு May 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பரி முதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.

0: அவங்க பேரு திருமதி பாக்கியம். சோ நாங்க இப்ப பிணைங்கல இருந்து தம்பின் போயிட்டு இருக்கேன். எங்க அம்மாக்கு வந்து 16 வயசுல இருந்து மாறான் போனோம்னு ஒரு ஆசை இருக்குது. அது ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணி என்னால நடத்தி வைக்க முடியல.
1: போனதே இல்லையா?
0: அவங்க போயிருக்காங்க அவங்களோட 16 வயசுல. இப்ப அவங்களுக்கு ஒரு 75 வயசு ஆக
1: போகுது.
0: அதனால நாளைக்கு ஸ்பெஷலா அவங்க சர்ப்ரைஸா அங்க கூட்டிட்டு போலான்னு ஒரு பிளான்ல
1: இருக்கேன்.
0: இங்க இருந்து பிள்ளைங்கள இருந்து இப்ப அங்க போயிட்டு இருக்கு.
1: இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாது? அப்போ
0: அவங்களுக்கு தெரியாது.
1: இப்ப நீங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா?
0: அதுவும் அவங்களுக்கு தெரியாது.
1: ஓ அப்பா, அப்ப அதிர்ச்சி மேல அதிர்ச்சி அவங்களுக்கு இருக்க போகுது. சரி, அம்மாவுக்காக என்ன பாடல் கேட்கலான்னு நினைக்கிறீங்க?
0: அம்மாவுக்காகவா? எனக்கு திடீர்னு எந்த ஒரு பாடம் இல்ல, என் அம்மா பத்தின எந்த பாடலா இருந்தாலும் சந்தோஷம்.
1: நிச்சயமா நிச்சயமா. மிக்க நன்றி அழைத்தமைக்கு.
0: மிக்க நன்றி சரி. தேங்க்யூ.

சரி, இன்றைக்கு வந்து லேசா அப்படியே நாளைய அன்னியர் தினத்தை தழுவிட்டு வந்துட்டோம். அதனால அம்மாக்களுக்கு அப்படியே சிறப்பா ஏதாவது பரிசு இருக்கு இல்ல என்ன பண்ணலாம்னு தெரியலங்க, யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னீங்கன்னா என்னங்க இத்தனை பேர் யோசிச்சுட்டாங்க சடார்னு யோசிச்சிருங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறோம், அது என்னங்க, அன்னியர் தினம்னாதான் அம்மாவை கொண்டாடுவீங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் இல்லைங்க. எப்படி வந்து வருடம் முழுக்க நம்ம மகிழ்ச்சியா இருந்தாலும் பிறந்த நாள் அப்படின்ற ஒரு நாளை சிறப்பா கொண்டாடுறோமோ அந்த மாதிரி அந்த அன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா கொண்டாடுறோமே தவிர வேற எதுவுமே இல்லை. சந்தோஷத்துக்கும் கொண்டாடுறதுக்கும் குறிப்பிட்ட நாட்கள் வேணுமா என்ன? எல்லா நாளும் அன்னையர் தினமா இருக்கலாம், ஆனா எல்லாரும் ஒன்று கூடும் ஒரு நாளாக இப்ப பாருங்க, நண்பர்களை பார்க்க போறாங்க, உறவினர்களை பார்க்க போறாங்க, இதற்கான ஒரு நாளா இருக்குது இல்லையா? அதனால கொண்டாட முடிந்த வரையிலும் ஒவ்வொரு சிறப்பான நாளையும் நம்ம பெற்றோர்களுடன் உறவினர்களுடன் கொண்டாட முடிந்த வரைக்கும் கொண்டாடுவோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மலேசியாவின் மிகப்பெரிய தீவான பாங்கி குடியிருப்பாளர்கள் தேசிய நீரோட்டத்திலிருந்து விடுபட்டு போகாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அத்தீவின் மேம்பாட்டு திட்டங்களுக்கான 31 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் மேற்பட்ட சிறப்பு நிதி ஒதுக்கீட்டை அறிவித்துள்ளார். இந்த ஒதுக்கீடு சாலைகள், பாலங்கள், சுகாதாரம், கல்வி, பாதுகாப்பு, படகுத்துறை வசதிகளின் மேம்பாட்டை உள்ளடக்கியுள்ளதாக அவர் கூறினார். bus.my சலுகை அட்டையின் பயன்பாடு தற்போது மாணவர்கள், நாடு தழுவிய அரசு பயிற்சி நிறுவனங்களில் பயிலும் பயிற்சியாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனிலோ கூறினார். இதற்கு முன்பு 7 முதல் 17 வயதுக்குட்பட்ட மாணவர்கள், மூத்த குடிமக்கள், பதிவு செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட குறிப்பிட்ட பிரிவுகளைச் சேர்ந்த மலேசியர்களுக்கு மட்டுமே இந்த வரம்பற்ற இலவச பயண அனுமதி வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையின் K9 மோப்ப நாய் பிரிவில் மார்ச் 18 லெப்ரடோர் இனநாய் லாத்தி ஆண்குட்டி போட்டதன் மூலம் அந்த துறைக்கு மற்றொரு புதிய உறுப்பினர் கிடைத்துள்ளது. தீயணைப்பு அதிகாரி நெல்சன் கருபாக்கின் கண்காணிப்பில் உள்ள அந்த நாய்க்குட்டிக்கு பிரேவ் என பெயரிடப்பட்டுள்ளதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ங்கா கோமிங் தெரிவித்தார். மெக்சிகோ அதிபர் கிளவுடியா ஷென்மோமின் வலியுறுத்தலை தொடர்ந்து சுமோட் மனிதநேய படகு அணியில் இடம்பெற்றுள்ள அந்நாட்டவர்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட உரிமையை பாதுகாக்கும் நடவடிக்கையை வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியது. மேலும் வட்டாரத்தில் உள்ள மெக்சிகோ தூதரகங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும் அது கூறியது. இஸ்ரேல் இராணுவம் தென் லெபனானில் உள்ள 9 கிராம மக்களை உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளது. லெபனான் உடனான போர் நிறுத்தம் செயல்பாட்டில் உள்ள வேளை ஹெஸ்போல்லா மீதான தாக்குதலுக்கு முன்னதாக இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அதோடு பாதுகாப்பு கருதி அக்கிராமவாசிகள் 1000 மீட்டருக்கு அப்பால் செல்லுமாறு அதன் அரேபிய மொழி பேச்சாளர் அவிஜே ஆட்ரி எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். விளையாட்டு. இத்தாலி பொது டென்னிஸ் போட்டி. நார்வேயின் கேஸ்பரோட் 6-1, 6-3 என்ற செட்களில் அமெரிக்காவின் ஜெக்கரி வெஷ்டாவை வென்ற வேளை குரோஷியாவின் டினோ ரெஸ்மேக் செர்பியாவின் நோவா ஜோகோவிச்சை 2-6, 6-2, 6-4 என தோற்கடித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

பாடல் தொகுப்பில் அர்ஜித் சிங் மற்றும் அர்மான் கான் கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக.

0: நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.
1: அனுரக் குல்கர்னி வாங்க பாடலை கேட்டு வரலாம்.

0: நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சோதிராஜன் பரஞ்சோதி.
1: இல்ல கண்ணு, இந்த
2: 23 வருஷமா பிரிஞ்சு போயிருந்தாங்க, கிடைப்பாங்களா பாப்பாங்களா அப்படின்ற ஏக்கத்துக்கு இந்த அன்னையர் தினம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கு.
3: உயிரும் நீ, உடலும் நீ,
0: தாயுள்ள

தூக்கு பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். டீமான் ஆதித்யா காதவி மற்றும் நாராயணன் கொண்டு வந்த பாடல். சரி, கொஞ்சம் விறுவிறுப்பா கேட்டாச்சு. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா மெல்லிசியா நம்ம கேட்க போறோம். ஒரு கலவையா கொடுக்கணும் இல்லையா? மதிய பொழுது ஆயிடுச்சு. என்ன அஸ்வினி, வயிறாரம் சாப்பிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கோம், நீங்க இப்படி அடிச்சு பிடிச்சி பாட்டு போட்டீங்கன்னா இப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனால ரொம்ப ரொம்ப அழகா இந்த முகத்துல இருக்கிற தசைகள் இருக்கு இல்லையா, இந்த தசைகள்ல ஒரு பிரச்சனையா இருந்தாதான் கண்ணக்குழி வருமா. ஆனா அந்த தசைகள்ல இருக்கிற பிரச்சனை அப்படின்றத பார்க்காம பல ஆண்டு காலமாக நம்ம அதை அதிகமாக ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி கண்ணக்குழியை ரசித்து வந்த ஒரு பாடல். கார்த்திகா வைத்தியநாதன் இந்த பாடலை பாடியிருப்பாங்க. வாங்க அந்த பாடலை அடுத்ததான் நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: அப்படின்ற பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மணி நெருங்கிட்டு இருக்கோம். அதனால தீராயிசை உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான அங்கம். இன்றைக்கு தீராயிசையில என்ன நடக்க போகுது, வாங்க கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வருவோம்.
1: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: இன்று மாலை திராயிசையில்
1: இளமனது பல கனவு விழிகளிலே வழிகிறது.
0: ஆமாங்க, தீரா இசையில் இன்றைக்கு இந்த பாடல்களை தான் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. டட்டா என்ன மாதிரியான பாடல் எல்லாம் இருக்கு, அவளோட இருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்ப வாங்க அடுத்ததாக இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன அப்படின்ற பாடலை கேட்டு வரலாம்.

அடிக்கடி வாட்ஸ்அப்ல வந்து இந்த குறுஞ்செய்தி எல்லாம் வரும் இல்லையா, இதெல்லாம் வந்து நான் அடிக்கடி பாக்குறது இல்லைங்க, சேர்த்து வச்சு எப்ப எங்கேயோ போயிருதுங்க அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காகவே ஒரு புதிய செயல் திட்டத்தை வந்து வாட்ஸ்அப் கொண்டு வர போறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்ரீட் சமரி, அதாவது படிக்காதவற்றினுடைய சுருக்கத்தை வந்து வாட்ஸ்அப் உங்களுக்கு கொடுக்குமா. இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு குழுல பேசிட்டு இருக்காங்க, அல்லது ஏதாவது ஒரு தனிநபர் வந்து உங்களுக்கு ஒரு நீளமான குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இதனுடைய சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் செயலி உங்களுக்காக காண்பிக்கும் ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வர போறாங்க.

0: வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சோதிராஜன் பரஞ்சோதி.
1: இல்ல கண்ணு, இந்த இன்னும் ஒன்னே
2: பாட்டி பாட்டி பாட்டி போதும் பாட்டி போதும் பாட்டி.
1: இல்லப்பா, கடைசி கடைசி
2: மனசுல உள்ளத நீ வாய் திறந்து சொல்லிட்ட, நான் சொல்லல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியம், நீ இல்லனா அடுத்த நிமிஷம் நானும் இருக்க மாட்டேன்.
3: மாமா,
4: கிடைப்பாங்களா அப்படின்ற ஏக்கத்துக்கு இந்த அன்னையர் தினம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறது.

அருணாஸ் கொண்டு வந்த அந்த பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஸ்வர்ணலதா கொண்டு வரும் பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்க போறோம். இப்போ இதனை தொடர்ந்து தீரா இசையில் உங்களுக்காகவே நளினி அச்சுதன் பேசுறதுக்காக ரொம்ப தயாரா காத்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியை நீங்க கேட்கணும் இல்லையா, அதனால நான் கிளம்பித்தான் ஆகணும். நாளைக்கு அன்னையர் தினம் அப்படின்றதுனால என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கீங்க, முன்னேற்பாடுகள்லாம் செய்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். பலரும் வந்து இன்றைக்கே வந்து கொஞ்சம் விடுமுறைக்கு போறோம், வேறு மாநிலத்துக்கு போறோம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். சபா பாங்கி தேசிய இடைநிலைப் பள்ளியின் செயல்திறன் மேம்படுத்தப்பட வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். தீவிலுள்ள அப்பள்ளியை புறநகர கல்வியின் மேன்மைக்கான எடுத்துக்காட்டாகவும் மனித மூலதன மேம்பாட்டின் மையமாகவும் மேம்படுத்துவதை அது நோக்கமாக கொண்டுள்ளது என அவர் விளக்கினார். சிலாங்கூர் சுங்காய் புலோவில் 2025 SPM தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர் சுமார் 934 பேருக்கு மொத்தம் 300,000 ரங்கின் மதிப்புள்ள ஊக்கத்தொகை பகிர்ந்தளிக்கப்பட்டது. முன்னதாக 7 ஏக்கள் அதற்கும் மேற்பட்ட தேர்ச்சி பெற்ற மாணவர்களே அந்த நன்கொடையை பெற்ற நிலையில் தற்போது 4A முதல் 11 ஏக்களை பெற்ற மாணவர்களுக்கும் அந்த நிதி வழங்கப்படுவதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஆர். ரமணன் கூறினார். தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கான ஒருங்கிணைந்த தளத்தை இம்மாதம் தொடங்கவுள்ளது. அத்தளத்தின் வாயிலாக தொழில்துறை தொடர்பான நிதியுதவி, பயிற்சி, அரசாங்க ஆதரவு திட்டங்களை அத்தரப்பினர் எளிதாக அறிந்து கொள்ளலாம் என அமைச்சர் ஸ்டீவன் சிம் ஜே கியாங் கூறினார். மலேசிய இந்தியர் வர்த்தக தொழிலியல் சம்மேளனம் மைக்கியின் முன்னாள் தலைவரும் தொழிலதிபருமான தான்சிரே கென்னத் ஈஸ்வரன் இன்று காலை பங்சாரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காலமானார். அவருக்கு வயது 65. அமெரிக்காவுக்கான சீனாவின் ஏற்றுமதி ஏப்ரலில் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 11.3% உயர்ந்துள்ளதாக அதிகாரப்படியான தரவுகள் காட்டுகின்றன. அதன் மொத்த மதிப்பு $36.8 பில்லியன் என சீனாவின் பொது சுங்க நிர்வாகம் கூறியது. இது கடந்த ஆண்டு இதே மாதத்தில் $33 பில்லியன் இருந்தது. அந்தா தொற்றுக்கு ஆளான பயணிகளை வெளியேற்றும் பணிகளை ஒருங்கிணைக்க உதவுவதற்காக உலக சுகாதார நிறுவனம் WHO தலைவர் தெனரிஃபே தீவுக்கு வருகை தந்துள்ளதாக ஸ்பெயின் கூறுகிறது. டெட்ரோஸ் அட்னம் ஸ்பெயின் சுகாதார அமைச்சருடன் இணைந்து அந்த இடத்தில் உள்ள கட்டளை மையத்திற்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விளையாட்டு சூப்பர் லீக் கார்பந்து. நேற்றிரவு இமிகிரேஷன் FCயுடனான ஆட்டத்தில் தெலுங்கானு FC 1-3 என்ற கோல் கணக்கில் தோல்வி அடைந்ததற்கு முதன்மை ஆட்டக்காரர்கள் இருவர் இல்லாததும் காரணம் என்று பென்யு அணி இடைக்கால தலைமை பயிற்றுநர் திங்கு ஹஸ்மான் ராஜஹசான் ஒப்புக்கொண்டார். கர்வானே கஸ்தனும் ஏசன் டென்ஜன்டும் பங்கேற்காதது அணியின் திட்டங்களை பாதித்ததை அவர் சுட்டிக்காட்டினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

எங்களின் அன்பான நேயர்களுக்கு எங்களின் அன்பான வணக்கம். தீரா இசையில் இணைகின்றோம். உங்கள் மாலை நேரத்து மயக்கம் கூடும் நேரம் இது. மயக்கம் வேண்டாங்க, எங்களுக்கு ரொம்ப நேரம் மயக்கமாக தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் நாங்கள் தெளிய விரும்புகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் கூட முடியாதுங்க. மயக்கத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். அந்த மாதிரியான பாடல்கள் இன்றைக்கு உங்களுக்கு வந்து சேர காத்திருக்கின்றன. கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை தீரா இசை இது என்றுமே தீராத இசைங்க. 28 மணி வரைக்கும் பாடல்களை கொண்டு உங்கள் மனசுக்கு நாங்கள் மருந்து பூச போகிறோம். மருந்து ஏன் அப்படின்னு சொன்னால், சில சமயங்களில் உங்கள் மனம் துவண்டு நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான நேரங்கள் இன்றும் கூட இருக்கலாம், இல்லை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இங்கிருந்து நாங்கள் உங்களுக்கு பாடல்களின் வழியாக மருந்து நாங்கள் கொடுத்துட்டே இருக்க போகிறோம். உங்களுக்கு துணையாக பாடல்கள் உங்கள் கூடவே இருக்க போகுது. இப்போதே கூட நீங்கள் எங்களுக்கு அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. உங்கள் மனம் விரும்பும் 80-ஆம் 90-ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த பாடல்கள் என்னங்க அழைத்து எங்கள்கிட்ட நீங்கள் கேட்கலாம். நீங்கள் விரும்பும் பாடலை உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். தீராயிசையில் அடுத்து வரும் 4 மணி நேரம் உங்களுக்கான சொர்க்கம், சொர்க்கத்தை காட்டின் வழியாக உங்களுக்காக அனுப்பி வைக்கிறோம். உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:33. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:33.
2: வாழ்க்கை நம்மளை எங்கெங்கோ அழைச்சிட்டு போயிடுது, ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்க கிட்ட சொல்றீங்களா? மினல் FM இன்ஸ்டாகிராம்ல 1 நிமிட காணொலியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் FM டேக் பண்ணுங்க.

0: பழனி குமரணி பெருந்து அழைக்கின்றேன்.
1: வணக்கம் குமரன், சொல்லுங்க இன்றைக்கு என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
0: எனக்கு கண்ணீர் ஆசித்திரையிலிருந்து வாணிஜராம் எஸ்பி பாலா பாடுங்க. ஆள் அசத்தும் மல்லிதான் மல்லிதான் பாடு.

0: வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், நலமா இருக்கும். யார் பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேன். மகேஸ்வரி ஐட்டாம்பு பேசுகிறேன்.
0: சொல்லுங்க மகேஸ்வரி, என்ன பாடல் உங்களுக்கு வேணும்
1: இன்னைக்கு? பார்த்த சுந்தரி அந்த பாட்டு.
0: நீங்க யாருக்கு வாச்ச சுந்தரியே கேக்கலாமா? பாடல் சொக்கனுக்கு வாச்ச சுந்தரி, நீங்க ராஜாவுக்கு வாச்ச சுந்தரி. சரி, ராஜாவுக்கு கேட்டுதான் சொல்லுங்க.
1: உங்களுக்கு அன்னியர் தின வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க. உங்களுக்கு

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: ஏய், என்னால இவ்ளோ குண்ட ஆயிட்டீங்க? டயட்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் நாடகம்.
3: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு வேணாலும் தாழ்த்தி பேசுவீங்களா?
2: ஏய், கோவப்படுறீங்க. நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
3: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
2: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
3: மின்னல் FM
4: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100-9072-9119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
5: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.
6: ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்க வா பூவாய். ஆசையில பாத்தி

0: வணக்கம்.
1: வணக்கம், ராஸ்மா பேசுறேங்க, கிளாங்கிலிருந்து.
0: அப்படிங்களா, வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா வீட்டுல?
1: வேலை முடிஞ்சிருச்சுங்க.
0: விடுமுறையிலதான் இருக்கீங்க?
1: வீட்டுலதான் இருக்கேன்.
0: சரி, சொல்லுங்க. பாடல் கேட்கறதுக்காக அழைச்சிருக்கீங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அக்காக்காக வந்து 400 சிந்து காவடி சிந்து கேட்கலாம்னு இருக்குங்க.
0: கொஞ்சம் சோகமா இருக்கும், பரவாயில்லையா?
1: பரவாயில்ல, அக்கா ரொம்ப பிடிக்கும். அக்கா வந்து இப்ப பங்கூர்ல இருக்காங்க, பங்கூர் தீவுக்கு போயிருக்காங்க சாமி கும்பிட. அவங்க பேரு கமலம்.
0: கமலம், கமலத்துக்காக நீங்க கேக்குறீங்க.

0: டிகிரி செம்பிலான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு May 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
1: இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:15 அளவுல ஒரு நேரின் குரல் அங்கத்துல சிரமன்ல இருந்து நான் சிவசத்தியன் விஜய் உங்களிடம் பேச காத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நேரின் குரல் நிகழ்ச்சியில சந்திப்போமா?
2: கையில் நாட்டு சர்க்கரை இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது, அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கையில் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட், சுழியம் 3-3-1-6-7-2-1-7-3.
3: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: சாந்தி பேசுறேன்.
1: சாந்தி, எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க?
0: பூச்சோங்குளத்துல.
1: பூச்சோங்குல இருந்து சொல்லுங்க, எங்க வேலையா இன்னைக்கு?
0: இல்ல இல்லம்மா, வெளியே போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன்.
1: ஓஹோ, தனியாவா கூட குடும்பத்தோடு?
0: வீட்டுக்காரன்.
1: சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு வந்து மயங்கி நீன்னு சொல்ல தயங்கினே.
1: மயங்கலாம், ஆனா சொல்ல தயங்க கூடாது. என்ன சொல்றீங்க? ஒத்துக்கிறீங்க?
0: ஆமா, என் கணவருக்காக நான் அந்த பாட்டை விரும்பி கேக்குறேன்.
1: கடைசியா எங்க வந்து நின்னீங்க பாத்தீங்களா? சரிங்க, உங்களுக்காகவும் உங்கள் கணவருக்காகவும் அந்த பாடல் வருது. தயங்க கூடாது, சரியா?

0: கவிதா பேசுறேன், சாலம்ல இருந்து.
1: கவிதா சொல்லுங்க, கவிதையா பேசுறீங்க, போங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: மஞ்சள் வெயில் மாலையிட்ட பூவே. அருமையான பாட்டு அது, ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு
1: பாடிய காமிச்சிட்டீங்களா?
0: உன் வண்ணம் இருக்கா பாட்டு
1: உங்களுக்கு? இல்லாம எப்படி போவோம்?
0: ஓகே.

0: இன்று மாலை திராயிசையில்
1: நிலமனது பல கனவு விழிகளிலே வழிகிறதே.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: 31 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். நாட்டின் இலக்கவியல் செயற்கை நுண்ணறிவு உருமாற்றம் குவாலலம்பூர் உட்பட முக்கிய பல்கலைக்கழகங்கள் அல்லது ஆராய்ச்சிக் கழகங்களில் மட்டும் கவனம் செலுத்தாமல் கடைநிலையில் உள்ள மக்களும் அதன் பலனை பெற வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். புறநகர், தீவு, கிராமப்புறங்களில் ஏழ்மை நிலையில் உள்ள சமூகத்தினரும் பயன்பெறுவதை உறுதி செய்ய புதிய தொழில்நுட்ப கொள்கை ஒவ்வொரு பகுதிக்கும் மாவட்டத்திற்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று நிதி அமைச்சருமான அவர் வலியுறுத்தினார். இலக்கவியல் வளர்ச்சி நகர்ப்புறங்களுக்கும் புறநகரங்களுக்கும் இடையிலான இடைவெளியை அதிகரிக்காமல் மக்களின் அறிவுத்திறன் புதிய வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கான வினையூக்கியாக செயல்படுவதை உறுதி செய்வதில் மடானி அரசாங்கம் தொடர்ந்து கவனம் செலுத்தும் என்றார் அவர். நாட்டின் மிகப்பெரிய தீவான சபா பாங்கி தீவை மேம்படுத்தவும் அத்தீவு மக்கள் தேசிய நீரோட்டத்தில் பின்தங்கிவிடாமல் இருப்பதை உறுதி செய்யவும் 31 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான சிறப்பு ஒதுக்கீட்டுக்கு அரசாங்கம் அங்கீகாரம் அளித்துள்ளதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். இந்த நிதி கூட்டரசு அரசாங்கம் பிரதமர் துறையின் கீழ் இயங்கும் செயலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவு ICUவின் கீழ் வழங்கப்பட உள்ளது. அத்தீவின் சாலைகள், பாலங்களை மேம்படுத்துதல், சுகாதார மையங்களின் வசதிகளை சீரமைத்தல் உட்பட படகுத்துறை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என பிரதமர் விளக்கினார். மேலும் இந்த நிதி கல்வி, நிறுவன வலுவூட்டல், பசுமை தொழில்நுட்பம், சுகாதாரம், மனித மூலதன மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் குடியிருப்பாளர்களுக்கு பயனளிக்கும் என்று டாக்டர் அன்வார் கூறினார். முன்மொழியப்பட்டுள்ள சொத்து மேம்பாட்டு சட்ட வரைவின் கீழ் சொத்து வாங்குவதற்கான விருப்பம் OTP எனும் அணுகுமுறையை அறிமுகப்படுத்துவதற்கான வழிமுறைகளை ஆய்வு செய்து வருவதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ங்கா கோமிங் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை சொத்து விற்பனை ஒப்பந்தம் SPAவில் கையெழுத்திடுவதற்கு முன்பே சொத்து வாங்குவோரும் மேம்பாட்டாளர்களும் அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதற்கான நெகிழ்வு தன்மையை வழங்கும் என அமைச்சர் குறிப்பிட்டார். இதன் மூலம் ஆரம்ப கட்டத்திலேயே ஏற்படும் நிதி சட்ட ரீதியான சிக்கல்களை குறைக்க இயலும் என அவர் விளக்கினார். நாட்டின் வீடமைப்பு ஒழுங்குமுறை கட்டமைப்பை நவீனப்படுத்துவதற்கும் இத்துறையின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக ங்கா தெளிவுபடுத்தினார். உயர்நெறி, சிறந்த நிர்வாகமுறை, போதிய உபகரண தயார்நிலை ஆகியவற்றின் மூலம் மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையை அனைத்துலக தரத்துக்கு உயர்த்த வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு இலக்கிட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் தீயணைப்பு துறை வெளிப்படுத்திய சிறப்பான செயல்பாடுகள் இந்த இலக்கை எட்ட வழிகோலும் என அதன் அமைச்சர் ங்கா கோமிங் தெரிவித்தார். மேலும் இவ்வாண்டில் தீயணைப்பு மீட்புத்துறையை நாட்டின் பொதுச் சேவையின் சிறந்த மையமாக மாற்ற நம்பிக்கை கொண்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கான ஒருங்கிணைந்த தளத்தை இம்மாதம் அறிமுகப்படுத்த உள்ளது. அத்தளத்தின் வாயிலாக தொழில்துறை தொடர்பான நிதி உதவி, பயிற்சி, அரசாங்க ஆதரவு திட்டங்களை அத்தரப்பினர் எளிதாக அறிந்து கொள்ளலாம் என அமைச்சர் ஸ்தீவன் சிம் ஜி கியோங் கூறினார். மேலும் இத்துறையின் நிதிச்சூழலை வலுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சிறு நடுத்தர தொழில் முனைவர்கள் வளர்ச்சியை மேம்படுத்தவும் அவர்களின் போட்டித்திறன் வலுப்படுத்தவும் அரசாங்கம் கடப்பாடு கொண்டுள்ளது என அமைச்சர் குறிப்பிட்டார். அதேவேளையில் வழங்கப்படும் உதவிகள் திறம்பட பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய அதன் மேலாண்மை முறையாக செயல்பட வேண்டும் என அவர் நினைவுறுத்தினார். இலக்கிடப்பட்ட உதவித்தொகை இன்னும் விரிவான முறையில் செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக T20 பிரிவினருக்கு வழங்கப்படும் RON95 எரிபொருள் மானியத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மால் சாலே கோரிக்கை விடுத்துள்ளார். உலகளாவிய நிலையற்ற சூழலில் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக இது அமையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக வாழ்க்கை செலவின உயர்வால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள B40, M40 தரப்பினர் பிரிவினருக்கு இந்த மானியங்கள் சென்றடைவதை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் என டத்தோ டாக்டர் முகமால் அக்மால் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my ஐ இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: நிலையற்ற போர் நிறுத்தத்திற்கு நடுவே ஐக்கிய அரபு சிற்றரசில் ஈரானும் அமெரிக்காவும் துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டதை தொடர்ந்து மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் எந்த முன்னேற்றமும் எட்டப்படவில்லை. கடந்த மாதம் போர் நிறுத்தம் செயல்படுத்தப்பட்டதிலிருந்து ஹார்மோஸ் நீரிணையிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அண்மைய நாள்களில் மிகப்பெரிய அளவிலான சண்டைகள் வெடித்துள்ளன. மேலும் நேற்று வளைகுடா பகுதியில் மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டம் உள்ளிட்ட மேலும் சர்ச்சைக்குரிய விவகாரங்கள் குறித்த கலந்துரையாடலுக்கு முன்னர் போரை முறைப்படி முடிவுக்கு கொண்டு வரும் வாஷிங்டனின் பரிந்துரை தொடர்பில் தெஹ்ரானின் பதிலுக்காக அமெரிக்கா காத்திருக்கிறது. மேற்காசியாவில் நிலவும் சிக்கலுக்கு தீர்வு காண்பதில் ஜெர்மனி அடிப்படை முக்கியத்துவத்தை கொண்டுள்ளதாக பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் உறுதிப்படுத்தினார். பன்னாட்டு எரிபொருள் போக்குவரத்திற்கான முதன்மை கடல் பாதையாக ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மூடியதைத் தொடர்ந்து அரசதந்திர தீர்வை எட்டுவதற்கு பெரும் சிக்கலாக உள்ளதாக அவர் கூறினார். அந்த நீரிணை மீதான முற்றுகை ஏற்கனவே ஜெர்மனி பொருளாதாரத்தை பாதித்து வருவதாகவும் கப்பல் போக்குவரத்தின் தடையை கூடிய விரைவில் மீட்டெடுக்க பெர்லின் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தது. தெற்கு லெபனானில் உள்ள 6 கிராமங்களின் குடியிருப்பாளர்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. லெபனானுடன் போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருந்த போதிலும் ஹெஸ்போல்லாவுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்வதற்கு முன்னர் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அந்த கிராமங்கள் நகரங்களிலிருந்து குறைந்தது 1,000 தொலைவில் அமைந்துள்ள பகுதிகளுக்கு குடியிருப்பாளர்கள் செல்ல வேண்டும் என்று ஊடக தொடர்பாளர் அவேச்சே ஆட்ரி தெரிவித்தார். கடந்த மாதம் நடுப்பகுதியிலிருந்து போர் நிறுத்த உடன்பாடு நடப்பில் இருந்த போதிலும் இஸ்ரேலிய படைகளும் ஈரான் ஆதரவு ஹெஸ்போல்லா அமைப்புகளும் நாள்தோறும் துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டு வருகின்றன. கல்கத்தாவில் நடைபெற்ற மேற்கு வங்க முதலமைச்சர் சுவேந்தோ அதிகாரியின் பதவியேற்பு விழாவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சி பாஜக மூத்த தலைவர்களும் கலந்து கொண்டனர். 57 அதிகாரி வங்காளதேசத்தை ஒட்டியுள்ள கிழக்கு மாநிலத்தின் பாஜகவைச் சேர்ந்த முதல் முதலமைச்சராக விளங்குகிறார். 294 உறுப்பினர்களை கொண்ட மேற்குவங்க சட்டமன்றத்தில் பாஜக 207 இடங்களை வென்றது. இவ்வேளை இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, குஜராத் முதலமைச்சர் பபுன்ரா பாத்தேல், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் அந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஆஸ்திரேலிய அரசாங்கம் அடுத்த 4 தேசிய அறிவியல் நிறுவனத்தில் கூடுதலாக 387.4 million ஆஸ்திரேலிய டாலரை முதலீடு செய்யும் என்று அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டிம் ஏரஸ் தெரிவித்தார். சிறந்த ஆராய்ச்சி திட்டங்களை தொடர்ச்சியாக வழங்குவதை உறுதி செய்ய இந்த முதலீடு முக்கிய பங்காற்றும் என அவர் கூறினார். இந்த முதலீடு முக்கிய அறிவியல் ஆராய்ச்சி உள்கட்டமைப்புகளை இயக்குவதற்கான நீண்டகால செலவுகளை ஆஸ்திரேலிய தேசிய அறிவியல் நிறுவனம் கையாள்வதற்கும் வழிவகுக்கும் என்றார் அவர். விளையாட்டு ஏடிபி டபிள்யூடிஏ இத்தாலி பொது டென்னிஸ் போட்டி ஆடவருக்கான 2 சுற்றில் நார்வேயின் கேஸ்பரோட் அமெரிக்காவின் ஜெக்கரே வெஜ்டாவை 6-1, 6-3 எனும் புள்ளிகளில் வீழ்த்தினார். குரோஷியாவின் டினோ ரெஸ்மேக் செர்பியாவின் நோவா ஜோகோவிச்சை 2-6, 6-2, 6-4 என தோற்கடித்தார். மகளிருக்கான 2 சுற்றில் துருக்கியின் ஜேனம் ஜான்மேட் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலாவிடம் 6-4, 6-0 என வீழ்ந்தார். இலக்கவியல் உருமாற்றமும் செயற்கை நுண்ணறிவும் கடைநிலை மக்கள் வரை சென்றடைய வேண்டும் பிரதமர் வலியுறுத்தல். சபா பாங்கி தீவின் மேம்பாட்டு திட்டத்திற்கு 31 million ஒதுக்கீடு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: உங்கள் தீர்ப்பு
1: லிங்கம்ஸ்.
2: இலக்கவியல் உருமாற்றமும் செயற்கை நுண்ணறிவும் கடைநிலை மக்கள் வரை சென்றடைய வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். சபா பங்கி தீவின் மேம்பாட்டு திட்டத்திற்கு

எஸ்பி பாலசுப்ரமணியம் லதா மங்கேஷ்கர் இணைந்து வழங்கியிருந்த பாடல் அது. சனிக்கிழமை தீரா இசையோடு நாம் இணைந்திருக்கின்றோம். தீரா இசையின் பாடல்கள் அத்தனையும் உங்க மனசுக்குள்ள போகுது. ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னு சொன்னா அது சரிதாங்க, உண்மைதான், ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கு. ஏனென்றால் தீரா இசையின் பாடல்கள் அப்படிங்க, அதுவும் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது வெறும் 80-90 ஆண்டுகளில் வெளிவந்த பாடல்களை மட்டுமே நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். 2000 ஆண்டுகள் பக்கம் அந்த சைட்டை எட்டி பார்க்காம இருக்கோம், பாட்டை பார்க்கவே மாட்டோம். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த கால வரையறை மட்டுமே. 80-90 ஆண்டுலேருந்து 99 அது வரைக்கும் தாங்க, தப்பித்தவரை கூட அந்த சைட்டை அந்த பக்கம் நம்ம வந்து எட்டி பார்க்கவே மாட்டோம். சரி, நீங்கள் வெளியே போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னா இன்றைய பாடல்கள் அத்தனையும் உங்களுக்கு துணையாக உங்கள் கூடவே பயணம் செய்ய போகுது, உங்கள் கூடவே இருக்க போகுது. மனசில் ஏதாவது பாரமாக இருக்கா அப்படி தூரமாக தூக்கி போட்டுங்க. இன்றைய பாடல்கள் உங்கள் பாரம் அத்தனையும் இறக்கி வைக்க போகுது, உங்கள் கூடவே இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் இந்த 80-90 ஆண்டுகளில் நிறைய நடந்திருக்கும், நிறைய சம்பவங்கள், நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த கடந்து வந்த பாதை இருக்கு இல்லையா, அந்த கடந்து வந்த பாதைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகுது இன்றைய பாடல் அத்தனையும்.

சனிக்கிழமை தீரா இசை இவங்களையும் எங்களையும் இணைத்து வைத்திருக்கின்றது. ரொம்ப அழகழகான பாடல்கள். உங்க மனசு எந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு நினைச்சு இயங்கும், அதுவும் சனிக்கிழமை எனக்கு இந்த பாடல் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, உங்க மனசுக்குள்ள புகுந்து நீங்க என்னதான் நினைக்கிறீங்க அப்படிங்கறத நாங்க உள்வாங்கி பாடல்களை இங்க நாங்க தேர்வு செய்து வைத்திருக்கோம். சரி, இன்றைக்கு தீரா இசையில என்ன மாதிரியான பாடல்கள் ஒளியேறப்போகுது அப்படிங்கறத காலையில இருந்து நீங்க நம்முடைய அந்த முன்னறிவிப்பெல்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி நீங்க கேட்டிருப்பீங்க. அதனால அப்படி யாராவது கேட்காம இருந்தீங்கன்னா வெளியா இருந்துட்டாங்க, கேட்கலங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சரி, இன்றைக்கு என்ன மாதிரியான பாடல்கள் ஒளியேறவிருக்கின்றன அப்படிங்கறத இப்போ கேட்டு பாருங்க. கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: இசையில்
1: பல கனவு விழிகளிலே வழிகிறதே.
0: சரிங்க, இன்றைக்கு இந்த மாதிரியான பாடல்கள் தான் உங்கள் மனசை அப்படி தாளாட்டக்கூடிய பாடல்கள். ஆனால் தூங்க வைக்கிறதுக்காக இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், வாரம் முழுக்க வேலை செய்கிறீங்க, நிறைய யோசிக்கிறீங்க, சிந்தனைகள் நிறைய இருக்குது, அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு போட்டு மனசையும் சேர்த்து குழப்பிடுறீங்க. அதனால் அந்த குழம்பிய மனதை இருக்குல்ல, அந்த மனசு குழம்பி போய் இருக்குல்ல, அதை மிக சரியாக சரியான நிலையை கொண்டு போய் வைக்கிறதுக்காக இன்றைய பாடல்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைத்துட்டே இருக்கோம். காற்றின் வழி சொர்க்கத்தை உங்களுக்காக அனுப்பி வைக்கிறோம்.

0: லிங்கம்
1: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா. நல்லா வேலைக்கு போறீங்கல்ல,
2: கூடி சீக்கிரம் போலான்டா இருக்க, போயிட்டு கூப்பிடுற.
1: சில
2: மாதங்களுக்கு பிறகு
1: போயிட்டீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும், ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
2: எல்லாம் என் நேரம் தான்.
1: என்னையா?
2: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
1: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

சரிங்க, சனிக்கிழமை தீரா இசை அப்படின்னு சொன்னாலே உங்கள் மனசு எதை தேடும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். முதல்ல கூட நிறைய பேர் நம்ம வந்து டிக்டாக் நேரலையில் இணைந்திருக்கோம். இன்னும் நீங்கள் டிக்டாக் நேரலைக்கு வரல அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக வந்து சேருங்க. அங்கே உங்கள் கருத்துக்களை உங்கள் பதிவுகளை காண காத்திருக்கின்றதே இன்றைய தீரா இசை. சரி, சனிக்கிழமை அப்படின்னு சொன்னால் என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு கேட்கும்போது, கேட்டு மறந்த பாடல், கேட்க மறந்த பாடல், இதுக்காக தான் நீங்கள் காத்திருப்பீங்க அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியுது. இன்றைக்கும் தீரா இசை ஒரு கேட்டு மறந்த கேட்க மறந்த பாடலோடு வந்திருக்கு. என்னென்னா, ஜீவா அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இது வந்து 1988 வெளிவந்த திரைப்படம். பிரதாப் போத்தன் கதை திரைக்கதை எழுதி இயக்கிய திரைப்படம் இது. சத்யராஜ் அமலா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இசை கங்கை அமரன் இந்த பாடல நாம கேட்டு ரொம்ப நாளா ஆச்சுங்க. மலேசிய வாசுதேவன், எஸ் என் சுரேந்தர், சுனந்தா இணைந்து வழங்கி இருக்கும் பாடல் ஜீவா திரைப்பாடல். இது நாம் கேட்டு மறந்த பாடல், கேட்க மறந்த பாடல்.

0: நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சோதிராஜன் பரஞ்சோதி.
1: இல்ல கண்ணு, இந்த
2: 23
3: பிரிஞ்சு போயிருந்தாங்க, கிடைப்பாங்களா பாப்பாங்களா அப்படின்ற ஏக்கத்துக்கு இந்த அன்னையர் தினம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கு.
4: உயிரும் நீ, உடலும் நீ,
0: தாயுள்ள
4: உறவும்
0: தொடர்புக்கு 9 7 29 19.

Oh my god.

சொன்ன ஃபேமிலியின் அன்னையர் தின வாழ்த்து. ஆமாங்க, நாளைக்கு அன்னையர் தினம், நாளைக்கு அம்மாக்களை கொண்டாட இந்த ஒரு நாள் போதுமா அப்படின்னா இல்லைங்க. ஆனால் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து நம்ம கொண்டாடும் போது தீபாவளியும் அப்படி தானேங்க, ஒரு வருஷத்தில் ஒரு முறை அதை வந்து நம்ம கொண்டாடும் போது ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியும். அந்த மாதிரி தான் அன்னையர்களை கொண்டாடுவதற்காக நாளைய ஒரு தினம் அனுசரிக்கப்படுது. ஆக அம்மாக்களை கொண்டாடுவோம், எப்போதுமே கொண்டாடுவோம். கூட இருக்கும்போது அருமை தெரியாது, இல்லாத போனால் ஒரு ஒரு மாதிரி ஒரு வெறுமை தெரியும் பாருங்கள். அதை நினைத்து பார்த்து எப்போதுமே அம்மாவை ரொம்ப நல்லா ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்குவோம்.

ஒரு நேயரின் குரல். இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். உலகளாவிய புவிசார் அரசியல் சூழலில் கல்வி, தொழில்முனைவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை மேம்படுத்த மாரா மேற்கொண்டுள்ள கடப்பாட்டை மாரா நலத்திட்டம் பிரதிபலிப்பதாக துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் ஹமீடி தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் கல்வி, நலன், சமூக மேம்பாட்டு முன்னெடுப்புகளை ஒரே ஒருங்கிணைந்த தளத்தின் கீழ் கொண்டு வருகிறது என அவர் குறிப்பிட்டார். ஈரார் 26 சரவா நெல் அரிசி வாரிய சட்ட வரைவு அடுத்த வாரம் சட்டமன்ற கூட்டத் தொடரில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக சட்டமன்ற தலைவர் தான் ஸ்ரீ முகமது அஸ்ஃபியா அவாங் நசார் தெரிவித்தார். நெல் அரிசி உற்பத்தியை மேம்படுத்துவதன் மூலம் மாநிலத்தின் உணவு பாதுகாப்பு நிரலை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட முக்கிய சட்டமாக

ஆண்டாக இது கருதப்படுகிறது. மலாக்கா ஹாங்துவா ஜயா நாடாளுமன்ற தொகுதியில் இன்று நடைபெற்ற இணைய பாதுகாப்பு இயக்கத்தில் பெற்றோர் தங்களின் பிள்ளைகளின் இணைய பயன்பாட்டு கண்காணிக்கும் முறையை பயன்படுத்த வலியுறுத்தப்பட்டது. குடும்ப இலக்கவியல் பாதுகாப்பை வலுப்படுத்தும் முயற்சியாக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது. ரஷ்யா யுக்ரைன் போரில் 3 போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட வேண்டுமென அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். டிரம்பின் வேண்டுகோளின் பேரில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் போர் நிறுத்தத்திற்கு இணக்கம் தெரிவித்தனர். 2 போரில் நாசி ஜெர்மனிக்கு எதிரான வெற்றியை குறிக்கும் வகையில் இன்று தொடங்கி 11 வரை சண்டை நிறுத்தம் செயல்படுத்தப்படுகிறது. பிரேசில் ரியோ டி ஜெனிரோவில் உள்ள பெல்ஃபோர்ட் ரோசா நகரில் அரசு பள்ளியில் குண்டு வெடித்ததில் குறைந்தது 10 மாணவர்கள் காயமடைந்தனர். பள்ளியின் வளாகத்திலிருந்து மாணவன் ஒருவன் அதை கண்டெடுத்து வீசியதால் வெடித்ததாக ஆளுநர் மரியானா மல்தா தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பில் காவல்துறை அதிகாரிகள் முழுமையான சோதனை நடத்தியதில் பள்ளியில் வேறு எந்த வெடிப்பொருட்களும் இல்லை என உறுதி செய்தனர். விளையாட்டு. வரும் புதன்கிழமை தலைநகரில் நடைபெறவுள்ள 2025 மலேசிய விளையாட்டு எழுத்தாளர் சங்கத்தின் விருது நிகழ்ச்சியில் ஜோஹோர் இடைக்கால ஆட்சியாளர் துங்கு மக்கோத்தா இஸ்மாயிலுக்கு விளையாட்டு தலைமைத்துவத்திற்கான விருது வழங்கப்படுவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

மாலை 6 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் தீரா இசையில் சந்திக்கின்றோம். இன்றைக்கு உங்களுக்காக 2 கேள்விகளோடு நாங்கள் வந்திருக்கோங்க. ஒரு பாடலை முதல்ல கேட்டுட்டு வந்துடலாம். பாடலுக்கு பிறகு உங்களுக்கான கேள்விகள் உங்களை நாடி தேடி வரப்போகுது. பதில் சொல்ல காத்துருங்க. மனோ சித்ரா குரலில் பாடல் வருது உங்களுக்காக.

தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். முதல் ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்க. கேள்வி எங்கெங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எங்களுக்கு தெரியுதுங்க. முதல் கேள்விக்கு இப்ப நாம போகலாம். திரையரங்குகளில் 175 நாட்களுக்கும் மேலாக ஓடி பெரும் வணிக வெற்றியை பெற்றதுடன் மிகப்பெரிய வெற்றி படங்களுள் ஒன்றாகவும் அமைந்தது இந்த திரைப்படம். மேலும் சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர் விருதுகளையும் இந்த திரைப்படம் வந்து வென்றிருக்கு. படத்திற்கு கதாநாயகனாக ஆரம்பத்தில் வந்து கமல்ஹாசனை தான் கேட்டிருக்காங்க. அதற்கு பிறகு சரத்குமார், அதற்கு பிறகு இப்படியே தேடி தேடி தேடி இறுதி தேர்வானவர் நடிகர் அர்ஜுன். எந்த திரைப்படம் அது? அழைத்து சொல்லுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 3228275333 அல்லது 4768. நல்லா யோசிச்சுக்கோங்க. முதல்ல இந்த திரைப்படத்துக்கு யார் தேடியிருக்காங்க? கமல்ஹாசனை தேடியிருக்காங்க. அதற்கு பிறகு சரத்குமார், இப்படி இறுதியில் தேர்வானவர் நடிகர் அர்ஜுன். அழைத்து சொல்லுங்க. உங்கள் பதிலுக்காக காத்திருக்கின்றது தீரா இசை.

0: மட்டுமே புதுமையின் பிறப்பிடம், ஏழாம் சுவையின் இருப்பிடம். மீன் கோழி இறைச்சி குருமா நல்லெண்ணெய் உருகா
1: சமையலை சுவையாக்கிட கூடவே உள்ள லிங்கம்ஸ் மசாலைகள் தான்.
2: மலேசியாவிலேயே தரமான சுவையான மசாலை லிங்கம்ஸ் மசாலை தான். டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.
1: ருசியான உணவை தயாரித்தோம் என்ற உணர்வு சமையல் ராணிகளே, உங்கள் உள்ளத்தில் உள்ளே ஒரு பெருமிதம். உங்கள் அருகிலேயே எளிதில் கிடைக்கும்
3: லிங்கம்ஸ்.
4: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301 7 29 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

மனோ சித்ரா கொண்டு வந்த பாடலாது நேரம் இப்போது மாலைமணி 6:19 நம்ம எட்டி படிச்சிருக்கோம். சரிங்க, உங்களுடைய குரலும் வானொலியில் கேட்கணுமா, அறிவிப்பாளர்கள் மாதிரி நீங்க பேசணுமா அப்படின்னா நீங்களும் ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். அறிவிப்பாளரை போல அறிவிப்பு செய்து குரல் பதிவாகவும் உங்களுடைய அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அந்த எழுத்து படிவம் அதையும் எங்களுக்கு storybox.minnal@gmail.com என்னும் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வச்சிருங்க. ஒரு 2 நிமிடம் நீங்க வந்து பதிவு செய்து நீங்க அனுப்பலாம். உங்களுடைய பெயர், கைபேசி எண்கள் அதெல்லாம் வந்து குறிப்பிட மறந்துடாதீங்க. நல்ல குரல் வளமும் உச்சரிப்பும் இருந்தால் நீங்களும் ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். இப்போதே நீங்க செய்து அனுப்புங்க, நானும் பேசணுங்க அறிவிப்பாளர் மாதிரி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பை உங்களுக்காக நாங்க வழங்குறோம். காத்திருக்கோம், மீண்டும் ஒரு முறை அந்த மின்னஞ்சல் முகவரியை சொல்லிடுறோம், storybox.minnal@gmail.com.

0: சரிங்க, முதல்ல நாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். திரையரங்குகளில் 175 நாட்களுக்கும் மேலாக ஓடி பெரும் வணிக வெற்றியை பெற்ற திரைப்படம் இது. மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்களில் ஒன்றாக அமைந்தது. மேலும் சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர் விருதுகளையும் வென்றது. படத்துக்கு முதல்ல வந்து கதாநாயகனாக ஆரம்பத்தில் வந்து கமல்ஹாசன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சரத்குமார், இப்படியே தேடி தேடி இறுதியில் தேர்வானவர் நடிகர் அர்ஜுன், என்ன திரைப்படம் அது, அழைத்து சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, நீயர்கள் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு இப்போ கேட்கலாம்.
1: தவறான
0: பதில். முதல்ல கமல்ஹாசனை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் முடியல, அதுக்கப்புறம் யார் சொன்னோம், சரத்குமார், அதற்கு பிறகுதான் அர்ஜுனை தேர்ந்தெடுத்திருக்காங்க.
1: சரவணன்
2: பாண்டுரங்கன்
0: சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க, பாடல்கள்
2: உங்களுடைய நிகழ்ச்சி விடாம கேப்போம்.
0: பதில் தெரியுமா?
2: பதில் அர்ஜுன் ஜென்டில்மேன் படம்.
0: ஜென்டில்மேன் எப்படி தெரியும், இப்போதான் தேடுனீங்களா இல்ல ஏற்கனவே தெரியுமா?
2: கேள்வி கேட்டான் பதில் தெரிஞ்சிருச்சு, பல முறை அழைப்பு போய்கிட்டே இருந்தது.
0: ஆஹோ, நிறைய அழைப்புகள் பாருங்க. சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க. சும்மாவா சனிக்கிழமை தீரா ஐசினா சும்மாவா, அந்த தீரா ஐசி நேர்கள்னா சும்மாவா?
2: ஆமா, கண்டிப்பாக.
0: நன்றி, நன்றி.
2: பதில் என்று நினைக்கின்றேன்.
0: சரியான பதில், நன்றி. நாம் அழைத்து மிக சரியான பதிலை சொன்ன நேயர்களுக்கும் இங்கிருந்து நாங்கள் பாராட்டு தெரிவிச்சிருவோம். சரி, தெரியல, தவறாக சொல்லிட்டாலும் பரவாயில்லைங்க. அந்த முயற்சி இருக்கு இல்லையா, அந்த முயற்சிக்கே 1000 முறை உங்களுக்கு வந்து பாராட்டு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். மிக சரியான பதில் அதுதான். 1993 சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த ஜென்டல்மேன் திரைப்படம், அதுதாங்க சரியான பதில். அந்த திரையிலிருந்து அடுத்து வரும் பாடலை இப்போது நாம் கேட்கலாம்.

ஜென்டில்மேன் த்ரீலிருந்து அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். சரிங்க, அடுத்த கேள்விக்கு இப்போ நம்ம போகலாம். இயக்குனர் பாரதி ராஜாவின் மைத்துனர் மனோஜ்குமார், அது உங்களுக்கு தெரியும். சரி, இவர் வந்து இயக்குனர் யாரு? மனோஜ்குமார் இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் நடிகர். மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்தின் மூலமாக தான் இவர் வந்து இயக்குனராக அறிமுகமானார். இவருடைய இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படத்துக்கு முதன்மை கதாபாத்திரத்துக்கு முதல்ல சத்யராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நல்லா கேட்டுக்கோங்க, இவருடைய இயக்கத்தில், யாருடைய இயக்கத்தில்? மனோஜ்குமார் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படத்துக்கு முதன்மை கதாபாத்திரத்திற்கு முதலில் சத்யராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. பிறகு இறுதியாக தேர்வானவர் ராம்கி சத்யராஜ். அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியல. அதுக்கப்புறம் இறுதியாக தேர்வானவர் ராம்கி. அது எந்த திரைப்படம்? அழைத்து சொல்லுங்க. 90 ஆண்டுகளில் வந்த திரைப்படம், சரியா? அழைத்து சொல்லுங்க. உங்கள் அழைப்புகளுக்காக காத்திருக்கின்றது தீரா இசை. 3228275733 அல்லது 4768.

0: லிங்கம்ஸ் மசாலை சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.
1: நம்பிக்கையின் மறுபெயராய் பலமரும் லிங்கம்ஸ் தான்.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? மைனாப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-3-9-7-29-19.

0: திரு இசையில் பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதே வேளையில் உங்களுக்கான கேள்விகளும் உங்களுக்கு வந்துகிட்டே இருந்துச்சுல. முதல் நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம், இயக்குனர் பாரதி ராஜாவின் மைத்துனர் மனோஜ்குமார், இவர் இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் நடிகர். மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்தின் மூலமா தான் இவர் வந்து இயக்குனராக அறிமுகமானார். இவருடைய இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படத்திற்கு முதன்மை கதாபாத்திரத்துக்கு முதல்ல வந்து சத்யராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு இறுதியாக தேர்வானவர் ராம்கி. அது என்ன திரைப்படம், அழைச்சி பதில சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீர்கள் என்ன சொல்றாங்க கேட்கலாம்.
1: வணக்கம், நான் இப்போ கலைச்செல்வி பேசுறேன்.
0: கலைச்செல்வி சொல்லுங்க. வணக்கம், ஞாபகம் இருக்கு. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் நளினி.
0: சொல்லுங்க, பதில் தெரியுமா நம்ம கேள்விக்கு?
1: இதுக்கான பதில் வந்து அவர் இரண்டு பதம் தயாரித்தது, ஒன்னு வந்து மருது பாண்டி, இன்னொன்னு வந்து இளைய தேவன். மருது பாண்டி நினைக்கிறேன்.
0: மருது பாண்டி தேடிட்டீங்க?
1: இல்ல, அந்த மருது பாண்டி படம் ஞாபகம் இருக்கு. ராம்கி படம் முந்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவரு படம் அந்த மருது பாண்டி ஞாபகம் இருந்துச்சு. ஆனா ரெண்டு படம் இருந்துச்சு, ஆனா எதுன்னு தெரியல, அதான் மருது பாண்டி சொல்றேன்.
0: சரிங்க, சரியான பதில் கலைச்செல்வி.
2: வணக்கம் நளினி.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: விக்கி ஜேபில இருந்து. சொன்ன வார்த்தையை மறத்துக்க மாட்டேன், நான் சொன்னத கால் பண்ணுவேன்னு.
0: ஓ, அன்னைக்கு வந்து கார்ட்டூன் மொழி டிக்டாக் நேரில் வந்து சொன்னீங்க.
2: அதே விக்கி தான்.
0: ஓ, அதே விக்கி தான் நீங்க. சரி, சொல்லுங்க விக்கி, பதில் சரியா இருக்கான்னு பாப்போம்.
2: மருது பாண்டி.
0: மருது பாண்டி சொன்ன வார்த்தையை காப்பாத்தி இருக்கீங்க பாருங்க. நீங்க கேள்வி கொடுங்க, சனிக்கிழமை வந்து பதில் சொல்றேன்னு சொன்னீங்க, அதே மாதிரி பதிலா சொல்லிட்டீங்க விக்கி.
2: கண்டிப்பா, ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி விக்கி,
2: சிறப்பா செய்றீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி, தொடர்ந்து கேளுங்க. புதன்கிழமை காற்றின் மொழி நிகழ்ச்சியின் போது நம்ம வந்து டிக்டாக் நேரலை வந்திருந்தோம். அப்ப வந்து விக்கி சொல்லியிருந்தாங்க, சனிக்கிழமை தீரா இசையினுடைய கேள்விக்காக நான் காத்திருக்கேன், வந்து பதில சொல்லுவேன்னு சொன்னாங்க, வந்து சரியான பதில சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க மருது பாண்டி என்பது மிக சரியான பதில். இதில் ராம்கி, சீதா, நிரோஷா இணைந்து நடிச்சிருப்பாங்க. மருது பாண்டி திரையில் இருந்த அடுத்த பாடல் உங்களுக்காக.

பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படினா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309079 19.

வணக்கம். சலாம் மலேசியா வடாணி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டின் நீர் நிலைகளை பாதுகாப்பதில் மலேசிய ஆயுதப்படைகளின் உறுதிப்பாடு, துணிவு, தயார்நிலை ஆகியவை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் பாராட்டை பெற்றுள்ளன. நாட்டின் முதன்மை அரணாக எல்லைப் பகுதிகளில் பணியாற்றிய போதிலும் அந்த பாதுகாப்பு படையினரின் அர்ப்பணிப்பு பொதுமக்களின் கவனத்தை அரிதாகவே பெறுகின்றன என்று பிரதமர் முகநூல் பதிவில் விவரித்துள்ளார். இன்றிரவு 8 மணி வரை சில மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்புள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை எச்சரித்துள்ளது. இது பெர்லிஸ், கடா, பினாங்கு, பேரா, கிளந்தான், பஹாங் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியுள்ளதாக மேட் மலேசியா கூறியது. இது தவிர ஸ்லாங்கூரில் சில பகுதிகள், நெகிர்செம்பிலான், ஜோஹோரிலும் இதே நிலை ஏற்படும். கிரேத்தாப்பி தனமலை பர்காட் KTMB வரும் 11 நாள் முதல் செகாம்போட் உத்தாரா நிலையத்திலிருந்து அதன் கொமிட்டர் சேவையை தொடங்க உள்ளது. இதன் மூலம் அருகில் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு ரயில் போக்குவரத்திற்கான அணுகல் அதிகரிக்கும். அத்துடன் சுற்று வட்டாரத்தில் உள்ள 250,000 மேற்பட்ட மக்கள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக KTMB கூறியது. ஜப்பான் அரசின் கடன் மார்ச் இறுதி வரை 8.58 trillion டாலராக பதிவாகியுள்ளது. தொடர்ந்து 10th ஆண்டாக கடன் அதிகரித்துள்ளதை இது குறிப்பதாக நிதி அமைச்சின் தரவுகள் காட்டுகின்றன. கடந்த நிதியாண்டில் அந்த சூரிய உதய நாட்டின் கடன் 20.13 trillion எண்ணுக்கு உயர்ந்துள்ளது. ஈரான் புரட்சி காவல்படை IRGC தொடர்புடைய 41 பேரை கைது செய்துள்ளதாக பஹ்ரைன் உள்துறை அமைச்சு கூறியது. IRGC-யுடன் தொடர்புடைய ஒரு குழுவை பாதுகாப்பு அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளதாக கூறிய அந்த அமைச்சு, அரசு வழக்கறிஞரின் விசாரணைகளில் ஈரானிய தாக்குதல்கள் தொடர்பான வழக்குகளும் அடங்கும் என்றும் தெரிவித்தது. விளையாட்டு. ஈரார் 26 உலக கிண்ண கார்பந்து. மெக்சிகோ இதனை ஏற்று நடத்துவதற்கு தயாராகி வரும் நிலையில் கல்வியாண்டு 1 மாதத்திற்கு முன்கூட்டியே முடிவடையும் என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஆனால் சில மாநிலங்களை பாதித்த வெப்ப அலையின் காரணமாகவே 40 நாட்களுக்கு முன்னதாகவே பள்ளிகளை மூடும் முடிவு எடுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சர் மாரியோ டெல்காடோ தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

திரா இசை, இது உங்கள் இதயங்களின் திராத இசை. எங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு நன்றி. திரா இசையில் 8 மணி வரைக்கும் நம்ம பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். இடையே 7:15 கனா அப்படிங்கிற தலைப்பில் சிறுகதை உங்களுக்காக இடம்பெற போகுது. தவறாமல் கேளுங்க. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் தாராளமாக எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகளையும் எழுத சொல்லுங்க. அவங்களுக்கு ஆர்வம் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க, முயற்சி செய்ய சொல்லுங்க. முயற்சி செய்யும் போது தான் நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரியும். எழுதி அனுப்புங்க. உங்கள் படைப்புகளை காண காத்திருக்கின்றோம். தொடர்ந்து பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கலாம்.

0: நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:20. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:20.
2: Oh my god.

நல்ல ஃபேமியின் அன்னையர் தின வாழ்த்து. உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301-9-7-29-19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: நேரம் 7:15.
1: வணக்கம். இன்றைய சிறுகதை கனா. கிரிதாரணி இன்றைய கதை எழுதியிருக்காங்க. கதைக்குள்ள நுழையறதுக்கு முன்பு ஒன்னு கேக்கட்டுமா? எப்பவாவது அம்மா முகம் பார்த்து, அம்மா உங்களுக்குள்ள என்ன ஆசை இருந்துச்சு, என்ன கனவு இருந்துச்சு, எதுவெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்க, என்னதான் நினைச்சீங்க உங்க மனசுக்குள்ள, இப்படி ஏதாவது கேட்டிருக்குமா? சரி, இல்ல அந்த பதில் அப்புறம் பாக்கலாம். முதல்ல கதைக்குள்ள நுழையலாமா? முன்பெல்லாம் நல்லா படிச்சிட்டு இருந்த பொண்ணு, நீ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா படிப்புல கோட்டை விடுற என்று கல்லூரியில் கணக்கியல் துறையில் பட்டப்படிப்பை மேற்கொண்டிருக்கும் தன் மகள் இனியாளின் செமஸ்டர் தேர்ச்சியை பார்த்து படபடத்த இதயத்தோடும் சற்று ஏமாற்றத்தோடும் வினா எழுப்பினார் திலகா. என்னமா ஃபெயில் பண்ண மாதிரி கத்துறீங்க? 2.86 தான் எடுத்திருக்கேன். அடுத்த செமஸ்டர்ல 3 பாயிண்ட்க்கு மேல எடுக்க பாக்குறேன் என்று கை தொலைபேசியில் ஏதோ ஒரு வேளையில் மும்முரமாய் கிடந்த இனியாள் தன் தாயின் முகத்தை கூட எரிட்டு பார்க்காமல் பதில் குரல் கொடுத்தாள். போதுமா இனியா, ஒரு ஆண் துணை இல்லாம உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு இதுதான் நீ எனக்கு கொடுக்கற பரிசா? நான் இப்போலாம் பாக்குறேன், யூனிவர்சிட்டிக்கு போனதுல இருந்தே உன் நடவடிக்கை ரொம்ப மாறி கிடக்குது. படிப்புல அக்கறை செலுத்துறதே இல்ல. இன்னும் நீ என்ன செய்ய போறியோ தெரியல இனியாள். எனக்கு இப்பவே பயமா இருக்கு. உங்க அப்பா இல்லாம மேசையில் வைக்கப்பட்டிருந்த சில்வர் குவளையை வேகமாக ஆத்திரத்தோடு தரையில் தள்ளிவிட்டாள் இனியாள். போதும்மா, சின்ன வயசுல இருந்தே படிப்பு படிப்புன்னு தானே தலையில திணிச்சிங்க. எனக்காக கொஞ்ச நேரமாவது விளையாடவோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் சந்தோஷமா இருக்கவோ விட்டுருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்பு, ரிசால்ட் ரிசால்ட் ரிசால்ட். பரீட்சையில சரியா மார்க் எடுக்கலன்னு அடிச்சு ஏச தெரிஞ்ச உங்களுக்கு என்னைக்காவது என்கிட்ட பாசமா இருக்க தெரிஞ்சிருக்கா? அப்பா கூடவே நானும் அப்படியே சேர்ந்து செத்து போயிருக்கலாம் என்றவளுக்கு பளார் என கன்னத்தில் விழுந்தது. கண்களில் கட்டிய குளம் கன்னங்களில் நீரோடையாய் ஓட தன் மகளை கட்டி அணைத்துக் கொண்டு அழுதார் திலகா. அப்பொழுது அவர் வேறு எதுவும் பேசவில்லை. வார்த்தைகள் அனைத்தும் தொண்டைக்குள்ளேயே சிக்கிக் கொண்டன. தன் மகள் இனியாளின் கேள்விகள் அனைத்திற்கும் திலகாவின் அழுகை மட்டுமே பதிலாய் போனது. அவரின் இப்படி ஒரு அழுகையை வாழ்நாளில் முதன் முதலாய் பார்த்த இனியாள் சிலையாய் நின்றாள். இனியாளை கட்டி அணைத்துக் கொண்டு அழுத திலகா அழுது வீங்கி போன தனது கண்ணங்களோடு இனியாவின் முகத்தை எரிட்டு பார்த்தார். தனது அறைக்கு அமைதியாய் நடந்து சென்றார். கண்ணீரால் நனைந்து போன தனது கண்ணங்களை கைகளால் துடைத்துக் கொண்டவர் சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்தார். திலகாவின் எண்ணங்கள் யாவும் அலைகளாய் அடித்துக் கொண்டு வாழ்க்கையின் முன்பக்க டைரியை திரும்பி பார்த்தன.
2: அம்மா, எனக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் டைம் கொடுங்கம்மா, நான் யூனிவர்சிட்டிக்கு போய் படிச்சுட்டு வந்துடுறேன். எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்குமா? நான் படிச்ச உடனேயே நீங்க எந்த பையனை கை காட்டுறீங்களோ நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. பிளீஸ்மா, அப்பா கிட்ட எடுத்து சொல்லுங்கம்மா. இப்போ எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா? நான் இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கிறேம்மா. பாருங்க, யூஎம்ல இருந்து ஆஃபர் லெட்டர் வந்திருக்குமா. அம்மா அம்மா, எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காதுமா. இப்போ கல்யாணம் வேண்டாமா என்று கண்களை கசக்கி கொண்டே நின்றாள். 18 வயதே ஆன திலகா. படி திலகா, நான் வேண்டான்னு சொல்லல, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளவு வேணும்னாலும் படி. நம்ம கன்னியக்காவை பாரு, அவங்க படிக்காத படிப்பா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே இவ்வளவும் படிச்சாங்க. என் பொண்ணுக்கு இருக்கிற திறமைக்கு அவ கண்டிப்பா நல்லா படிப்பா. ஆனா இவ்வளவு நல்ல சம்பந்தம் நமக்கு வேற எங்கும் கிடைக்காதுமா. நீ மாப்பிள்ளை கிட்ட பக்குவமா எடுத்து பேசு. நல்லா படிச்சு வரு, வேற கண்டிப்பா புரிஞ்சு பாரு. அதுவும் இல்லாம உங்க அப்பா கிட்ட என்னால எப்படி பேசி புரிய வைக்க முடியும்? மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வராங்க வேற. கண்ணை கசக்கிட்டு நிக்காம போய் அழகா கிளம்பிட்டு வா போ என்று வேலை செய்து கொண்டே திலகாவை சமாதானம் செய்தார் அவளின் அம்மா. திலகாவிற்கு அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. கட்டாயத்தால் மனதில் மேற்கல்வியை தொடர பல ஆசைகள் இருந்தும் அதற்கு வழியேதுமின்றி தலையை மட்டும் ஆட்டினாள். திருமணத்திற்கும் சம்மதம் தெரிவித்தாள். திருமணமானதும் பல சந்தர்ப்பங்களில் தமது படிக்கும் ஆசையை கணவனிடத்தில் கொட்டி தீர்த்தாள். ஆனால் ஒவ்வொரு முறையும், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் திலகா, அதுக்கு பிறகு உனக்கு என்னவெல்லாம் படிக்க பிடிக்குதோ எல்லாம் படி, நான் உனக்கு ஆதரவா இருக்கேன் என்று திலகாவின் தோளை தட்டி கொடுத்து செல்வார் அவளின் கணவர். ஆரம்பத்தில் அந்த சொற்கள் அவளை மேற்கல்வியை தொடர ஆர்வமுடன் காத்திருக்க செய்தாலும் பின்னாளில் இவை அனைத்தும் அவளுக்கு பழகி போனது. திலகா தனது கணவரிடம் படிக்கும் ஆசைகளை சொல்வதை நிறுத்தினாள். சொல்லப்போனால் தனது ஆசைகளையும் லட்சியங்களையும் ஒரு துறவியாய் துறந்தாள். தனது குழந்தைக்கு 2 வயது ஆகும் முன்னே தனது கணவர் காலமாக குடும்ப பாரங்கள் அத்தனையும் திலகாவின் தலையில் விழுந்தது. தனது வீட்டு பக்கத்திலேயே இருக்கும் ஒரு கம்பெனியில் சாதாரண சம்பளத்தில் ஒரு வேலையில் அமர்ந்தாள். வேலை, வீட்டு செலவு, தனது மகள் என திலகாவின் உலகம் சுருங்கி போனது. பிள்ளை இன்னும் சின்னதா தானமா இருக்கு. இப்பவே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கும் ஆண் துணை இருக்கும், பிள்ளைக்கும் அப்பா இல்லாத ஏக்கம் இருக்காதுல்ல என்று தன் அம்மா உட்பட சுற்றி உள்ளவர்கள் கூறுகையில் மௌனமாய் தலை குனிந்து வேண்டாம் என தலையாட்டி செல்வாள். என்ன அப்போவே படிக்க அனுப்பியிருந்தா இப்போ இந்த நிலைமை எனக்கு இருக்காது, அப்படி வந்திருந்தா கூட என்னோட படிப்பு என்னை காப்பாத்திருக்கோ என்று எந்த சஞ்சலமும் இன்றி தன் அம்மாவிடம் கேட்பாள். பல ஆடவர்கள் தவறான நோக்கத்துடன் அவளிடம் நெருங்கியதுண்டு. ஒரு சிலர் நல்ல எண்ணத்தோடும் அவள் மேல் உள்ள பரிவினால் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க சம்மதமும் கேட்டதுண்டு. ஆனால் திலகாவின் தனது சிறிய உலகத்திற்கு ஆண் துணை ஏதும் தேவையில்லை என்பதில் உறுதியாய் நின்றாள். அவளின் ஒரே குறிக்கோள் தன் மகள் இனியாளை நல்ல முறையில் வளர்த்து அவளுக்கு பிடித்ததை படிக்க வைத்து இந்த சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடக்கும் ஒரு பெண்ணாக செதுக்குவதிலேயே இருந்தது. இதற்கு கல்வி மட்டும்தான் ஒரே ஆயுதம் என நம்பினாள் திலகா. இங்கே வறுமையையும் அவமானத்தையும் அநீதியையும் அறியாமையையும் அழிக்கும் ஒரே ஆயுதம் கல்விதான். ஏன் கீழே பார்த்துட்டு சோர்வா நடக்கிற? பெண்கள் குனிஞ்ச தலை நிமிராமல் நடக்கணும்னு சொன்னதெல்லாம் அந்த காலம். தலை நிமிந்து நேர நட, தைரியமாறு. உட்காரும் போது கால் மேல கால் போட்டு கெத்தா உட்காரு. ஆனா பெரியவங்க இருக்கும் போது மரியாதையா உட்காரு, பாத்துக்கோ என்று தன் மகளுக்கு தைரியத்தையும் மூட்டினாள் திலகா. நிகழ்காலத்திற்குள் மீண்டவர் கன்னங்களில் வழிந்த நீரோடை நின்றதும் அப்படியே அயர்ந்தும் தூங்கிவிட்டார். சிறிது நேரத்திலேயே தூக்கத்திலிருந்து திடுகட்டு எழுந்தார் திலகா. ஐயோ, பிள்ளையினும் சாப்பிடலையே என கலைந்திருந்த தனது முடியை வாரி பின்னிக்கொண்டு சமையல் அறைக்குள் விரைந்தார். இனியாள் அங்கு தோசை சுட்டுக் கொண்டிருக்க அடுப்பில் நேற்று சமைத்தவை கொதித்துக் கொண்டிருந்தன. சாரிமா என பின்னாளிலிருந்து தன் அம்மாவை கட்டி அணைத்துக் கொண்டாள் இனியா. தன் அம்மாவின் கன்னத்தில் முத்தம் ஒன்று இட்டு தலையை அவரின் தோளின் மேல் சாய்த்து கொண்டாள். அப்பொழுதுதான் திலகாவிற்கு சற்று முன்பு நடந்தது ஞாபகத்திற்கு வந்தது. தன் மகளின் கண்ணீர் தனது தோள்பட்டையை நனைத்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தார் திலகா. சிறிய புன்முறுவல் இட்டார். என்னோட உலகமே நீதாம்மா, நீ நல்லா படிக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும் தானே இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்துட்டேன். ஆனா உன் வயசுல இருந்தும் நான் யோசிச்சு பாக்கணும், உனக்கும் வெளியே போகணும், நாலு இடத்த பாக்கணும்னு ஆசை இருக்காதா? எனக்கு உன் வயசுல நிறைய படிக்கணும்னு ஆசை. ஆனா சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் குழந்தை புருஷன்னு வாழ்க்கை போயிருச்சு. உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் வீட்டு பாரம் எல்லாம் என் தலையில விழுந்துருச்சு. இதுல எங்க இருந்து படிக்கிறது? வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சிருக்கலாம், அப்போ உன்ன யாரு பாத்துப்பாங்க? என்னோட வாழ்க்கையே நீ தானே, உன்னை விட அந்த படிப்பு முக்கியமானு நினைச்சு பார்த்தேன், படிப்பை தூக்கி போட்டுட்டேன். சொல்ல போனா அந்த நேரத்துல எனக்கு ஓட்டி தான் முக்கியமாவே பட்டுச்சு. ஓட்டி செஞ்சா காசு கிடைக்கும், அதை வச்சு உனக்கு நல்ல சாப்பாடு நல்ல துணிமணி எல்லாம் போட்டு அழகு பார்ப்பேன். சில நேரத்துல படிக்க முடியலன்னு வருத்தப்பட்டிருக்கேன். நான் படிக்க முடியாத இந்த படிப்பை நீ படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இங்க எல்லா அப்பா அம்மாவும் அப்படித்தானே, தன்னால முடியாததை தன்னுடைய பிள்ளைகள் சாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் மட்டும் என்ன விதி விளக்கா, உன்னை டாக்டர் ஆக்கணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த டாக்டர் கோட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டெத்தோஸ்கோப் ஒண்ணு மாட்டிக்கிட்டு நீ நடந்து வர்ற அழக நான் ரசிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ அக்கவுண்டிங் தான் படிப்பேன்னு ஒத்தக்கால நின்ன. உன் ஆசை அதானே, நீ ஆசைப்பட்டதை அடம் பிடிச்சு கேட்டல்ல, அப்போ நல்லா படிக்கணும் தானே? சரி சரி, என் பிள்ளை இதுக்கப்புறம் நல்லா படிப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று தனது மகளின் நெற்றியில் முத்தம் ஒன்றினை பதித்தார் திலகா. சாரிமா, என்ன மன்னிச்சிடுங்க என்று இன்னும் தன் அம்மாவை இறுக பற்றி கொண்டு அழுதாள் இனியாள். அதெல்லாம் ஒண்ணுலடா என் சொல்லுக்குட்டி. தன் மகளின் கன்னங்களை துடைத்தவர் தட்டில் வைத்த தோசையை அவளுக்கு ஊட்டிவிட்டு கட்டி அணைத்துக் கொண்டார். அந்த ஞாபகங்கள் அனைத்தும் இனியாளின் மனதில் பசு மரத்தாணியாய் இன்னமும் பதிந்திருந்தன. தன் அம்மா தன் முன் கலங்கிய முதல் கண்ணீர் எப்படி மறக்க முடியும்? அந்த நாளுக்கு பிறகு என்னவோ இனியாளின் மனம் வலித்துக் கொண்டே இருந்தது. ஏதோ ஒரு உடைந்து போன சிறு கண்ணாடி துண்டு நெஞ்சை கீறுவதை போன்று. இன்று இந்த நாளுக்காகத்தான் 3 வருடங்களாக காத்து கிடந்தாள். வருடங்கள் ஓடினாலும் அவளின் புத்தகத்தில் இருக்கும் பக்கங்கள் மாத்திரம் திரும்பாததை போல் ஓர் உணர்வு. அந்த நாள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் மனதில் உள்ள பாரம், அந்த சிறு குற்ற உணர்வு காணாமல் போகும் என மழையாய் நம்பினாள். இனியாள் அங்க பாரு, அத்த வராங்க என்று தன் சிநேகிதனின் குரல் காதுகளுக்கு எட்டிய உடனே இனியாளின் மனம் படபடத்தது. திரும்பி பார்க்கையில் கையில் தொலைபேசியை பிடித்துக் கொண்டு படங்கள் எடுத்துக் கொண்டிருந்தார் அவர். Ladies and gentlemen, please rise and join us in welcoming the stars of the night, our graduates என்று மேடையில் அறிவிப்பு செய்து கொண்டிருந்த தொகுப்பாளரின் குரல் இனியாவின் காதுகளில் மட்டும் ஏனோ கேளாமல் போனது. தூரத்தில் கருஞ்சிவப்பு அங்கியில் தன் அம்மாவை மட்டும் கண்கள் மூடாது பார்த்து கொண்டிருந்தாள் இனியாள். வரிசையில் 5வதாய் நடந்து வந்து கொண்டிருந்த திலகா தன் மகளை பார்த்து சிரித்தார். அந்த சிரிப்பு திலகாவின் கன்னக்குழியை இன்னும் அழகாய் காட்டியது. பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்க இனியாளின் மனம் ஒரு படபடப்புடனே கிடந்தது. சிறிது நேரம் கழித்து பட்டமளிப்பு விழாவின் தொகுப்பாளரின் அறிவிப்பு அங்கு வந்திருந்த எல்லோரையும் ஆவலாய் பார்க்க வைத்தது. இன்றைய விழாவின் மிக முக்கியமான தருணத்தை நாம் இப்போது அடைந்திருக்கிறோம். இவர் கல்வியில் மட்டுமல்ல எங்கள் நிறுவனத்தின் மதிப்புகளையும் உயர்த்தி பிடித்துள்ள மாணவராவார். இப்பொழுது எங்கள் வெலடிக்டோரியனை மேடைக்கு அழைத்து தங்களது உரையை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் என்ற அறிவிப்பு முடித்தவுடன் அந்த பட்டமளிப்பு விழாவின் அறையை சற்று சலசலித்தது. தனது அம்மா மேடையில் தைரியமாய் சிறு துருத்துருப்புடன் அவருக்கே உரித்தான அவரின் அழகு சிரிப்போடு மேடையில் ஏறுவதை எல்லா கண்களும் முற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்தன. இனியாளின் கண்கள் மட்டும் அந்த பந்தயத்தில் முன்னிலையை பிடித்திருந்தன. எல்லோருக்கும் வணக்கம். இந்த அவார்ட் வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு. நீங்க எல்லோருமே கண்டிப்பா ஒரு வயசு மாணவரை தான் எதிர்பார்த்திருப்பீங்க. எனக்கும் சின்ன வயசுதான், மனசு அளவுல அப்படி நம்பினேன். அதான் இங்க வந்து நிக்கிறேன். இதுக்கு எல்லாமே என் மகதான் காரணம். அவ மட்டும்தான். பெண்கள் எப்பவோ அடிப்படையிலிருந்து வெளியே வந்தாச்சு. இங்க நிறைய இடங்கள்ல தலைவர்களா முன்னோடிகளா இருக்காங்க. அப்படி சாதிச்சவங்க நிறைய சூழலை தடைகளை கடந்து வர வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்க பெண்ணை பிறந்துட்டாங்க. ஆனா இப்போ இந்த காலத்துல இவ்வளவு தடைகளையும் பெண்கள் தகர்த்தெறிஞ்சு வர்றதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட அம்மா காலத்துல பெண்களுக்கு சுதந்திரம் அவ்வளவா கொடுக்கப்படல. என் காலத்துல சுதந்திரம் பல போராட்டங்களை தாண்டி ஒரு சில இடங்கள்ல மட்டுமே கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது யாரும் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. அது தானா மனிதர்களுக்குள்ளேயே இருக்க வேண்டியது. ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரிதான், அந்த தெளிவு இருக்கிற வரைக்கும் பெண்கள் தங்கள் லட்சியங்களையும் ஆசைகளையும் தியாகம் செய்யற கட்டாயம் இருக்காது. இங்க நீங்க யாருக்குமே தெரியாத ஒரு பொண்ணா இருக்க போறீங்களா, இல்ல உங்களுக்கான சரித்திரத்தை நீங்களே உருவாக்க போறீங்களா? The choice is yours. Thank you. என்று தன் உரையை முடித்துக் கொண்டு அந்த மேடை படியில் இறங்கையில் தன் மகள் இனியாளின் முகத்தை பார்த்தார் திலகா. மகளின் கண்களில் பெருமையும் ஆனந்தமும் நிறைந்து கிடந்தது. திலகா பார்த்ததும் சிரித்தாள் இனியாள். தன் வாழ்க்கையின் அடுத்த பக்கங்களை முழு மனதுடன் புரட்டப் போவதை எண்ணி பெருமூச்சு விட்டவள் தன் சிநேகிதனின் கைகளை பற்றி கொண்டாள். கிரிதாரணி கதை எப்படி இருந்துச்சு? இப்போ அப்போ கேட்ட கேள்விக்கு வரலாம். அம்மா கிட்ட இப்போது கேட்டிருக்குமா, ஒரு தொலைக்காட்சி முன்னுக்கு உட்கார்ந்துருக்காங்க, சமைக்கிறாங்க, நாம கூப்பிட்டா வெளியே வராங்க, ஏதோன்னா கேக்குறாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள இவ்வளவு ஆசை இருந்திருக்கும், நமக்கு இருக்குல்ல? அப்படித்தானே, வெளியே போகணும், நண்பர்கள் பாக்கணும், உலகத்தை பாக்கணும், எவ்வளவு ஆசை. ஆனா அம்மா மனசுல இருக்கிற அந்த ஒன்னும் செய்ய முடியாத ஆசை போட்டு மறைச்சு, ஆனா வெளியே எதுவும் தெரியாம அந்த மனசை பத்தி நம்ம யோசிக்கல. இன்னைக்கு கேளுங்க, அம்மா மனசுக்குள்ள இருக்கிற அந்த கனா என்னவா இருந்திருக்கும்?
0: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: வாழ்க்கை நம்மளை எங்கெங்கோ அழைச்சிட்டு போயிடுது. ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்க கிட்ட சொல்றீங்களா? மினல் FM இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட காணொலியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் FM டேக் பண்ணுங்க.
1: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க. ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
2: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
1: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
2: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்,
3: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? My Naps E-Tution Affiliate Programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3109079719.

சீரா இசையின் பாடல்கள் அத்தனையும் உங்கள் காதுகளுக்கு அப்படி இனிமையா வந்து சேரட்டும். எங்க பயணத்துல இருக்கீங்களா? சனிக்கிழமை ஏதோ வெளியில போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. உங்கள் பயணத்திற்கு இதமான சுகமான பாடல்களை நாங்க இங்கிருந்து உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம். இந்த மே மாதம் பொழுதுபோக்குக்கு புது அறிமுகம் ஓகே டிவியில் சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 20:30 ஹபிபி அண்ட் ஐனோன் 3 நிகழ்ச்சியை உங்களுக்காக ஒளியேற்றம் காண்கின்றது. அதோடு தாதியர் தின சிறப்பு நிகழ்ச்சி கிளினிக் மிஸ்திக் May 12 செவ்வாய்க்கிழமை 20:30. அதுக்கப்புறம் ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியும் இருக்குங்க, மைன் மைன் ஹந்து. இது வந்து May 16 20:30. இதோட மட்டும் இல்லைங்க, பள்ளி விடுமுறை முழுக்க பல சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. குடும்பத்தோடு சேர்ந்து பாருங்க ஓகே டிவி, உங்களின் சரியான தேர்வு. தொடர்ந்து ஷோபா எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்ல பாடல் வருது.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 9191 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com பாபாஸ் அண்ட் யூ இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். MyNabs eTuitionல் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு MyNabs eTuition. தொடர்புக்கு 0100 9072 9191.
4: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

சரிங்க. அப்படி இப்படின்னு 4 மணி தொடங்கி 8 மணியே நம்ம வந்து சேரப்போறோம். 4 மணி நேரம் எப்படி அப்படி பறந்தது அப்படின்ற பஞ்சு மாதிரி பறந்து போனது அப்படின்னு தெரியல. இன்றைய தீரா இசையின் நிறைவு பாடலையும் இப்போ நம்ம கேட்க போகிறோம். MG ஸ்ரீகுமார் சித்ரா குரலில் இன்றைய தீரா இசையில் நாங்கள் உங்களுக்காக கொடுத்திருந்த பாடல்கள் அத்தனையும் உங்கள் மனசுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் நேச மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 8 மணிக்கு மேல் காற்றின் மொழியில் உங்களோட பேச கிஷன் காத்திருக்காங்க. எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோடு இருக்கட்டும். மனசையும் உடம்பையும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கங்க. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் FM.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டின் இலக்கவியல் உருமாற்றமும் செயற்கை நுண்ணறிவு கொள்கைகளும் அடிப்படை மக்களுக்கு பயனளிக்க வேண்டுமே அன்றி கோலாலம்பூர் முதன்மை பல்கலைக்கழகங்கள் அல்லது ஆராய்ச்சி நிறுவனங்களில் மட்டுமே கவனம் செலுத்தக்கூடாது. எல்லா மக்களுக்கும் நியாயமாக இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த புதிய தொழில்நுட்ப கொள்கை ஒவ்வொரு பகுதிக்கும் மாவட்டத்திற்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC ஏப்ரல் வரை 3R எனப்படும் மதம், அரசர், இனம் தொடர்பான 398 உள்ளடக்கங்களை நீக்கியுள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் கடந்த மாதம் வரை பெறப்பட்ட 750 புகார்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனிங் சிங் தெரிவித்தார். கில்லான் காப்பாரில் ஒரு பள்ளியில் சபை கூடலின் போது மயங்கி விழுந்த 6ஆம் ஆண்டு மாணவன் நேற்று தெங்கு அம்புவா ரஹிமா மருத்துவமனையில் உயிரிழந்தார். முழுமையான ஆய்வக அறிக்கைக்காக காத்திருப்பதால் மரணத்திற்கான காரணம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்று வடக்கில்லான் காவல்துறை தலைவர் ACP S. விஜயராவ் தெரிவித்தார். இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தோனேசியா கடலடி கம்பி வட அமைப்பு புக் புக் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இஃது அந்த குடியரசை பாப்புவா நீகினியுடன் இணைக்கும் முதல் நேரடி எல்லை கடந்த கடலடி கம்பி வட திட்டமாகும். இந்த முனைப்பு ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் இலக்கவியல் இணைப்பையும் உள்கட்டமைப்பு தாங்கு திறனையும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஹந்தா தொற்று பரவலால் பாதிக்கப்பட்ட ஸ்பெயின் நோக்கிச் செல்லும் சொகுசு கப்பலில் உள்ள தனது குடிமக்களை வெளியேற்றுவதற்கான விமானங்களை அனுப்ப உள்ளதை ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், அயர்லாந்து, நெதர்லாந்து ஆகியவை உறுதிப்படுத்தியுள்ளதாக ஸ்பெயின் உள்துறை

அமைச்சர் பெர்னாண்டோ கிராண்டே மர்லஸ்கா கூறினார். விளையாட்டு. ஈரான் ஈரார் 26 உலக கிண்ணத்தில் பங்கேற்கும். ஆனால் அதனை ஏற்று நடத்தும் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகியவை சில நிபந்தனைகளுக்கு இணங்க வேண்டும் என்று ஈரான் கார்பந்து கூட்டமைப்பு கூறுகிறது. தெஹ்ரான் 10 நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாக அந்த கூட்டமைப்பின் தலைவர் மேடி தாஜ் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. கிஷன் கூட பேசிட்டு இருக்கேன், எப்படி இருக்கீங்க? இன்றைய பொழுது ரொம்ப நிறைவா மகிழ்ச்சியா உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ இந்த நேரம் கொஞ்சம் ஒரு 2 வாரமா நம்ம பார்த்தோம்னா மழையாதான் இருக்கு இல்லையா? இப்ப கூட வெளியில மழை, பார்த்து கவனமா போங்க. பயணத்துல இருக்கும் போது நாங்க வழக்கமா சொல்றதாங்க, ஸ்டேரிங்ல மட்டும்தான் உங்களுக்கு கைகள் இருக்கணும், டிக்டாக் எல்லாம் பார்த்துட்டு வாகனத்துல பயணம் செய்யக்கூடாது. இப்போ அடுத்த 1 மணி நேரத்திற்கு நம்ம தெலுங்கு பாடல்களை கேட்க போறோம். தொடக்க பாடல் யுவா படத்துல இந்த பாடல் நிச்சயமா இப்ப உங்க பயணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏய் நல்லா இருக்கேப்பா, அந்த பாடல் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அந்த வானத்தை பார்த்துட்டே அந்த பாடலை கேட்கும் போது நிஜமாவே நல்லா இருக்கும்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:32. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:32.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

செய்தி குரல்ல அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ இந்த பக்கமா தெலுங்கு பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அடுத்த கட்டமா வந்து புருஷனா அப்படின்ற படம் வந்து வெளிவர போகுதுங்க. இந்த திரைப்படம் பத்தி பாத்தீங்கன்னா May 22 வெளிவரும் அப்படின்ற தகவலை இப்போதைக்கு வெளியிட்டு இருக்காங்க. ஆக டாலிவுட் அப்படின்னு சொல்லும் போது வர வர நிறைய தரமான திரைப்படங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அதுல இந்த திரைப்படத்தினுடைய போஸ்டர் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே முடிவு பண்ணிருவீங்க, ஓ ஏதோ ஒரு தரமான திரைப்படம் போல அப்படின்ற மாதிரி. மே மாதம் 22 வெளிவர போகுது. கூடிய விரைவில் நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக ராகுல் கொண்டு வராரு, கேட்கலாம் வாங்க.

0: நாடு நகரம் எங்கிலும்
1: சமையல் செய்திடும் வேளையில் நான் மனம் மகிழ்ந்திடுவேன். படிச்சுமையிலும் மகிழ்வா என்றால்
2: லிங்கம்ஸ் மசாலை 80 வருஷம் கம்பெனிமா. மலேசியாவிலேயே தரமான சுவையான மசாலை லிங்கம்ஸ் மசாலை தான். டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.
1: சமையல் பணியை நிறைவாக்கி சுவையாக்கிடும் லிங்கம்ஸ்.
0: அனைத்துக்கும்
3: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
4: சும்மா அதிரதில்ல
5: நகரி செம்பிலான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு May 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பரி முதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
4: வாழ்க்கை நம்மள எங்கெங்கோ அழைச்சிட்டு போயிடுது, ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்க கிட்ட சொல்றீங்களா? மினல் FM இன்ஸ்டாகிராம்ல 1 நிமிட காணொலியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் FM டேக் பண்ணுங்க.

0: போக்குவரத்து தகவல்.
1: பண்டாபாரு நீலாயிலிருந்து புத்ரா மக்கோத்தா பக்கமாக நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா அங்கே இப்போது நெரிசலாக இருக்குங்க. பண்டார கமுடா கோஃப்லேருந்து கேலாய பக்கமாகவும் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அங்கேயுமே இப்போது நெரிசல் அப்படின்ற தகவலை பதிவிட்டுருக்காங்க. அதற்கு பிறகு லம்பா பிரிங்கிலிருந்து தஞ்சோங் மாலியம் பக்கமாக இப்போது நீங்கள் பயணத்தில் இருக்கீங்க, இல்லை அந்த பக்கமாக போகலாமே நினச்சிருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கு கிலோமீட்டர் 405.7. அதன் காரணமாக அங்கே இப்போது வாகனங்கள் மெதுவாக நகர்ந்துக்கிட்டு இருக்கு. NKVE நெடுஞ்சாலையில் புக்கிட் லஞ்சாலிருந்து ஜலாண்டூத்தா பக்கமாகவும் நெரிசலாக இருக்கு அப்படின்ற தகவலை பதிவிட்டு நெரிசலா இருக்கு. பாதுகாப்பா போங்க.
2: போக்குவரத்து தகவல்.

0: இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:15 மணி அளவுல ஒரு நேரின் குரல் அங்கத்துல சரமான்ல இருந்து நான் சிவசத்தியன் விஜய் உங்களிடம் பேச காத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நேரின் குரல் நிகழ்ச்சியில சந்திப்போமா?
1: லிங்கம் 90 ஆண்டிலே சமையலறை சின்னம் சுவையிலே உச்சம்
2: சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.
3: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்கு.
4: அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலில் சுவை சேர்க்கட்டும்.
5: கவரும் மனம் கிடைக்கும் சுவை என்றும் நிலைக்கும் நெஞ்சினிலே.
6: சிம்பிள் சமையலும் சூப்பர் சமையல் ஆயிடுமே.
1: லிங்கம்
7: தாளம், இது நம்ம ஊர் கலைஞர்களின் தளம்.
8: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
9: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

ஹரிஹரன் சுஜாதா குரல்ல அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். ஸ்னேகமன்ட்டே இதரா அப்படின்ற படத்துக்காக அந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. இதை தமிழ்லையும் கேட்கும் போது எவ்வளோ இனிமையா இருந்ததோ அதே மாதிரி தெலுங்குலையும் நல்லா இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புறோம். இப்போ இந்த மே மாதம் பொழுதுபோக்குக்கு புது அறிமுகங்க ஓகே டிவியில் சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே இருக்க போகுது. குறிப்பாக அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சி ஹபிபி அண்ட் ஐ நூன் பாகம் 3 May 10 ஞாயிறு 10:30 மணிக்கு இதை வந்து நீங்க டிவி ஓகேல வந்து பார்க்கலாங்க. மே மாதம் முழுக்க குடும்பத்தோட சேர்ந்து பாருங்க ஓகே டிவி, உங்களின் சரியான தேர்வு. அது மட்டும் இல்லாம நாளைக்கு மினல் எஃப்எம்ல நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள் இந்த அன்னையர் தினத்துக்கு இருக்க போகுது. நீங்க அழைத்து பேசும் வாய்ப்பும் நிறையவே இருக்க போகுது. அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு ரசனைக்கு நன்றி.

0: வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சோதிராஜன் பரஞ்சோதி.
1: இல்ல கண்ணு, இந்த
2: 23
3: பிரிஞ்சு போயிருந்தாங்க, கிடைப்பாங்களா பாப்பாங்களா அப்படின்ற ஏக்கத்துக்கு இந்த அன்னையர் தினம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கு.
4: உயிரும் நீ, உடலும் நீ,
0: தாயுள்ள
4: உறவு.

0: சகர் சுமங்கலி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இன்றைய மலரும் நினைவுகளில் நீங்களும் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 11 மணிக்கு பிறகு நீங்க தாராளமாக அழைக்கலாங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் விரும்பி கேட்கணுமா, டிக்டாக் நேரலை பக்கமா 10 மணிக்கு பிறகு நீங்க வரலாம். புதிய பாடல்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. 10 மணிக்கு பிறகு யாரெல்லாம் டிக்டாக் நேரலை பக்கமா வரீங்களோ, உங்களுக்கு பிடிச்சவங்க அவங்களுக்காக ஒரு பாடல் கேட்கணும், அவங்க மனசை சந்தோஷமா பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா 10 மணிக்கு பிறகு டிக்டாக் நேரலையில் உங்களை சந்திக்க அந்த பக்கமா கிஷன் காத்துட்டு இருக்க. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.
1: Hey lovely balloon, na sweet cyclone, full summer lona watermelon, na cute iPhone,

0: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாதும் ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.
1: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே விட்டுருங்க. இது உங்கள் மீனல் எஃப்எம்.

இலக்கவையில் உருமாற்றம், செயற்கை நுண்ணறிவு அடித்தட்டு மக்களையும் அடைய வேண்டும், பிரதமர் நம்பிக்கை. எண்ணெய் விநியோக தொடர்ச்சி திட்டம் மே மத்தியில் பிரதமர் அறிவிப்பார் என எதிர்பார்ப்பு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டின் நீர்நிலைகளை பாதுகாப்பதில் மலேசிய ஆயுதப்படைகளின் உறுதிப்பாடு, துணிவு, தயார்நிலை ஆகியவை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் பாராட்டை பெற்றுள்ளன. நாட்டின் முதன்மை அரணாக எல்லை பகுதிகளில் பணியாற்றிய போதிலும் அந்த பாதுகாப்பு படையினரின் அர்ப்பணிப்பு பொதுமக்களின் கவனத்தை அரிதாகவே பெறுகின்றன என்று பிரதமர் முகநூல் பதிவில் விவரித்துள்ளார். குறிப்பாக ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல், கடத்தல், எல்லை கடந்த குற்றச் செயல்களை கட்டுப்படுத்துவதில் ஏடிஎம் உறுப்பினர்கள் பெரும் பங்கு வகிக்கின்றனர் என்று அவர் மேலும் கூறினார். நாட்டின் இலக்கவையில் உருமாற்றமும் செயற்கை நுண்ணறிவு கொள்கைகளும் அடிப்படை மக்களுக்கு பயனளிக்க வேண்டுமே அன்றி கோலாலம்பூர் முதன்மை பல்கலைக்கழகங்கள் அல்லது ஆராய்ச்சி நிறுவனங்களில் மட்டுமே கவனம் செலுத்தக்கூடாது. எல்லா மக்களுக்கும் நியாயமாக இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த புதிய தொழில்நுட்ப கொள்கை ஒவ்வொரு பகுதிக்கும் மாவட்டத்திற்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இது குறிப்பாக உட்புற பகுதிகள், தீவுகள், புறநகரங்களில் வறிய நிலையில் உள்ளவர்களையும் சமூகங்களையும் உள்ளடக்கியது. சபா குடாட் பாங்கி தீவில் உள்ளூர் சமூகத்தினருடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் இதனை வலியுறுத்தினார். 12.5 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கீட்டை உள்ளடக்கிய மாரா பிரிஹாத்தின் திட்டம் கல்வி, தொழில் முனைவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளை மேம்படுத்துவதன் மூலம் சமூகத்திற்கு உதவுவதில் அந்த மன்றத்தின் தொடர்ச்சியான கடப்பாட்டை குறிக்கிறது. தேசிய நிலையிலான இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 100,000 பிரிவினர்கள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அமர் சயீத் ஹமிடி தெரிவித்தார். இது கல்வி, நலன், சமூக மேம்பாடு போன்ற பல்வேறு முனைப்புகளை ஒரே தளத்தின் கீழ் ஒருங்கிணைக்கும் நடவடிக்கையை உள்ளடக்கியது. புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான அவர் பேரா பகண்டா தோவில் 2026 தேசிய நிலையிலான மாரா பிரிஹாத்தின் திட்டத்தை தொடக்கி வைத்து பேசினார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இம்மாத மத்தியில் நாட்டின் எண்ணெய் விநியோக தொடர்ச்சி தொடர்பு

0: தொடர்பான திட்டத்தை அறிவிப்பார். அத்திட்டம் பொருளாதார நடவடிக்கைகளின் தொடர்ச்சியை ஆதரிக்கும் வகையில் உள்நாட்டு எண்ணெய் விநியோகம் போதுமான அளவில் இருப்பதை உறுதி செய்வதில் கவனம் செலுத்தும் என பொருளாதார அமைச்சர் அக்மான் நஸ்ருல்லா முகமது நசீர் கூறினார். தற்போதைய எண்ணெய் விநியோகம் ஜூன் மாதம் வரை நீடிக்கும் என்று அரசாங்கம் முன்னதாக உறுதியளித்திருந்தது. இவ்வேளை தற்போது புதிய எண்ணெய் விநியோக மூலத்தை இறுதி செய்யும் இறுதிக்கட்டத்தில் பெட்ரோனாஸ் நிறுவனம் உள்ளதாக அக்மான் நஸ்ருல்லா தெரிவித்தார். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC ஏப்ரல் வரை 3R எனப்படும் மதம், அரசர், இனம் தொடர்பான 398 உள்ளடக்கங்களை நீக்கியுள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கம் கடந்த மாதம் வரை பெறப்பட்ட 750 புகார்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோ நிங் சிங் தெரிவித்தார். மேலும் 2022 முதல் கடந்த மாதம் வரை 3R விவகாரம் தொடர்பில் மொத்தமாக 8540 உள்ளடக்கங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஆசியானில் K9 மோப்ப நாய்களை இனப்பெருக்கம் செய்யும் நாடாக உருவாவதை மலேசியா நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த முயற்சி மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை JBPM-இன் கீழ் உள்ள K9 நடவடிக்கை மையம் மூலம் செயல்படுத்தப்படும் என்று வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் காகோமேங் தெரிவித்தார். JBPM-இல் மோப்ப நாய்களுக்கு பயிற்சி அளிக்க நிபுணத்துவம் பெற்ற சிறந்த அதிகாரிகள் உள்ளனர் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை தற்போது 34 மோப்ப நாய்களை கொண்டுள்ள வேளை உகந்த செயல்பாட்டு திறனை அடைய அத்துறைக்கு மேலும் 56 மோப்ப நாய்கள் தேவைப்படுகின்றன. டாரா, அமோய், கிளாட் என்ற 3 மலேசிய யானைகள் ஜப்பான் ஒசாக்கா தெனோஜி விலங்கியல் பூங்காவில் வைக்கப்பட்டதில் எந்த வணிக நோக்கமும் இல்லை. தைபிங் நகராட்சி மன்றம் MPT தலைவர் முகமது அக்மல் டஹலான் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். சில தரப்பினர் குற்றம் சாட்டுவது போன்று தைபிங் விலங்கியல் பூங்கா நைட் சஃபாரி ZTNS-க்கும் தென்னோஜி விலங்கியல் பூங்காவுக்கும் இடையேயான உடன்படிக்கை வணிக பரிவர்த்தனை அன்று என அவர் விளக்கினார். இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சின் கீழ் உள்ள மலேசிய விலங்கியல் பூங்கா தரநிலை வழிகாட்டுதலுக்கு ஏற்பவே இந்த பன்னாட்டு ஒத்துழைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார். இந்த திட்டம் வணிக கூறுகளை உள்ளடக்கியுள்ளதாகவும் ZTNS MPT-க்கும் குறிப்பிட்ட தொகை வழங்கப்படுவதாகவும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்த விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், போரோன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோ.
0: உலக சுகாதார நிறுவன தலைவர் டெட்ரோஸ் அடனோன் கெப்ரிஜிசஸ் ஹந்தா தொற்றால் பாதிக்கப்பட்ட பயணிகளை வெளியேற்றும் பணிகளை அரசாங்க அதிகாரிகளுடன் பார்வையிட ஸ்பெயின் தெனரிஃபுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். பொதுவாக இலைகளிடையே பரவும் தொற்றால் பாதிக்கப்பட்ட MV ஹோண்டியஸ் பயணிகளில் இதுவரை 3 மரணமடைந்தனர். இன்னும் சிலர் நோய்வாய்ப்பட்டுள்ளனர். மனிதரிடமிருந்து பரவும் ஒரே ஹந்தா வைரஸ் தெரிவான ஹேண்டிஸ் வைரஸ் அப்பயணிகள் மத்தியில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த உல்லாச கப்பலிலிருந்து சுமார் 150 பயணிகள் கெனரி தீவு தெனரிஃபில் இறங்கி பின் தங்களின் சொந்த நாடுகளுக்கு சிறப்பு விமான வாயிலாக திரும்புவர். இந்நிலையில் ஸ்பெயினில் நங்குரமிடப்பட்ட உல்லாச கப்பலிலிருந்து வெளியேறும் தமது நாட்டினரை தாயகம் கொண்டுவர விமானங்களை அனுப்ப உள்ளதை ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், அயர்லாந்து, நெதர்லாந்து ஆகியவை உறுதிப்படுத்தியுள்ளன. ஐரோப்பிய ஆணையம் மீதமுள்ள ஐரோப்பிய நாட்டவர்களுக்காக மேலும் 2 விமானங்களை அனுப்ப உள்ளதாக ஸ்பெயின் உள்துறை அமைச்சர் பெர்னாண்டோ கிராண்டே மர்லாஸ்கா கூறினார். இந்நிலையில் விமானம் அனுப்ப இயலாத நாடுகளுக்கு உதவ அமெரிக்காவும் பிரிட்டனும் வான் போக்குவரத்தையும் அவசர திட்டங்களையும் தயார் செய்துள்ளதாக கூறியுள்ளன. இந்தோனேசியா கடலடி கம்பிவட அமைப்பு புக்புக் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இஃது அந்த குடியரசை பாப்புவா நியூகினியுடன் இணைக்கும் முதல் நேரடி எல்லை கடந்த கடலடி கம்பிவட திட்டமாகும். இந்த முனைப்பு ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் இலக்கவியல் இணைப்பையும் உள்கட்டமைப்பு தாங்கு திறனையும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் தொலைத்தொடர்பு சேவைகள் தொடர்ந்து செயல்படுவதை உறுதி செய்யும் உதவும் என மாற்று பன்முகத்தன்மை வழிகளை வழங்குவதன் மூலம் பாப்புவா நியூகினியின் இலக்கவியல் உள்கட்டமைப்பின் மீள்தன்மையும் வலுப்படுத்தும் என்று இந்தோனேசிய டெல்காம் நிறுவனம் கூறியது. விளையாட்டு 2025 மலேசிய விளையாட்டு எழுத்தாளர் சங்கம் சேம் விருது விழா தலைநகரில் அடுத்த புதன்கிழமை நடைபெறவுள்ள அந்நிகழ்ச்சியில் விளையாட்டு தலைமைத்துவ ஆளுமை விருது ஜோஹர் இடைக்கால ஆட்சியாளர் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிமுக்கு வழங்கப்பட உள்ளது. ஜோஹரின் விளையாட்டு சூழலை மாற்றி அமைத்த துங்கு மக்கோத்தா இஸ்மாயிலின் தலைமைத்துவத்தையும் தூரநோக்கு சிந்தனையும் அங்கீகரிக்கும் வகையில் இவ்விருது வழங்கப்படுவதாக சேம் கூறியது. ஈரான் 2026 உலக கிண்ணத்தில் பங்கேற்கும், ஆனால் அதனை ஏற்று நடத்தும் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகியவை சில நிபந்தனைகளுமே விருது ஜோஹர் இடைக்கால ஆட்சியாளர் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிமுக்கு வழங்கப்பட உள்ளது. ஜோஹரின் விளையாட்டு சூழலை மாற்றி அமைத்த துங்கு மக்கோத்தா இஸ்மாயிலின் தலைமைத்துவத்தையும் தூரநோக்கு சிந்தனையும் அங்கீகரிக்கும் வகையில் இவ்விருது வழங்கப்படுவதாக சேம் கூறியது. ஈரான் 2026 உலக கிண்ணத்தில் பங்கேற்கும், ஆனால் அதனை ஏற்று நடத்தும் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகியவை சில நிபந்தனைகளுக்கு இணங்க வேண்டும் என்று ஈரான் கார்பந்து கூட்டமைப்பு கூறுகிறது. இலக்கவியல் உருமாற்றம் செயற்கை நுண்ணறிவு அடித்தட்டு மக்களையும் அடைய வேண்டும், பிரதமர் நம்பிக்கை. எண்ணெய் விநியோக தொடர்ச்சி திட்டம் மே மத்தியில் பிரதமர் அறிவிப்பார் என எதிர்பார்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று 1966 இன்றைய நாளில் மலேசியா சிங்கப்பூர் பாதுகாப்பு பொருளாதார ஒத்துழைப்பு கூட்டம் கோலாலம்பூரில் நடைபெற்றது. 1965 ஆகஸ்ட் 9 சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து பிரிந்த பிறகு நடைபெற்ற முதல் கூட்டமாக இஃது அமைந்தது. மலேசிய நிகராளியாக வெளியுறவு அமைச்சர் தான்ஸ்ரீ முகமது கசாலி ஷாஃபி தலைமையிலான குழுவினர் கலந்து கொண்டனர். இந்த குழுவில் தற்காப்பு அமைச்சு, வர்த்தக தொழில் அமைச்சு, சட்டத்துறை தலைவர் அலுவலகம் ஆகியவற்றின் உயர் அதிகாரிகள் இடம்பெற்றிருந்தனர். இந்த கூட்டத்தில் சிங்கப்பூர் கடற்பகுதி உள்ளிட்ட மலாக்கா நீரிணையை கண்காணிக்கும் அரச மலேசிய கடற்படையின் பொறுப்பு, மலேசியாவில் பதிவு செய்யப்பட்டு சிங்கப்பூரில் கிளைகள் கொண்ட வர்த்தக நிறுவனங்களின் நிலை ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டம் நிலுவையில் உள்ள பல சிக்கல்களுக்கு தீர்வு காணும் நம்பிக்கையில் நடைபெற்றது.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: தான் உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.
1: தொடர்வது இஸ்லாமிய நாடகம்.
2: இஸ்லாமிய வானொலி நாடகம் செவிலித்தாய், எழுத்து தலைநகர் எஸ்டி ஷேக் டவுட். செவிலித்தாய் இஸ்லாமிய வானொலி நாடகம்.
3: டே அனஸ், ஏன் இப்படி தனியா உட்கார்ந்துருக்க? என்னடாச்சு கண்ணுல கண்ணீரு?
4: ஒண்ணும் இல்லப்பா.
3: ஏண்டா மறைக்கிற? நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா.
4: என் நிலைமையை நினைச்சு தாண்டா நான் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இன்னைக்கு ரூம் வாடகை கொடுக்கணும், கையில 10 விழுதாண்டா இருக்கு.
3: இதுக்கு முன்ன எப்படிடா சமாளிச்ச?
4: எனக்கு அத்தா அம்மா இல்லைன்னு உனக்கு தெரியும் தானே? ரூம்ல தங்கி என் உழப்புல தாண்டா நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன்.
3: அதான் எனக்கு தெரியுமே. இப்ப என்னடாச்சு?
4: ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாயந்தரம் 6 மணில இருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் பார்ட் டைமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்டா.
3: சரி,
4: ஒரு பெரியவர் என்னுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு என் மேல பரிவு காட்டி எனக்கு இந்த வேலையை கொடுத்தாரு. 4 வருஷமா எனக்கு எந்த கவலையும் தெரியலடா.
3: ஏன் இப்ப வேலையை விட்டு நிறுத்திட்டாரா?
4: 15 நாளுக்கு முன்னதான் அவர் வஃபாத் ஆயிட்டார்.
3: இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரொம்ப சங்கடமா இருக்குடா.
4: இப்ப அவரோட மகன் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரா.
3: இப்ப அவன் என்னதான் சொல்றான்?
4: அவர் சொல்றாரு, இந்த பகுதி நேர வேலையெல்லாம் வேண்டாம், ராத்திரியோ பகலோ முழு நேரமா வேலை செஞ்சா செய்யு, இல்லைன்னா நின்னுடுன்னு தீர்மானமா சொல்லிட்டாருடா. ராத்திரி பூராவும் வேலை செஞ்சுட்டு எப்படிடா காலையில காலேஜுக்கு வர முடியும்?
3: நிச்சயமா வர முடியாதுடா.
4: இதான்டா என்னோட பிரச்சனை.
3: ரொம்ப சிக்கலான பிரச்சனை தான்டா.
4: அதான்டா நவாஸ், பேசாம காலேஜை விட்டு நின்னுடலான்னு நினைக்கிறேன்டா.
3: அட அனசு, கல்வியை தேடுற பாதையில ஒருத்தர் நடந்தா அவருக்கு அல்ல அந்த பாதைய சொர்க்கத்துக்கு போற பாதைய ஆக்குறான். மலக்குமாருங்க கல்வியை தேடுறவங்களை திருப்தி விட்டு அவங்களோட ரெக்கைகளை தாழ்த்துறாங்க. ஒருத்தர் கல்வியை எடுத்துக்கிட்டா அவர் மாபெரும் பாக்கியத்தை எடுத்துக்கொண்டதாக நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால அனசு, காலேஜை விட்டு மட்டும் நின்றாதடா.
4: எனக்கு வேற வழி தெரியலடா.
3: இன்ஷா அல்லாஹ் வழி இருக்குண்டா. நீ தொடர்ந்து படிக்கணும். அதுக்கு எங்க அம்மா கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். நீ கவலைப்படாத.
4: அது எப்படிடா முடியும்?
3: இன்ஷா அல்லாஹ் என்னால முடியும் அனசு. நான் எங்க அம்மா கிட்ட பேசுறேன். இந்த அனசு, இதுல 500 வெள்ளி இருக்கு. எங்க அம்மா வேற ஒருத்தருக்கு கொடுக்க சொல்லி கொடுத்த பணம் நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். நீ எடுத்துட்டு போய்,
4: உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுடா.
3: அதை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ கொண்டு போய் ரூம் வாடகை கொடுத்துட்டு மீதியை நீ செலவுக்கு வச்சுக்க.
4: வேண்டாம்டா நவாஸ், நீயும் என்ன போல சின்னவன் தான். இந்த பெரிய உதவியை நான் எப்படா எடுத்துக்க முடியும்?
3: அல்லாஹ் உன் ரிஸ்கையும் சேர்த்து என் கையில கொடுத்துருக்கான்னு நினைச்சுக்கோ. வாங்கிட்டு புறப்படுறா, கவலைப்படாத, அழுவாத. இந்த
5: ஏண்டா சீக்கிரம் எழுந்து வந்துட்ட? நல்லா சாப்பிட்டியா இல்லையா?
3: நல்லா சாப்பிட்டமா.
5: போய் படுத்துறாத, பால் காய்ச்சி வச்சிருக்கேன், குடிச்சிட்டு போய் தூங்கு. சரியா?
3: சரிமா. அம்மா நான் ஒரு செய்தி ஒன்னு சொல்லணும்.
5: அடேங்கப்பா என்னடா யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுற? நான் உன் அம்மாடா, தயக்கம் இல்லாம சொல்லு.
3: அம்மா உங்களுக்கு இன்னொரு மகனோ மகளோ இருந்தா அந்த படிப்பு செலவையும் நீங்க தானம்மா ஏத்துக்கணும்.
5: உண்மைதான்ப்பா, எனக்கு அல்லாஹ் அப்படி எல்லாம் கொடுக்கலையே. ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு உன்னை மட்டும்தானே அல்லாஹ் எனக்கு பிள்ளைய கொடுத்துருக்கான். உங்க அத்தாவையும் அல்லாஹ் சீக்கிரமே எடுத்துக்கிட்டான். நீ தான்ப்பா எனக்கு எல்லாமே. இப்ப சரி, நீ சொல்ல வந்தத சொல்லு முதல்ல.
3: காலேஜ்ல எனக்கு ஒரு நெருங்கிய நண்பன் இருக்காமா.
5: சரி, அவனுக்கு என்ன இப்போ?
3: அவன் அம்மா அத்தா இல்லாத பையம்மா.
5: ஓ,
3: தானே சொந்தமா ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருந்தாம்மா.
5: அப்படியா?
3: இப்ப அவன பார்ட் டைம்லாம் இங்க கிடையாது, முழு நாள் வேலை செஞ்சா செய்ய, இல்லாட்டி நின்னுடுன்னு அவங்க முதலாளி சொல்லிட்டாங்களாம்மா.
5: அப்புறம்
3: இப்ப ரூம் வாடகையும் கட்ட முடியாம, காலேஜ் ஃபீஸும் கட்ட முடியாம படிப்பை நிறுத்த போறேங்கிறாம்மா.
5: அட அல்லாவே. சரி, அதுக்கு நீ இப்போ என்னதான் சொல்ல வர்ற?
3: நீங்க மனசு வச்சா இன்ஷா அல்லாஹ் அவனோட இந்த 1 வருஷ படிப்பையும் நாமளே அவனை படிக்க வைக்கலாமா.
5: வயசு ஏற ஏற உங்க அத்தா மாதிரியே வந்துட்டப்பா. உன் வயசுக்கே நீ இவ்வளவு அக்கறை எடுக்கிறேன்னா நான் எப்படி மறுக்க முடியும்? இன்னொரு மகனையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்ததாவே நினைச்சுக்கிறேன். நீ அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நான் பார்த்து அவனை நல்லவனான்னு முடிவெடுக்கிறேன். சரியா?
3: அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவனுக்கும் எனக்கும் நாளைக்கே காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா.
5: ஓ, உடனே ஆரம்பமா? சரி, பணம் தர, எடுத்துக்கிட்டு போய் ரெண்டு பேருக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு வா.
3: அம்மானா அம்மாதான்.
5: ஏதோ கெட்ட நேரத்திலயும் ஒரு நல்ல நேரம். உங்க அத்தா நம்மள விட்டுட்டு போனாலும் கஷ்டப்பட விட்டுட்டு போல. ரெண்டு கடையும் ரெண்டு வீட்டையும் தேடி வச்சுட்டு போனதுனாலதான் கஷ்டம் இல்லாம இந்த குடும்பம் ஓடுது. எல்லாம் அல்லாவுடைய நாட்டம். சரி, வீட்டுக்கு கூட்டிட்டு வா, மறந்துடாத. இன்ஷால்லா அந்த உதவியை நம்மளே செய்வோம்.
3: இன்ஷால்லாமா, நிச்சயமா நான் கூட்டிட்டு வரேமா.
5: சரிப்பா.
3: சலாமுலைக்கும்.
5: வாலைக்கும் சலாம். வாப்பா, வாங்க உட்காருங்க. உன் பேர் என்னப்பா?
4: அனசுமா.
3: ஏண்டா தயங்குற, இது உன் வீடு மாதிரிடா.
5: ஆமாப்பா, உங்க வீடு மாதிரியே நீ நினைச்சுக்கப்பா. நவா சொன்னா உங்க அத்தா அம்மா ரெண்டு பேரும் வபாத்தாயிட்டாங்களாமே, எவ்வளவு காலமாச்சுப்பா?
4: அம்மா வபாத்தாயி 5 வருஷம் ஆச்சு. அத்தா வபாத்தாயி 7 வருஷம் ஆச்சுமா.
5: நீ கண் கலங்காதப்பா. இன்ஷால்லா உன் படிப்பு முடிஞ்சு உனக்கு வேலை கிடைச்சு உன் கை சம்பாத்தியம் வர்ற வரைக்கும் நீ இங்கேயே இருக்கலாம்.
4: சரிம்மா.
5: எல்லா செலவையும் நாங்க பாத்துக்கிறோம், சரியா?
4: ரொம்ப நன்றிங்கம்மா. என் ஆயுள் முழுசும் உங்களையும் நவாசி நான் மறக்கவே மாட்டோம்.
5: சரிப்பா. ரூம்பெல்லாம் நீ வாடகைக்கு எடுத்துலாம் தங்க வேணாம். உன் துணிமணிக புத்தகங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க வந்துரு. நவாசோட ரூம்லயே நீ தங்கிக்கலாம், சரியா?
4: சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா.
3: டேய், ஏண்டா கண் கலங்குற?
4: இல்லடா, எனக்கு எங்க அம்மா அன்பு காட்டுற மாதிரி உணர்வு வந்துருச்சுடா, அதான்.
5: நீ அப்படியே நினைச்சுக்கப்பா. உனக்கு உதவி செய்ய அல்ல எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கு நாங்க தான்ப்பா அந்த நாயனுக்கு நன்றி சொல்லணும்.
3: முதல்ல கண்ணீரை தொடடா.
5: சரி, உங்க அம்மா அத்தா பேர் என்ன?
4: எங்க அம்மா பேரு அசீசா, அத்தா பேரு அப்துல்லாமா.
5: அசீசா அப்துல்லாவா? உங்க அம்மாவை பெத்த நன்னோட பேரு தெரியுமாப்பா உனக்கு?
4: ஓ, எங்க நன்னா பேரு குலாம் பாய்மா. புத்தக கடை குலாம்னா எல்லாருக்கும் தெரியுமா?
5: நீ ரொம்ப நெருங்கிட்டியப்பா. நீங்க முதல்ல பினேங்கில தானே இருந்தீங்க?
4: ஆமாமா, என்னோட 1 வயசுல ஜோஹர் பாருக்கு மாறி போயிட்டுதா எங்க அம்மா அத்தா சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன்.
5: எப்பா, நீ சேர வேண்டிய இடத்துலதான்ப்பா வந்து சேர்ந்திருக்க. அல்லாதான் உன்னை இங்க கொண்டு வந்து எங்களோட சேர்த்திருக்கான்.
3: அப்படின்னா அனஸ் நமக்கு சொந்தமாமா?
5: சொந்தத்தை விட பெரிய உறவுப்பா.
3: அப்படி என்னமா உறவு?
5: அவங்க அம்மா தான்ப்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் ஊட்டிய ஹலீமா அம்மா போல உனக்கு 1 வருஷ காலமா பால் ஊட்டி வளர்த்தவங்கப்பா.
3: நீங்க இருக்கும்போது அவங்க எப்படிமா பால் ஊட்டி வளர்த்திருக்க முடியும்?
5: அதெல்லாம் ஒரு கதைப்பா.
3: சொல்லுங்கம்மா, கதையினாதான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே.
5: கதையில 2 வகை இருக்குப்பா. ஒன்னு கற்பனை கதை, இன்னொன்னு நடந்த கதை. இது உண்மை கதைப்பா.
3: சொல்லுங்கம்மா, ரொம்ப ஆவலா இருக்குமா.
5: நீ பிறந்த உடனே என் உடல் நலம் நோயால பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. டாக்டர் உனக்கு தாய்ப்பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாருப்பா.
3: ஓ, அப்புறம் என்னாச்சுமா?
5: உனக்கு பொட்டிப்பால் மட்டுமே கொடுத்து வளர்க்கக்கூடிய சூழ்நிலை ஆயிருச்சு. ஆனா நீ பொட்டிப்பால் குடிக்க மறுத்துட்டப்பா. பசியால துடிப்ப, பொட்டிப்பால் வாயில வச்சாவே குடிக்கவே மாட்டே, அழத் தொடங்கிருவப்பா. ரொம்ப தர்ம சங்கடமா இருந்துச்சுப்பா என் நிலைமை. அந்த நேரம் இந்த அனாசும் பிறந்திருந்தான். உனக்கு இவனுக்கு 1 மாசம்தான்ப்பா வித்தியாசம்.
3: ஓ, அப்படியாமா?
5: இவங்க உங்க நன்னா வீட்டுக்கு, அதாவது எங்க அத்தா வீட்டுக்கு மே மாடியில தான்ப்பா குடியிருந்தாங்க.
3: அப்படியா?
5: நீ பசியால துடியா துடிப்பப்பா. உன் அழுக சத்த கேட்ட உடனே இவங்க அம்மா விறுவிறுன்னு இறங்கி வருவா. உன்னை மார்போடு அணைச்சு பால் ஊட்டுவா. நீயும் அழுகைய நிறுத்திட்டு பால் குடிக்க ஆரம்பிச்சிருவ. அன்னையிலிருந்து உன்னை பெத்தவளை போல 1 ஆண்டு காலமா பால் ஊட்டி வளர்த்த தாய் இவங்க அம்மா தான்ப்பா.
3: அப்படியாமா?
5: அசீசா, என் குழந்தைக்கே பால் எல்லாம் ஊட்டிடுறியே, உன் குழந்தைக்கு பால் பத்துமான்னு கேப்பேன். அதுக்கு அவ சொல்லுவான், 2 குழந்தைக்கும் சேர்த்து அல்லாஹ் எனக்கு பால் சுரக்க வைப்பான், நீங்க அல்லாஹ்விடத்துல எனக்கா துவா செய்யுங்கக்கா, அது போதும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவா.
4: கேக்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
5: அதுக்காக உங்க அம்மா எதையும் எதிர்பார்க்கவும் மாட்டா, எது கொடுத்தாலும் வாங்கவும் மாட்டா. அப்பேற்பட்ட தியாக மனப்பான்மை கொண்டவும் உங்க அம்மா. அப்படி இப்படின்னு 1 வருஷம் ஓடிருச்சு.
3: அப்புறம் என்னமாச்சு?
5: 1 வருஷத்துக்கு அப்புறம் நீயும் புட்டிப்பால் குடிக்க ஆரம்பிச்சிட்ட. எனக்கு நோய் குணமாயிருச்சு. அனாசோட வாப்பாவுக்கு பிணைங்களை வியாபாரமும் சரியா இல்ல. அதோட அனாசோட நன்னாவும் ஜொஹூர்ல வபாத்தாயிட்டாங்க. அதனால குடும்பத்தோட எல்லாரும் ஜொஹூருக்கு மாறி போக வேண்டிய நிலைமையாயிருச்சு.
3: சொல்லுங்கம்மா.
5: அனாசோட அம்மா அத்தாவும் உன்னையும் என்னையும் பிரிஞ்சு போக மனமே இல்லாம தவிச்சாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நீங்க கவலைப்படாம போய் வியாபாரத்தை தொடங்குங்க, வியாபாரம் இன்ஷால்லா அமோகமா இருக்கும்னு சொல்லி வழி அனுப்பி வச்சேன். இதுதான்ப்பா நடந்த கதை.
3: அப்படின்னா இவன் எனக்கு உடம்புறவா சகோதரன் தானேமா?
5: நிச்சயமா.
6: அப்படின்னா எங்க அம்மாவும் நீங்களும் ரொம்ப அந்யோன்யமா இருந்தீங்கன்னு சொல்லுங்கம்மா.
5: ஆமாப்பா, அப்படி இருந்தனால தானே என் மகனை அவளோட மகனா நினைச்சு பால் ஊட்டி வளர்த்தா. அந்த புண்ணியவதிய ஒரு தியாகின்னு தான் சொல்லணும்ப்பா.
3: இப்படிப்பட்ட தியாக தாயின் இந்த மகனுக்கு இனி நீங்க தாமா தாயா இருந்து பராமரிக்கணும்.
5: நவாஸ், தன் தாயோட மடியில வேறொரு குழந்தை அமர்றதே பொறுக்காத இந்த காலத்துல தன் தாயோட அன்பையே பகிர்ந்து கொடுக்க நினைக்கிறியே, அனாசோட அம்மா போல நீயும் ஒரு தியாகி தான்ப்பா. உன்னை பெத்ததுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. உன்னை அல்லா என் மகனா கொடுத்ததுக்கு அந்த அல்லாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்.
3: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா.
5: அனாசு, உன்னை யாருன்னு தெரியறதுக்கு முன்ன உன் படிப்பு முடியற வரைக்கும் இங்க இருன்னு நான் சொன்னேன். இப்ப சொல்றேன், நீ எங்க குடும்பத்துல ஒருத்தன் ஆயிட்டப்பா. இனி எனக்கு ஒரு மகன் இல்லப்பா, ரெண்டு மகன்ங்க போதுமா?
4: அல்ஹம்துலில்லா, எனக்கு இப்படி ஒரு உதவி கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கலமா.
5: அந்த அல்லாஹ்வோட நாட்டம் எப்படி இருக்கோ அது நடந்தே தீரும்ப்பா.
3: டேய் கை கொடுடா அனசு, இன்ஷா அல்லாஹ் நீ எனக்கு உடன்பரவா பங்காளி ஆயிட்ட. நம்ம ரெண்டு பேரும் இனிமே அண்ணன் தம்பி போல இருப்போம்டா.
4: நிச்சயமாடா.
3: உலக கல்வியிலயும் சரி மார்க்க கல்வியிலயும் சரி எவரெஸ்ட் சிகரம் போல உயர்ந்து வாழ்ந்து காட்டுவோம்டா. இதுக்கெல்லாம் உறுதுணையா நம்ம அம்மா இருக்காங்க. நம்ம அம்மா நீண்ட ஆயுசா இருக்க நம்ம ரெண்டு பேருமே துவா செய்வோம்டா.
4: இன்ஷா அல்லாஹ்.
3: என் சொத்துக்கள்ல கூட உனக்கும் எனக்கும் சம பங்கு தான்டா.
4: சொத்து என்னடா சொத்து? நீ அம்மாவும் காட்டுற அன்புக்கு முன்னால சொத்தெல்லாம் சாதாரண விஷயம்டா.
5: ஏன்பா திரும்ப கண் கலங்குற? இனி நாங்க ரெண்டு பேரும் உன்னை அளவே விட மாட்டோம். சரியா, இருங்க நான் உங்க ரெண்டு பேருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வர்றேன்.
3: டே அனஸ், எழுந்துடுறா, சுபுக்கு பாங்க சொல்ல நேரமாச்சு.
4: அதுரேண்டா,
3: இன்னைக்கு லீவு நாள் தானே, தொழுதுட்டு
4: சரி
3: அந்த அசைன்மென்ட் வேலை பாக்கி இருக்குல்ல,
4: ஆமா
3: அதை முடிச்சிருவோம்.
4: சரி இருடா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்.

0: என்னப்பா ரெண்டு பேரும் நல்லா பசியா இருந்தீங்களா?
1: பசியாருட்டோமா?
0: இந்தாங்க ரெண்டு பேருக்கும் துணிமணி எடுத்துட்டு வந்தேன், போட்டு பாருங்க.
1: இப்ப எதுக்குமா துணிமணி?
0: அனாசோட சட்டையெல்லாம் கிழிஞ்சு இருந்துச்சு, பழசாவும் போச்சு. அதனால உங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து சட்டைங்களை வாங்கிட்டு வந்தப்பா.
1: ரெண்டுமே சூப்பரா இருக்குமா. இந்தாடா அனசே, உனக்கு பிடிச்சத எடுத்துக்க முதல்ல.
2: அடே அப்பா, எவ்வளவு விலைமா? எனக்கு எதுக்குமா இவ்வளவு விலையில சட்டையெல்லாம்?
0: நல்லா இருக்கு போ, நீ சொல்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 வயசா இருக்கிறப்போ வளப்புத்தாய் அலிமா அவர்கள் தான் அவங்களை வளர்த்தாங்க. அந்த வயசுலயே அல்லாவின் கட்டளைப்படி வானவர்கள் ஆன்மீக சிகிச்சை செஞ்சு இதய சுத்திகரிக்கப்பட்டு நுகுவத்து முத்திரை பதிக்கப்பட்டதான்.
2: அப்புறம்
0: அத பாத்துக்கிட்டு இருந்த ஹலிமா அம்மா சொந்த மகன் ஓடி போய் தன்னோட தாய் கிட்ட சொல்ல, அந்த பெண்மணி தவியா தவிச்சு ஏதோ ஆபத்துன்னு நினைச்சு ஓடி வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி மார்போடு அணைச்சு, என் மகனே உனக்கு என்ன நடந்துச்சுன்னு துடிச்சது போல நீ அழும் போதெல்லாம் துடிச்சு இறங்கி வந்து அமுதுட்டினாலே அந்த தாய், அப்படிப்பட்ட தாயோட மகனுக்கு நான் நன்றி கடன் செலுத்த வேணாமா?
1: கண்டிப்பா செய்யணுமா.
0: இனி அனாசும் நவாசும் எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரி, ஆயில் பூராவும் நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும். யார் மனிதருக்கு நன்றி நவிழவில்லையோ அவர் அல்லாவுக்கு நன்றி நவிழ மாட்டாருன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்கப்பா. அந்த பட்டியல்ல நாங்க சேர்ந்துட கூடாதுல?
1: ஆமாமா, அல்லாஹ் தான் நம்மளை காப்பாத்தணும்.
3: நேர்களே, இதுவரை தலைநகர் எஸ்டி ஷேக் தாவூத் எழுதிய செவிலி தாய் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் ரஷிதா பேகம், அமீர் அப்பாஸ் மற்றும் சைக் நசீர் ஆகியோர் பங்கேற்றனர்.
4: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கின்.
5: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
6: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
7: பார்பரஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு
6: தான் இதுக்கா யோசனை. நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபா சென் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டு ஒரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
7: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
8: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM
9: in the mix with DJ Thibin.
10: என்ன சொன்னேன்? கூட்ட சேர்த்தம் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேன்ல, உண்மைதான். ஆனா என்கிட்ட இருக்க கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம். எந்த தனி சாம்ராஜ்யம், அன்பு சாம்ராஜ்யம், இதை யாராலையும் அழிக்க முடியாது.

in the mix with DJ Thebin.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். கோலம்பூர் மாநகர் மன்றம் டிபிகேஎல்லின் மேற்பார்வையின் கீழ் உள்ள 10 பொது பூங்காக்களின் செயல்பாட்டு நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என கூட்டரசு பிரதேசங்களுக்கு பொறுப்பான பிரதமர் துறை அமைச்சர் ஹெனாயோ கூறினார். அப்பூங்காக்கள் இனி காலை மணி 5:30 தொடங்கி இரவு 10 மணி வரை செயல்பட உள்ளன. இவ்வேளை தாமான் பொத்தானி புரடானாவும் தாமான் தாசே தித்தி வங்சாவும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நள்ளிரவு வரை திறந்திருக்கும். நாட்டில் கடல் மீன் விநியோகம் இன்னமும் போதுமான அளவில் உள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாத்துஸ்ரீ முகமது சாபு கூறினார். டீசல் விலை உயர்வினை ஆழ்கடல் மீன்பிடி படகு உரிமையாளர்கள் சந்தித்தாலும் கடல் மீன் விநியோகம் தொடர்ந்து கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளது என்றார் அவர். மலாக்கா ஹங்துவா ஜயாவில் கல்வியை வளப்படுத்தும் திட்டம் அங்குள்ள 34 பள்ளிகளுக்கு 127,000 ரிங்கெட் வழங்கப்பட்டதன் வாயிலாக தொடரப்படுகிறது. அந்த ஒதுக்கீடு பள்ளி உள்கட்டமைப்பை தரம் உயர்த்தவும் கல்வி உதவியை சிறந்த மாணவர்களுக்கும் உதவி தேவைப்படும் தரப்பினருக்கும் விரிவுபடுத்த உதவும் என உயர்கல்வி துணை அமைச்சர் அடாம் அட்லி அப்துல் ஹலீம் கூறினார். மேற்காசியாவில் நிலவும் மோதல்களால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய ஆற்றல் நெருக்கடிக்கு நடுவே வட்டார எரிபொருள் கையிருப்பை உருவாக்கும் ஏடல் குறித்து ஆசியான் தலைவர்கள் கலந்தாலோசித்துள்ளதாக சிங்கப்பூர் பிரதமர் லோரன்ஸ் வாங் தெரிவித்தார். இந்த பரிந்துரை தொடக்க நிலையில் இருப்பதாகவும் சிபுவில் நடைபெற்ற 48th ஆசியான் உச்சநிலை கூட்டத்தில் தலைவர்களிடையே சுருக்கமான விவாதங்கள் மட்டுமே நடைபெற்றதாகவும் அவர் கூறினார். ரஷ்யாவின் வெற்றி நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மோஸ்கோ சென்ற ஒரே ஐரோப்பிய ஒன்றிய தலைவரான சுலோவேக்கியா பிரதமர் ரோபர்ட் ஃபிகோவை அதிபர் விளாடிமிர் புட்டின் வரவேற்றார். யுக்ரைனுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவி மீது ஐயுறவு கொண்டுள்ள ஃபிகோ ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்வது இது 2nd முறையாகும். கார்பந்து சவுதி அரேபிய மன்னர் கிண்ணம் இறுதி ஆட்டத்தில் அல் ஹிலால் அல் கலூட்டை 2-1 என வீழ்த்தி வாகை சூடியது. ஆட்டத்தின் முதல் கோலை ரமிரோ என்ரிக் வாயிலாக அல் கலூட் அடித்தாலும் அடுத்த 2 கோல்களை நாசிர் அல் டாப்சாரியும் தியோ ஹெர்னாண்டஸும் பெற்றுத்தந்து வெற்றியை அல் ஹிலால் வசமாக்கினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறவங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. என்னதான் இரவாயிட்டாலும் இப்போ ஓய்வெடுக்க நேரமா இருந்தாலும் மின்னல் எஃப்எம் இப்போ திறந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஆர்டிஎம் கிளிக் செயலி இருக்குங்க, அதை நீங்க பதிவிறக்கம் செய்து அதன் வாயிலாக மின்னல் எஃப்எம் தொடர்ந்து கேட்கலாம். சரி, இப்போ டிக்டாக் நேரலை பக்கமா நீங்க வரலாம். வந்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் விரும்பி கேட்கலாம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வார இறுதி நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய திட்டங்கள் வெளியில தான் இருக்கும். இப்போ வெளியே போயிட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்க பக்கத்துல உங்களுக்காக அந்த வாகனத்தை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக நீங்க ஒரு பாட்டு கேட்கணும், அவங்க மனசு அப்படி சந்தோஷமா பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க என்ன பாட்டு வேணும்ன்றத டிக்டாக் நேரலை பக்கமா வந்து சொல்ல மறந்துடாதீங்க. இப்போ அடுத்த பாடல் தனுஷ் உங்களுக்காக டெடி பேர் கொண்டு வராரு, கேட்கலாம் வாங்க.

0: வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சோதிராஜன் பரஞ்சோதி.
1: இல்ல கண்ணு, இந்த
2: 23 வருஷமா பிரிஞ்சு போயிருந்தாங்க, கிடைப்பாங்களா பாப்பாங்களா அப்படின்ற ஏக்கத்துக்கு இந்த அன்னையர் தினம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கு.
3: உயிரும் நீ, உடலும் நீ,
0: தாயுள்ள

நவீன் மாணிக்க விநாயகம் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, தொடர்ந்து நீங்களும் பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். உமையால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு உள்ளூர் பாடல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்வை என்னை உருவம் படத்திலிருந்து அவங்களுடைய அன்பு கணவர், கணவர் பேரை சொல்ல மறந்துட்டீங்களே உமையால், சரி இருந்தாலும் உங்கள் கணவர் இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இந்த பாடல் இப்போ அவருக்காக வரப்போகுது. உள்ளூர் பாடல் கேட்டதுக்கு நன்றி. சரி, தொடர்ந்து நீங்கள் பாடல் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக டிக்டாக் நேரலை பக்கமாக வரலாங்க. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் வழங்கிட்டு இருக்கோம். என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, அதை எப்படி வழங்குறோன்னு பாருங்க.

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா. நல்லா வேலைக்கு போறீங்கல்ல,
2: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
1: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
2: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
1: ஐயா தம்பி
2: சொல்லுங்க,
1: என்ன இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க? வீட்டுல சோறு போடாத மாதிரி நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
2: சரியா,
1: போயிட்டு வரேன்.
2: சில மாதங்களுக்கு பிறகு.
1: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
2: எல்லாம் என் நேரம் தான்.
1: என்னையா?
2: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
1: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
2: இப்படிக்கு
1: மின்னல் FM.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ
4: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
3: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
4: facebook.com/babasandyou. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
1: Oh my god.

நாளைக்கு அன்னையர் தினம். இன்றைக்கே தடபுடலா எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கோம். அம்மாவுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பிள்ளைகள்லாம் சேர்ந்து கலந்து ஆலோசிச்சுட்டு இருப்பீங்க. வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போகலான்னு திட்டம் இருக்கும். பாதுகாப்பான ஒரு பயணமா உங்களுக்கு இருக்கட்டும். அதே சமயம் இந்த ஆண்டு வந்து நம்ம மின்னல் எஃப்எம்ல நிறையவே இருக்க போகுது சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே. நாளைக்கு நீங்க அழைத்து பேசும் வாய்ப்பும் அதிகமா இருக்குங்க. அதனால அம்மாவுக்கு உங்களுடைய இன்ப அதிர்ச்சியோட சேர்த்து மின்னல் எஃப்எம் வானொலி பக்கமாகவும் நீங்க இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னா தாராளமா அழைத்து உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கலாம். சரி, இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற எல்லா அன்னையர்களுக்கும் எங்களுடைய அன்னையர் தின வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த பாடல் வந்து புகா கணேசன் அவங்களுடைய மகள் சஞ்சீவனிக்காக வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்த பாடல் தமிழ் வந்து அவங்களுடைய அன்பு கணவர் கதிரவேலுக்காக கேட்டிருக்காங்க. கேட்கலாம்.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

அதே ஞாபகம் தான் சாந்தினிக்கும். சாந்தினியுடைய கணவரின் நினைவாக இந்த பாடல் கேட்டிருந்தாங்க. பரமானந்தன் அவருடைய நினைவாக இந்த பாடல் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. தொட்டி ஜெயா படத்திலிருந்து இந்த பாடல் வரிகள்லாம் கேட்கும்போது அவர் உங்ககிட்ட சொல்றதா நினைச்சுக்கோங்க, எப்பயுமே அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு, நினைவுகளோடு உங்களோட வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றத நம்புங்க, சரியா? இதுவும் கடந்து போகும். இப்போ அடுத்த பாடல் சுபாஷினி சரவணனுக்காக கேட்டிருக்காங்க, பாறை படத்துக்காக. இந்த பாடல் கேட்டே ரொம்ப நாள் ஆயிருச்சு, எப்படி இந்த பாடலை தேர்ந்தெடுத்தாங்க சுபாஷினின்னு தெரியல, வந்துட்டே இருக்கு உங்களுக்காக, கேட்கலாம். இதற்கிடையில நீங்களும் பாடல் கேட்கணும் அப்படின்னா டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க, அங்க இன்னும் நிறைய கதைகளை நம்ம பேசலாம்.

வாவ் சாதனா சர்க்கம் குரல்னா அந்த குரல் அது தனிச்சு தெரியுங்க. அந்த மாதிரி இப்போ எத்தனை பேர் கூடவே சேர்ந்து பாடிட்டு இருந்தீங்க, நிஜமா சொல்லுங்க பாப்போம். இந்த பாடல் நளினி வந்து அவங்களுடைய கணவர் ஜெகனுக்காக அன்பு பரிசா வழங்கியிருந்தாங்க. இதை விட ஒரு நல்ல பரிசு அவருக்கு இருந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த பாடல் கேட்கும் போது நிச்சயமா அவருக்கு முகத்துல ஒரு சின்ன புன்னகையாவது வந்திருக்கும். இப்ப அடுத்த பாடல் மாலதி அவங்களுடைய அம்மா வள்ளிக்காக ரொம்ப நேரமா பாடல் வேணுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்காகவே வந்துகிட்டு இருக்கு. ஆக இது வரைக்கும் டிக்டாக் நேரலையில் பாடல் கேட்டிருந்த எல்லோருக்குமே ரொம்ப நன்றிங்க. நிறைவு பாடல் உங்களுக்காக தான் கரிஷ்மா கொண்டு வராங்க. இப்போ இந்த அம்மா பாடலுக்கு அப்புறமா அந்த பாடல் வரப்போகுது. ஆக தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு நன்றி. 11 மணிக்கு பிறகு நீங்க அழைக்கலாம் மின்னல் எஃப்எம்க்கு, தொடர்ந்து நீங்க அழைக்கலாம் பழைய பாடல்கள், அந்த பழம் பாடல்கள் இருக்கு இல்லையா, 60களில் வெளிவந்த பாடலை பிடிச்சவங்களுக்கு விரும்பி கேட்கணும் அப்படின்னா 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டின் எண்ணெய் கையிருப்பு தற்போது செயல்பாட்டு நிலையில் உள்ளது. இருப்பினும் விநியோக தடைகள் இருந்த போதிலும் மலேசியாவால் இன்னமும் தாக்குப்பிடிக்க முடியும் என்று பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா மொஹமட் நசீர் நம்பிக்கை தெரிவித்தார். தலையீடு மேலாண்மை நடவடிக்கைகள் இதற்கு பங்களித்துள்ளன என்றார் அவர். போலி கணக்குகளை கட்டுப்படுத்துவதில் சமூக ஊடக நிறுவனமான மேத்தா தவறுமாயின் அதற்கு எதிராக தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC மூலம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபடேல் எச்சரித்தார். இது குறிப்பாக ஆட்சியாளர்களை உள்ளடக்கியது. இணைய பாதுகாப்பு சட்டம் மூலம் பல்வேறு நடவடிக்கைகளை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறினார். மலேசிய புள்ளியியல் துறை நடுத்தர பெரு நிறுவனங்களை உள்ளடக்கி நாடு முழுவதும் 2026 பொருளாதார கணக்கெடுப்பில் ஈடுபட்டுள்ளதாக தலைமை புள்ளியியலாளர் டத்தோசி டாக்டர் மொஹமட் உசீர் மஹிடின் கூறினார். இதுவரை வேளாண்மை, உற்பத்தி, சேவை உள்ளிட்ட 35 முதன்மை துறைகளை உள்ளடக்கி 500,000 மேற்பட்ட கணக்கெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார். தமிழக அரசியல் களம் நிமிடத்திற்கு நிமிடம் பரபரப்பான கட்டத்தை எட்டி வரும் நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நாளை முதல்வராக பதவியேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. பதவியேற்பு விழா நேரு உள் விளையாட்டு அரங்கில் பிற்பகல் 3:15 நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக விஜய் 120 சட்டமன்ற உறுப்பினரிடமிருந்து பெறப்பட்ட ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கினார். முக்கியத்துவம் வாய்ந்த ஹொர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதுகாக்க உதவும் வகையில் பிரிட்டன் நாசக்காரி கப்பலை மேற்காசியாவுக்கு அனுப்ப உள்ளதாக தற்காப்பு அமைச்சு கூறியது. பிரிட்டனும் பிரான்சும் இணைந்து வழிநடத்தும் பன்னாட்டு கூட்டணியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அந்த அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்தார். விளையாட்டு சூப்பர் லீக் கால்பந்து. கோச்சிங் சிட்டி FC 3-1 என்ற கோல் கணக்கில் மலாக்கா FC-யை வென்றது. நிறைவாக இங்கிலீஷ் பிரீமியர் லீக். அன்ஃபீல்டில் லிவர்பூலுடனான ஆட்டத்தில் செல்சி 1 எண்ணிக்கையில் சமநிலை பெற என்சோ பெர்னாண்டஸ் புகுத்திய கோல் உதவியாக இருந்தது. இதன் மூலம் புளூஸ் அணி தொடர்ச்சியான 6 தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மலரும் நினைவுகளில் மீண்டும் நாம் இணைந்திருக்கின்றோம் செய்திகளுக்கு பிறகு. சரி, இப்போ நீங்க தொடர்ந்து அழைக்கலாங்க. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம். மலரும் நினைவுகளில் பழைய பாடல்கள்ல, பழம் பாடல்கள்ல உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: செபஸ்டி அம்மாள் பேசுறேன், சிரம்பால்ல இருந்து.
0: செபஸ்டி அம்மாள், அன்னையர் தின வாழ்த்துகள் உங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் யாருக்காக கேட்கலாம்னு இருக்கீங்க இன்றைக்கு?
1: இந்த பாடல் வந்து என் கணவருக்காக கேக்குறேன், ரோஜா மலர் ராஜகுமாரி. அந்த பாடல்
0: கணவருக்காக. கணவர் பேர் சொல்ல மாட்டீங்களா?
1: டேவிட்.
0: டேவிட். டேவிட் இப்ப நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காரா? எப்படி
1: கேக்குறாரு?
0: சரி, கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்காக தான் அடுத்த பாடல் ஒரு புன்னகையோட வரப்போகுது அவர் முகத்துல. இப்போ
1: ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க, கேட்கலாம் வாங்க.

0: வணக்கம் கிருஷ்ணன், நான் சித்தி வல்லேந்து சுசீலா பேசுறேன்.
1: வணக்கம்மா, அன்னையர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: அம்மாவிற்கு அன்னையர் தினம் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க யா என் சார்பாக.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல் யாருக்காக கேட்கலாம்?
0: அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அந்த பாடல் யா. எங்க அப்பா அவங்க அம்மாவுக்காக பாடுவாரு.
1: ஓ, எப்பயுமே பாடிட்டே இருப்பாரா?
0: அவங்க எங்க பாட்டிக்காக அவர் அந்த பாட்டு பாடுவாரு.
1: யாருக்காக இந்த பாடல் கேக்குறீங்க?
0: மகள் ரூபா, மருமகள் அமுதா, அண்ணி ராணி, இந்திரா, சாந்தி, அக்கா ராஜேஷ், தங்கை மீனா, இவங்களுக்காக மற்றும் மலேசியாவில் அனைத்து இந்தியர்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் என்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்கள் ஐயா.

0: வணக்கம், யாருங்கிறது அழைக்கிறீங்க?
1: ஆனந்தி பேசுறேன்.
0: ஆனந்தி, சொல்லுங்க, என்ன பாடல் யாருக்காக கேட்க போறீங்க?
1: இந்த பாடல் வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல முடியுங்களா?
0: கண்டிப்பா சொல்லுங்க.
1: இந்த பாடல் வந்து என்னுடைய பேர பிள்ளைகள் யாசனா கோபிநாத், பேரன் சஞ்சீவ், மருமகன் பெயர் ரிவ்யாதரன், மற்றும் அண்ணியின் பெயர் பூங்கொடி சத்யசீலன். இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பிறந்த நாள். நான்கு பேருக்கும் எங்க குடும்பத்துல.
0: ஓ, நான்கு பேருக்கும் ஒரே நாள்ல பிறந்த நாளா?
1: ஆமா ஆமா.
0: அப்ப உங்களுக்கு செலவு அதிகமா இருக்குமே.
1: எல்லாருக்கும் வாழ்த்துதான் சொல்றேன். எல்லாரும் கொஞ்சம் எட்ட
0: அதனால பாடல் கேட்டு சமாளிச்சிடலாமா?
1: ஆமா ஆமா. காலையில அவங்களுக்கு நேரடியா வாழ்த்து எல்லாம் சொல்லிட்டோம் தொலைபேசி வழியா. பாடல அவங்களுக்கு மின்னல் கண்டிப்பா கொடுக்கணும் ரொம்ப நம்பிக்கையோட நாங்க பாக்குறோம். பாடல் வந்து வெள்ளிமணி ஓசையிலே, இருமலர்கள் திரையில இருந்து.
0: அந்த பாடல் அவங்களுக்காக ஒரு அன்பு பரிசா இப்ப வந்துட்டே இருக்கு, கேக்கலாம்.
1: ரொம்ப நன்றி.

0: வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல், யாருக்கா கேட்க போறீங்க?
1: இந்த பாடல் வந்து எனக்கு தாங்க ரொம்ப விருப்பமான பாடல். அந்த பாடலை கேட்கவே முடியல. நான் ஒரு மின்னல் எஃப்எம் ரசிகங்க.
0: மகிழ்ச்சி.
1: இந்த காலத்தில் வரகம்.
0: ரொம்ப நன்றி, உங்களுடைய ரசனைக்கு நன்றி.
1: என்ன பாட்டுன்னா, உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தம் அதான்னு ஜெயராமன் பாடிய பாடலுங்க. அது பழைய பாடலுங்க.
0: இந்த பாடல் கேட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல?
1: ஆமாங்க, இந்த பாடலுக்காக நான் ரொம்ப காத்துனேன். நான் பழைய பாடல் ரசிகருங்க. இந்த பழைய பாடல் எல்லாம் நான் மின்னல் எஃப்எம்ல தாங்க நான் கேட்கறது. ஒரு மணிக்குல இருந்து 12 மணிக்கு கண்டிப்பா கேட்டு தாங்க பாடுவேன்.
0: உங்களுடைய ஆசையை இப்ப நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். வாங்க பாடலை கேட்கலாம்.
1: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.
2: குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், கட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடிதான் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடிதான் சொந்தம். உனக்கு எது சொந்தம்?

பாபச்சரக்குகளை பணத்தாலே முடி வைத்து பாசாங்கு வேலை செய்த பகலேசக்காரர்களும் ஆபத்தில் சிக்கி அழிந்தார்களானாலும் அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா. அவரும் வந்தார்.

0: தானே ஆனந்தம் ஆனந்தம் உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா மனக்கிரு காலி உழறுவதாலே சொந்த லாபம் அதிமந்தமடா உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா.
1: நான் வந்து இந்த அடிமை பெண்ல இருந்து ஒரு பாட்டு கேக்குறேன்.
2: தாராளமா கேக்கலாம், ஆனா பேர் சொல்லலையே.
1: என் பேர் பொன்னம்மா.
2: பொன்னம்மா எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: கிளைங்ல இருந்து அடிக்கிறோம்.
2: உங்களுக்கு முதல்ல அன்னையர் தின வாழ்த்துகள்.
1: ரொம்ப நன்றி.
2: சொல்லுங்க, இப்போ என்ன பாட்டு?
1: அடிமை பெண் படத்துல இருந்து தாய் இல்லாம நான் பிறந்ததில்லன்னு அந்த பாட்டு எனக்கு வேணும்.
2: யாருக்காக கேட்க போறீங்க?
1: என் கூட பிறந்தவங்களுக்காகவும் என் பிள்ளைங்களுக்காகவும் அந்த பாட்டு நான் கேட்கறேன்.
2: கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம் வாங்க.
1: ரொம்ப நன்றி.

0: வணக்கம். என்ன
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: சித்ரா சம்பன்.
1: சித்ரா சொல்லுங்க, சித்ரா என்ன பாடல் யாருக்காக கேட்க போறீங்க?
0: அனைத்து தாய்மார்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் கூறி சின்னஞ்சேரி சிட்டி சீனா
1: டிக்டாக்ல ட்ரெண்டிங்கா இருக்கிற பாட்டா? அந்த பாடல் கேட்கும் போது இப்ப நீங்க வீட்டுல இப்ப நடனம் ஆடணும். நீங்க போ,
0: நாளைக்கு ஆட வேண்டிய நடனத்தை இன்னைக்கே ஆட சொல்றீங்க?
1: இன்னைக்கே ஆடுங்க, இப்பதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுதே.
0: ஆமா ஆமா, என்ன செய்யறது, நாளைக்கு என் கணவர் வேற சமைக்கிற நேரம், நத்தமா சாப்பிடணும். நல்ல
1: கணவர் சமைக்க நீங்க சாப்பிட நல்லா இருக்குங்க.
0: ஆமா, அப்புறம்தான் நடனமே ஆரம்பிக்கும்.
1: முன்கூட்டியே உங்களுக்கு வந்து அன்னையர் தின வாழ்த்துகள்.
0: நன்றி நன்றி மின்னர்.

0: வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சோதிராஜன் பரஞ்சோதி.
1: இல்ல கண்ணு, இந்த
2: 23
3: பிரிஞ்சு போயிருந்தாங்க, கிடைப்பாங்களா பாப்பாங்களா அப்படின்ற ஏக்கத்துக்கு இந்த அன்னையர் தினம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கு.
4: உயிரும் நீ, உடலும் நீ,
0: தாயுள்ள
4: உறவும் நீயே தாயே.
5: இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:15 அளவுல ஒரு நேரின் குரல் அங்கத்துல சரமன்ல இருந்து நான் சிவசத்தின் விஜய் உங்களிடம் பேச காத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நேரின் குரல் நிகழ்ச்சியில சந்திப்போமா.

0: வணக்கம்.
1: கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லி இப்போ தொலைபேசி கை மாறி இருக்கு. யார் பேசுறீங்க?
2: ரவி பேசுறேன்.
1: ரவி, இதற்கு முன்னதாக பேசினது
2: மனைவி நந்தினி.
1: நந்தினி, நந்தினி வெக்கப்பட்டு உங்கள்ட்ட கொடுத்துட்டாங்களா, நீங்க தான் அழைக்க சொன்னீங்களா?
2: என்ன
1: பாடல் யாருக்காக கேட்க போறீங்க?
2: எங்க அப்பாவுக்கு கேக்குறேன்னா, ஒரு இறந்துட்டாரு. நார்மலா ஒரு பழைய பாட்டு ரொம்ப கேட்பாரு. எம்ஜிஆர் பாட்டு, கரைமேல் பிறக்க வைத்தா பெண்களை கண்ணீர் பிறக்க வைத்தார்.
1: தரைமேல் பிறக்க வைத்தா,
2: தரைமேல் பிறக்க வைத்தா, அந்த பாட்டு கேட்கிறேன்.
1: பாடல் அவருக்காக, அவருடைய நினைவாக வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் நாளைக்கு அன்னையர் தினம், மனைவிக்கு என்ன இன்பதிர்ச்சிருக்கு?
2: நாளைக்குதான்.
1: இப்போ எதையுமே அவங்க பக்கத்துல இருக்காங்க, எதையும் சொல்ல முடியாத சூழல்ல இருக்கீங்களா?
2: அப்படின்னு
1: இல்ல.

0: என்ன
1: பாட்டு வேணும்?
0: பாப்பா பாப்பா கதை கேளு, என் பிள்ளைங்களுக்காக அந்த பாட்டை கேக்குறேன்.
1: தூங்க வச்சிட்டு இருக்கீங்களா என்னது?
0: ஆமா, என் பிள்ளைங்களாம் படுத்திருக்காங்க.
1: படுத்திருக்காங்க, படுத்தவங்களுக்காக இப்ப பாட்டு கேக்குறீங்களா? சரி, தாளாட்டுங்க இந்த பாடல் கேட்டுட்டே. சரியா?
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
1: நன்றி விமலா.

0: கேரள ஃபேமிலியின் அன்னையர் தின வாழ்த்து.
1: இடம்பெறுவது ஞானச்சுடர்.
2: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது சாலி மன்பை.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, உண்மையே மகிழ்ச்சிக்குரியது. இதற்கு மாற்றமானவை அனைத்தும் தானாகவே எழுநிலைக்கு சென்றுவிடும் என்பது உண்மை. ஆனால் ஏன் அதை பின்பற்றுவதில் பின்தங்கியிருக்கிறோம்? தன்முகத்தை மட்டும் பார்த்து மகிழ்ச்சி படுகிறவன் உண்மையை தேடவில்லை. காரணம், வெளி தோற்றத்தை அதுதான் நிறைவு என்று நினைக்கிறான். பறவையின் சிறகு போன்றதாகும் வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து மகிழ்ச்சி படுகிறவர்கள். வெளி தோற்றம் என்பது மரணத்துடன் முடிவு பெற்று விடுகிறது. அதன் பின்னர் அவர் செய்த நற்செயல்கள் தான் அர்த்தங்கள், சாதனைகள் என பல்வேறு துறையில் உயிர் வாழ்கிறது. இதுதான் உண்மை. உண்மையை தேடவேதான் நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும். இன்றொரு நாள் நம்மை விட்டு விடை பெறுகிறது என்று சொன்னால், நாளை துவக்கத்தில் இருந்தாவது நாம் உண்மையை பேசுவேன் என்று முயற்சிக்க வேண்டும். எவ்வாறு ஒரு பறவைக்கு மேல் நோக்கி பறக்க சிறகுகள் முக்கியமோ, அதுபோல நன்னெறிகள் எனும் ஒழுக்கங்கள் மனிதனை உயர்தலத்திற்கு அழைத்துச் செல்லும். எவ்வாறு ஒரு பறவை சிறகின்றி முடமாகி விடுகிறதோ, அதே போல மனிதனும் நற்செயல்களின்றி உண்மையான வாழ்வின்றி வாழும்போது முடமாகி விடுகிறார். இதற்கு மூல பொருள் அல் குரான், அல் ஹதீஸ் என்ற இரண்டின் மூலம் அறிவு சுடர் வீச வேண்டும். வாழ்வில் உயர்நிலையை பெற்றவராக வாழ வேண்டும். இத்துடன் மட்டுமல்ல, நம் வாழ்வு நன்னெறியாளர்களுடன், இறை நேசர்களுடன் இணைந்தே இருக்க வேண்டும். அப்போதுதான் வழி தவறி போவதிலிருந்தும், பாவமான செயல்களில் வீழ்ந்து விடாதும், மறந்தும் நற்செயல்களை செய்ய தவற விடுவதும் நிகழ்ந்து விடாது இருக்க வழிவகுக்கும். எப்படி என்றால், நறுமணம் கமழும் அத்தர்கடையில் சற்று நேரம் அமர்ந்துவிட்டு வந்தாலே போதும், நாம் அணிந்திருக்கும் ஆடைகளும் நறுமணம் கமழுவதை நாமே எவ்வாறு உணர்கிறோம்? அதுபோல் துர்நாற்றம் வீசும் வழியிலே சென்றாலே போதும், நாம் முகம் சுழிக்கிறோம். அதனால்தான் நாம் வாழும் இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும். நாம் யாருடன் சேர்ந்து வாழ்கிறோமோ அவர்களும் நல்லொழுக்கம் உடையவராக இருக்க வேண்டும். அதனால் உண்மையை மட்டும் கையில் எடுத்துக் கொள்வது மிக முக்கியம் என்றே இஸ்லாம் வழி சொல்லித் தருகிறது. அன்பானவர்களே, இந்த அழகான இரவு நேரத்தில் நாளை முதல் நான் உண்மையை மட்டுமே பேசுவேன் என்ற கொள்கைக்கு வருவோமே. நாம் பெற்ற பிள்ளைகளுக்கும் நல்வழியை, சிறந்த வழியை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதில் முதல் முதலாய் பிள்ளை பருவத்திலேயே பொய் சொல்லாதே என்று சொல்லிக் கொடுப்பதை விட, காரணம், அப்படி ஒரு செயல் தெரியாது பச்சிளம் குழந்தைகளுக்கு. பொய் சொல்கின்ற பழக்கமும் நம்மாலேதான் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். உதாரணமாக, நம் பிள்ளைகளுக்கு முன்னிலையில் தொலைபேசி மணி அலர்கிறது. அப்போது நம் மனைவியிடம் சொல்கிறோம், அவருடன் பேச முடியாது என்ற சூழ்நிலையில் இருந்தால், அந்நேரம் நான் வீட்டில் இல்லை என்று சொல்லிவிடு. அதை அப்படியே பிள்ளைகள் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஓஹோ, இப்படித்தான் ஒன்றை மாற்றி சொல்வதோ? அப்பொழுது நடைமுறையாகவே பார்த்து அறிந்து கொள்கிறார்கள். இப்படி ஒரு பழக்கம் அந்த பச்சிளம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தது முதல் முதலாக யார்? பெற்றோர்கள் தான். இந்த பொய் சொல்லுகின்ற பழக்கத்தை பெற்றோர்களிடத்திலே கற்றுக்கொண்டால் அவர்கள் எந்த நாளில் மாறப்போகிறார்கள்? பெற்றோர்கள் எப்பொழுதுமே பொய் சொல்வதை எடுத்துக் கொள்ளும் கூடாது பிள்ளைகளுக்கு முன்னால். பிள்ளைகளும் தந்தையை பின்பற்றுவதற்கு முன்னால் இது சரியா இல்லையா என்பதையும் சிந்திக்கவேன் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்கள் வீட்டில் இருக்கிற பொழுது நல்ல செய்திகளை மட்டும் பேசுவதுதான் இருக்க வேண்டுமே தவிர, மற்றவர்களை பற்றி குறை பேசுவதோ அல்லது இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து சொல்வதோ ஒரு குடும்பத்தில் பேசப்படுகின்ற செயலாக இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, இனிமேல் நான் பொய் பேச மாட்டேன் என்று உறுதி கூடு வாழ்க்கையை தொடங்கும். இறைவா, நாங்கள் எந்த நிலையிலையும் உன்னை மட்டுமே பயந்து பேசக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக. இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் பேசியிருந்த வார்த்தைகள் தவறுகள் இருந்தால் அதை மன்னித்து, இனிமேல் நாங்கள் உண்மையை மட்டும் பேசக்கூடிய மக்களாக நல்வழியும் காட்டுவாயாக.
2: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது சாலி மன்பை.
4: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.

ஆனந்த தேன்காற்று சீரா இசையா மாத்துறது, அதுக்கு மேல எங்களை சாகடிக்கும் இசையினே நீங்க வச்சிருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்குது. எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கீங்க எங்களை பேசுறதுக்கும், அது மட்டும் இல்லாம எங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறதுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களையும் ஒரு உறுப்பினரா அந்த மின்னல்ல வச்சு எங்களோட அபிப்பிராயத்தை கேட்டது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பொறுப்பு உணர்ச்சி கொடுத்ததுக்கு சமமா இருக்குது.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மீனல
1: நீலவேணி.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க. நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: மொத்தம்
1: என்ன ஜோக்கே சொல்லடா.
0: அவள் மொத்தம் மொத்தாக சிரிக்கிறாள், மூக்கு மொழியுமாயிருக்கிறாள்.
2: மகன் சொன்னாரா?

எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு தெரியுமா, நான் அவ்வளவு ஒரு இமோஷனலா இருந்தேன். ஏன்னா காலையில நான் அந்த லைஃப் பாத்துட்டு இருந்தேன், அவ்வளவு ஒரு சந்தோஷமா, அவ்வளவு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன புது தொடக்கம், நாங்க எல்லாம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஒரு நிகழ்ச்சியும் காலையில இருந்து ரொம்ப ஆவலா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. அந்த ஒரு தலைப்புக்கே உங்க எல்லாருக்கும் ஒரு சல்யூட், ரொம்ப நல்லா இருக்கு.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15.

0: Insomnia.
1: No tension, bebe.
2: நின் நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துரு.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாள் ஆச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: FM.
1: வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அடுத்த ஆண்டு மலேசியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு 60 ஆண்டு நிறைவை எட்டவுள்ளதை தொடர்ந்து அஃது ஒரு முக்கிய மைல்கல் என பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். 1967 உருவான இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவு தொடர்ந்து வலுப்பெற்றுள்ளதாக அவர் அதிகாரப்படி முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஒற்றுமை வார கொண்டாட்டம் SMP பல்லினம் பண்பாடு மொழிகளை சேர்ந்த மக்கள் ஒன்றிணைவதற்கும் தேசிய நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவதற்கும் முக்கிய தளமாக விளங்குவது மெய்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஏரோன் அகடாகாங் தெரிவித்துள்ளார். தற்பொழுது 3வது ஆண்டாக ஏற்பாடு செய்யப்படும் இந்த கொண்டாட்டம் பல்வேறு பின்னணிகளை சேர்ந்த மக்கள் ஒரே இடத்தில் ஒன்றிணைய வழி ஏற்படுத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் எண்ணெய் விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் திட்டம் தொடர்பில் இம்மாத மத்தியில் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுவதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா மொவனாசீர் தெரிவித்தார். மேற்காசிய மோதலின் விளைவால் ஓர்முஸ் நீரிணை மீதான கட்டுப்பாடுகளை தொடர்ந்து உலகளாவிய விநியோக நிலைத்தன்மையற்ற சூழலை கையாளும் நோக்கில் அந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக அவர் விவரித்தார். இந்தோனேசியா அல்மஹேரா தீவில் அமைந்துள்ள டுகோனோ எரிமலை வெடித்த நிலையில் அங்கிருந்து மீட்கப்பட்ட 7 சிங்கப்பூர் மலையேறிகள் இன்று தாயகம் திரும்புவர் என்று வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் காணாமல் போன 2 சிங்கப்பூரர்களை தேடி மீட்கும் நிலையில் இந்தோனேசிய அதிகாரிகளுடன் ஒத்துழைக்க அக்குடியரசின் தூதரக அதிகாரிகள் தற்போது ஜகார்த்தாவில் உள்ளனர். எண்ணெய் வளமிக்க அண்டை நாடான குயானாவில் எஸ்எகோபோ வட்டார விவகாரம் தொடர்பாக வெனிசுவலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகுவேஸ் நெதர்லாந்துக்கு பயணம் மேற்கொள்கிறார். தனது நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் நோக்கில் அவரது பயணம் அமைந்துள்ளதாக தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் அவர் தெரிவித்துள்ளார். விளையாட்டு 2025-2026 சூப்பர் லீக் கால்பந்து. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சொந்த அரங்கில் களமிறங்கிய மலாக்கா FC-ஐ கூச்சிங் சிட்டி FC 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி கொண்டது. அதனைத் தொடர்ந்து மே 17 நடைபெறும் இறுதிச் சுற்றில் கோலாலம்பூர் சிட்டி FC-யுடன் கூச்சிங் சிட்டி FC பொருதும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

0: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரத்து நஸ்ருடன் தொடங்குவோம்.
1: أعوذ بالله من الشيطان الرجيم. எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, உமக்கு அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் கிடைத்து, வரஐதன்னாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, அல்லாஹுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால், ஃபஸப் بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْ إِنَّهُ كَانَ تَوَّابًا. அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உமது இறைவனை புகழ்ந்து அவனை துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருவீராக. நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான்.

நேயர்களே, ஒரு வீடு என்பது மண்ணாலும் கற்களாலும் ஆனது. அதுபோல் ஒரு குடும்பம் என்பது அன்பாலும் பாசத்தாலும் ஆனது. அந்த பாச பிணைப்பு இன்று சிறிது சிறிதாக மனித மனங்களிலிருந்து கலன்று கொண்டிருக்கிறதோ என்கிற ஐயப்பாடு தோன்றுகிறது. பெற்றோர் அன்பு, சகோதர பாசம், உறவு தொடர்புகள் எல்லாம் குறைந்து வருகிறது. வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம். சில இடங்களில் இன்று இந்த நிலைதான்.

நேயர்களே, மனிதர்களுள் யாருக்கு நான் அதிக கடன்பட்டுள்ளேன் என்று நபிதோழர் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவினார். தாய் என்று பதிலளித்தார்கள் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து யார் என மீண்டும் மீண்டும் அவர் கேட்க தாய் என்றே கூறினார்கள். மூன்றாவது முறையாகவும் அவர் இதே வினாவை முன்வைத்தார். அப்போதும் தாய் என்றே பதில் வந்தது. அடுத்து யார் என நான்காவது முறையாக அவர் கேட்க தந்தை என்று பதிலளித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அறிவிப்பாளர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் ஆதாரம் புகாரி. ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கு தாய் தந்தை இருவருமே காரணம் என்பது உண்மையானாலும் தந்தையை விட தாய்க்கே முதலிடம் வழங்குகிறது இஸ்லாம். காரணம் என்ன? திருக்குர்ஆன் கூறுகிறது, அவனுடைய அன்னை அவனை சிரமத்துடனே கருவுற்று சுமந்திருந்தாள், சிரமப்பட்டுதான் அவனை பெற்றெடுத்தாள். மேலும் அவனை சுமந்திருப்பதற்கும் பால் குடிப்பை மறக்கடிப்பதற்கும் 30 மாதங்கள் ஆகின்றன. அல் குர்ஆன் அத்தியாயம் 46:15. தியாகத்திற்கு தாயை விட வேறு சிறந்த உதாரணம் சொல்வது சிரமம். அவள் ஒரு குழந்தையின் பிறப்புக்காக இறப்பின் வாசல் வரை சென்று வருகிறாள். தன் உயிரை பணயம் வைத்து குழந்தையை பெறுகிறாள். குழந்தைக்காக தாய் செய்யும் தியாகம் மகத்தானது. சிறிது நேரம் இளைப்பாறிக்கொள்ள ஒரு 10 நிமிடம் மற்றொருவரின் விறகு சுமையை தாங்கி நிற்கவே ஒதுங்கிவிடுகிற இந்த காலத்தில் தொடர்ந்து 10 மாதங்கள் ஒரு சிசுவை தன் வயிற்றில் சுமப்பதென்பது எவ்வளவு பெரிய தியாகம்!

நேயர்களே, ஒரு பெண் தன் இரு பெண் மக்களுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து யாசகம் கேட்டு நின்றாள். அவளிடம் மூன்று பேரித்தங்கனிகளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுக்கின்றார்கள். அவற்றில் ஒன்றை தனக்கு வைத்து கொண்டு மற்ற இரண்டையும் தன் மகள்களுக்கு சாப்பிட கொடுக்கிறார். அவற்றை அவர்கள் சாப்பிடுகின்றனர். தனக்குரியதை சாப்பிட அந்த பெண் எத்தனித்த போது அதையும் தங்களுக்கு தர கேட்டு அந்த குழந்தைகள் அடம் பிடிக்கின்றனர். எவ்வித முகசுழிப்புமின்றி சந்தோஷமாக அப்பழத்தை இரண்டாக பிளந்து ஆளுக்கு ஒன்றாக கொடுத்துவிட்டு அவர்கள் சாப்பிடுவதை ரசித்துக் கொண்டிருந்தாள் அந்த தாய். இந்த நிகழ்ச்சி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மனதை பெரிதும் பாதித்தது. இரவில் வீடு திரும்பிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த நிகழ்வை கூற மெய்சிலிர்த்து போன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவள் நேரடியாக சுவனம் செல்வாள் என்ற சுப செய்தியை தெரிவிக்கிறார்கள். அறிவிப்பாளர் அப்துல்லா இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு, நூல் ஆதாரம் முஸ்லிம்.

நேர்களே, அல்லாஹுவின் அருள்மறை அல் குர்ஆன் தெரிவிக்கிறது, அந்த இறைவனைத் தவிர வேறு எவரையும் நீங்கள் வணங்காதீர்கள். தாய் தந்தையரிடம் மிக கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். பெற்றோரில் ஒருவரோ அல்லது இருவரோ முதுமையை அடைந்துவிட்ட நிலையில் உம்மிடம் இருந்தால் அவர்களை சீ என்று கூட கூற வேண்டாம். மேலும் அவர்களை கடிந்து பேசி விரட்டவும் வேண்டாம். அவ்விருவரிடமும் கனிவான கண்ணியமான பேச்சையே பேசுவீராக. இன்னும் இரக்கம் கொண்டு பணிவு என்னும் இறக்கையை அவ்விருவருக்காகவும் தாழ்த்துவீராக. மேலும் என் இறைவனே, நான் குழந்தையாக இருந்தபோது என்னை இவர்கள் எவ்வாறு அன்போடும் பாசத்தோடும் வளர்த்தார்களோ அவ்வாறே நீயும் இவர்கள் மீது கருணை புரிவாயாக என்று கூறி பிரார்த்திப்பீராக என அல் குர்ஆன் அத்தியாயம் 17:23-24 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று கூறுகிறது இஸ்லாம். ஆக நேயர்களே, நாம் அனைவரும் தாயை பேணக்கூடியவர்களாக திகழ எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. ஆமீன்.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை, யாரு கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.
3: நேரம் காலை மணி 6:30.

உங்க எல்லோருக்கும் காலை வணக்கம்ங்க. மற்றொரு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல வணக்கம் மின்னல்ல உங்களை சந்திக்க ரவீன் வந்திருக்கேன். இது திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபாபவ ஆண்டு சித்திரை திங்கள் 27ஆம் நாள், 2026 மே 10 வந்திருக்கு. இந்த மே மாதத்திற்கான இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தோம்னா அன்னையர் தினத்தை நம்ம கொண்டாடுறோம். அதனால அன்னையர் தின வாழ்த்துகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 8 மணிக்கு பிறகு அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சியா நீங்க அழைத்து பேச போறீங்க. அது 8 மணிக்கு அப்புறமா நம்ம விவரங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு பொழுது இன்றைக்கு நமக்கு பிறந்திருக்கு. எல்லாமே நம்ம நினைச்சபடி நல்லபடியா மகிழ்ச்சியா அமையட்டும். சரிங்களா, தொடக்க பாடல் அம்மன் போற்றி பாடலோடு வாங்க இன்றைய வணக்கம் மின்னல் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.

இன்றைக்கு நாளிதழ்கள் வந்திருக்கும் சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். மலேசிய நண்பன்ல வந்திருக்கும் செய்தி இது. நாடு முழுவதும் மீண்டும் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கின்றது. நேற்று அதிகாலை தொடங்கி பல மணி நேரம் பெய்த அடைமழை காரணமா பார்த்தோம்னா பேரா மாநிலத்தில் பல இடங்கள்ல வெள்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா ஈப்போ, சுங்கசிப்பூர் ஆகிய பகுதிகளில் ஏராளமான இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு தாழ்வான பகுதிகளில் ஏற்பட்டதுனால பெரிதும் மக்கள் வந்து பாதிப்படைந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் யூகிக்க முடியல, எப்ப மழை வரும் எப்ப மழை வராது அப்படின்னு. அதனால எப்போதுமே விழிப்பா இருக்கிறது ரொம்ப நல்லது. மக்கள் ஓசிக்கு நம்ம போகலாம். வீடமைப்பு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட வீட்டைச் சேர்ந்தோர் உடனடியாக தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. அம்பாங் கம்பூங் புக்கிட் சுங்கை பூத்தே என்ற இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டதை தொடர்ந்து அருகிலுள்ள வீடுகளைச் சேர்ந்தோர் உடனடியாக அங்கிருந்து வெளியேற உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா பிற்பகல் 2 மணி போல இந்த நிலச்சரிவு சம்பவம் குறித்து அவசர அழைப்பு கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வீட்டிற்கு மட்டும் அருகில் பார்த்தோம்னா சுமார் 4 மீட்டர் இடைவெளியில நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இணையத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியை பார்ப்போம். நாட்டில் இலக்கவியல் உருமாற்றம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு, இந்த AI இருக்கு இல்லையா, இதோட கொள்கைகள் குவாலலம்பூர்ல முதன்மை பல்கலைக்கழகங்கள்ல அல்லது கழகங்கள்ல மட்டும் கவனம் செலுத்தாம அடித்தட்டு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்று பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு. அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக புறநகர், தீவு மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் சமூகத்தினருக்கும் நியாயமான முறையில கிடைப்பதை உறுதி செய்ய இந்த புதிய தொழில்நுட்பத்தோட கொள்கை பார்த்தோம்னா ஒவ்வொரு பகுதிக்கும் மாவட்டத்திற்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் வந்து பரிந்துரைத்திருக்காரு. இன்னொரு செய்தியை பார்க்கலாமா? சுங்கைபுலு தொகுதியில 2025 SPM தேர்வு எழுதிய மொத்தம் 934 மாணவர்கள் ஊக்கத்தொகையாக சுமார் 3 லட்சம் ரிங்கிட் உதவி நிதி வந்து பெற்றிருக்காங்க. இதற்கு முன்பு 7A முதல் 11 ஏக்கள் வரை பெற்ற மாணவர்களுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்பட்ட நிலையில இம்முறை 4 ஏக்களுக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. நல்ல முடிவுகளை பெறும்போது நல்ல ஒரு ஊக்கம் கொடுத்தோம்னாக்கா அடுத்த கட்டத்துக்கு தொடர்ந்து அவங்க போறதுக்கும் ஒரு ஊக்குவிப்பா இருக்கும்ல. நிறைய செய்திகள் வெளிவந்திருக்கின்றன, அதனால செய்திகளை படித்து தகவல்களை தெரிந்துக்குங்க.

0: இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்
1: டேய் இருக்கா இல்லையா, காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
2: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
3: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
2: அது என்ன சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
2: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
2: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
1: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
5: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
4: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
5: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
4: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
5: அதிகமாவா? அதிகமானா
4: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்து தான் பதிவு செஞ்சேன் சார்.
5: நேத்து தான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
4: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
5: பின்ன என்னமா லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
4: நினைவுகளுக்காக
5: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
4: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
5: இப்படிக்கு
4: மின்னல் எஃப்எம்.
6: Oh my god.

ஃபேமின் அன்னையர் தின வாழ்த்து. நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் ஃபேம்.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.
1: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

போலி கணக்குகளை கையாள தவறினால் மேதா மீது சட்டம் பாயும். எண்ணெய் விநியோகத்தை உறுதி செய்யும் திட்டம் இம்மாத மத்தியில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக முதல்வராக இன்று பதவியேற்கிறார் தவேக தலைவர் விஜய். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அடுத்த ஆண்டு மலேசியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு 60 ஆண்டு நிறைவை எட்டவுள்ளதை தொடர்ந்து அஃது ஒரு முக்கிய மைல்கல் என பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். 1967 உருவான இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு தொடர்ந்து வலுப்பெற்றுள்ளதாக அவர் அதிகாரப்படி முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பல துறைகளில் ஒத்துழைப்பு பேணப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு ஜனவரியில் சென்ட் பீட்டர்ஸ்பர்கில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை மாமன்னர் சந்தித்த வேளை இருதரப்பு உறவை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த இரு தலைவர்களும் இணக்கம் கண்டதாக தெரிவித்தார். மலேசிய ரஷ்ய கூட்டமைப்பு உறவின் வழி குறிப்பிடத்தக்க அடைவு நிலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இவ்வேளை ரஷ்ய நாட்டின் 81st வெற்றி தின கொண்டாட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட முதல் மலேசிய நாட்டு தலைவர் என்ற பெருமையை பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் பெற்று வரலாறு படைத்துள்ளார். அந்நாட்டு அதிபர் புட்டினிடமிருந்து பெறப்பட்ட சிறப்பு அழைப்பு மலேசியா மீது ரஷ்யா கொண்டுள்ள நன்மதிப்பை வெளிக்கொணரும் வகையில் அமைந்துள்ளது. மேலும் பன்னாட்டு அளவில் மலேசியாவின் மதிப்பு அதிகரித்து வருவதையும் அது பறைசாற்றுகிறது. 1941 முதல் 1945 வரை நிகழ்ந்த 2nd உலகப் போரில் சோவியத் யூனியனின் வெற்றியை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மோஸ்கோவில் வெற்றி தினம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. போலி கணக்குகள் குறிப்பாக மலாய் ஆட்சியாளர்கள் அமைப்பு தொடர்பான போலி கணக்குகளை கட்டுப்படுத்துவதில் சமூக ஊடக நிறுவனம் மேதா கடப்பாடு காட்டாவிடில் தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC மூலம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொடர்பு அமைச்சர் டதுஃபாமி ஃபடீல் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளார். அவ்விவகாரம் தொடர்பில் இணைய பாதுகாப்பு சட்டம் மூலம் முன்னெடுக்கப்படும் முனைப்புகள் குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக அவர் கூறினார். இவ்வாண்டு முதல் நாள் தொடங்கி மே 6 வரை மலாய் ஆட்சியாளர்கள் அமைப்பு தொடர்பில் 15,000 மேற்பட்ட போலி கணக்குகளை MCMC கண்டறிந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே கடந்த ஏப்ரல் வரை 3R எனப்படும் மதம், அரசர், இனம் தொடர்பான 398 உள்ளடக்கங்களை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC நீக்கியதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு தொடக்கம் முதல் கடந்த மாதம் வரை பெறப்பட்ட 750 புகார்களை தொடர்ந்து அவை நீக்கப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் 2022 முதல் கடந்த மாதம் வரை 3R விவகாரம் தொடர்பில் மொத்தமாக

0: தாமதம் ஜூன் மாதம் வரை நீடிக்கும் என்று அரசாங்கம் முன்னதாக உறுதியளித்திருந்தது. நாட்டில் கடல் மீன் விநியோகம் இன்னமும் போதுமான அளவில் உள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோஸ்ரீ மொமர்சாவு கூறினார். உலகளாவிய நிலைத்தன்மையற்ற பொருளாதார சூழலின் விளைவால் டீசல் விலை உயர்வின் தாக்கத்தை ஆழ்கடல் மீன்பிடித்துறையினர் எதிர்கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் நாட்டில் மீன் விநியோகம் தொடர்ந்து நிலையாக உள்ளதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: வெளிப்புற மின் விளக்குகளை நேர கட்டுப்பாட்டு சாதனத்துடன் பயன்படுத்தலாம். கணினியை பயன்படுத்தாத நேரத்தில் அடைத்து விடலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
0: தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை வென்ற தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய் இன்று உள்ளூர் நேரப்படி காலை 10 மணிக்கு தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நேரு உள் விளையாட்டு அரங்கில் அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் 120 சட்டமன்ற உறுப்பினர்களிடமிருந்து பெறப்பட்ட ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் ஒப்புதலை பெற்றார். இவ்வேளை காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தாவேகாவுக்கு ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளன. இந்தோனேசியா அல் மஹேரா தீவில் அமைந்துள்ள டுகோனோ எரிமலை வெடித்த நிலையில் அங்கிருந்து மீட்கப்பட்ட 7 சிங்கப்பூர் மலையேறிகள் இன்று தாயகம் திரும்புவர் என வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் காணாமல் போன 2 சிங்கப்பூரர்களை தேடி மீட்கும் நிலையில் இந்தோனேசிய அதிகாரிகளுடன் ஒத்துழைக்க அக்குடியரசின் தூதரக அதிகாரிகள் தற்போது ஜகார்த்தாவில் உள்ளனர். இவ்வேளை அந்த எரிமலை 10 கிலோமீட்டர் உயரத்திற்கு கரும் புகையை கக்கியதாக புவியியல் பேரிடர் மையம் கூறியது. எண்ணெய் வளம் மிகுந்த அண்டை நாடான குவானாவின் எசகோபோ வட்டார விவகாரம் தொடர்பாக வெனிசுவேலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகுவேஸ் நெதர்லாந்துக்கு பயணம் மேற்கொள்கிறார். தனது நாட்டின் இறையாண்மையை காக்கும் நோக்கில் அவரது பயணம் அமைந்துள்ளதாக தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு ஜனவரி தொடக்கத்தில் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மடுரோ கைது செய்யப்பட்டதிலிருந்து ரோட்ரிகுவேஸ் அந்நாட்டிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். எசகோபோ வட்டாரம் குயானாவின் ஆளுகைக்கு கீழ் இருப்பினும் 1966 உடன்படிக்கையின் கீழ் அதனை வெனிசுவேலா உரிமை கோரி வருகிறது. இவ்வேளை பன்னாட்டு நீதிமன்றம் ICJவில் தொடரப்பட்ட எல்லை உரிமை கோரல் தொடர்பிலான வழக்கு இன்னும் முழுமை பெறவில்லை. விளையாட்டு 2025-2026 சூப்பர் லீக் கார்பந்து. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சொந்த அரங்கில் களமிறங்கிய மலாக்கா எஃப்சியை கூச்சிங் சிட்டி எஃப்சி 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி கொண்டது. அதனை அடுத்து கூச்சிங் சிட்டி அணி 3 புள்ளிகளை பெற்று பட்டியலில் 2 நிலைக்கு முன்னேறியுள்ளது. கேமரோன் இறக்குமதி ஆட்டக்காரர் ஜெருமி எதாமி அவ்வணிக்கான கோலை புகுத்தினார். இவ்வேளை மே 17 இறுதிச் சுற்றில் கோலாலம்பூர் சிட்டி எஃப்சியுடன் கோச்சிங் சிட்டி எஃப்சி பொருதும். நிறைவாக WTA பொது டென்னிஸ் போட்டி ஆடவர் 2 சுற்றில் இத்தாலியின் ஜெனிக் சினர் 6-3, 6-4 எனும் புள்ளிகளில் ஆஸ்திரியாவின் செபஸ்தியன் ஆஃப்னரை வெற்றி கொண்டார். அமெரிக்காவின் பிரான்ஸ் தியோஃபே பெருவின் இக்னேசியோ போயஸை 6-7, 6-3, 6-2 என தோற்கடித்தார். ரஷ்யாவின் ஆண்ட்ரூ ரூப்லேவ் செர்பியாவின் மியோமிர் கெச்சமோவை 6-4, 6-4 என வீழ்த்தினார். இவ்வேளை மகளிர் 3 சுற்று ஆட்டத்தில் ரோமின் சொரானா கிறிஸ்தியா உலகின் முதல்நிலை வீராங்கனை பெலாருசின் அரினா சபாலெங்காவை 2-6, 6-3, 7-5 எனும் செட்களில் தோற்கடித்தார். அமெரிக்காவின் கொகோகாஃப் அர்ஜென்டினாவின் சொலானா சிஹராவை 5-7, 6-0, 6-4 என வெற்றி கொண்டார். ரஷ்யாவின் எனா கலின்ஸ்காயா 6-4, 6-3 என சுவிட்சர்லாந்தின் பெலிண்டா வெனிக்கை வீழ்த்தினார். போலி கணக்குகளை கையாள தவறினால் மேதா மீது சட்டம் பாயும். எண்ணெய் விநியோகத்தை உறுதி செய்யும் திட்டம் இம்மாத மத்தியில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.

0: தமிழக முதல்வராக இன்று பதவியேற்கிறார் தவேகா தலைவர் விஜய். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 1981 இன்றைய நாளில் ஜோஹர் ஆட்சியாளர் சுல்தான் இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் தமது 86வது வயதில் ஜோஹர் பாரு பெரிய மருத்துவமனையில் காலமானார். உடல்நலக் குறைவால் 1989 ஏப்ரல் 27 அவர் மருத்துவமனையின் அரசு சிகிச்சையகத்தில் அனுமதிக்கப்பட்டார். உடல்நிலை சீரடைந்ததை அடுத்து ஏப்ரல் 29 புக்கிட் சீரின் அரண்மனைக்கு திரும்பினார். எனினும் மீண்டும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மாலை 6:12 காலமானார். இறப்பதற்கு முன் துங்கு மஹமூத் இஸ்கண்டரை ஜோஹர் இளவரசராக நியமிப்பதற்கான கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டிருந்தார். சுல்தானின் உடல் 1981 மே 11 நாள் புக்கிட் மஹமூடியா அரச கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. சுல்தானுக்கு மரியாதை செலுத்தும் பொருட்டு ஜோஹர் அரசாங்கம் 7 துக்கம் அனுசரிக்கப்பட அறிவித்தது. அரச குடும்பத்தினர் 40 துக்கம் அனுசரித்தனர். மாநில கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. சுல்தானின் மறைவு நாளில் அனைத்து பொழுதுபோக்கு மையங்களும் மூடப்பட்டன.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு ரவினின் காலை வணக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நாளை வார இறுதி நாட்கள் வரும்போது எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அது இன்றைக்கு வந்து அன்னையர் தினம் அப்படின்றதுனால அந்த ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி அம்மாவுக்கு எப்படிலாம் இன்பதிர்ச்சி கொடுக்க முடியுமோ இன்றைக்கு கண்டிப்பா நிறைய நடக்கும். மகிழ்ச்சியா நீங்க நினைத்தபடி அன்னையர் தினத்தை கொண்டாடுங்க. எல்லா அம்மாக்களுக்கும் மின்னலின் அன்னையர் தின வாழ்த்தினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு வந்துங்க காலனி இல்லா ஒரு நாள்னு சொல்லி ஒரு நாளை வந்து அனுசரிக்கிறாங்க. ஒரு கேள்வி இருக்கு, உங்களோட காலனியா இருக்கட்டும் செருப்பா இருக்கட்டும் புதுசா நீங்க வாங்கியிருப்பீங்க. பெரும்பாலும் இது ஆலயங்களுக்கு இந்த திருவிழாக்கு போகும்போது ரொம்ப நடக்கும். அந்த காலனி காணாம போறது, செருப்புகள்லாம் காணாம போறது, உங்களுக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் இருந்திருக்கா? ஆனா மனசுல நம்ம என்ன யோசிப்போம், இதெல்லாமா நீங்க திருடிட்டு போவீங்க அப்படின்னு யோசிப்போம் தானே. இந்த காலனி மீதான நல்ல ஒரு புரிதலை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த காலனி இல்லா ஒரு நாள்னு சொல்லி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையில அனுசரிக்கிறாங்க. உலகத்துல பல குழந்தைகள் பார்த்தோம்னா இன்றைக்கு வரைக்கும் காலனி இல்லாம தான் இருக்காங்களாம். நமக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒன்று இந்த காலனி செருப்புகள்னா, ஆனா இன்னொருவருக்கு பெரிய கனவா இருக்கும். அந்த ஒரு புரிதலை கொண்டு வரதுக்காக தான் இந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க. நம்புங்க, ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான காலனிகள் வந்து தூக்கி எறியப்படுறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம வீட்டுல இந்த பயன்படுத்தாத காலனிகள் செருப்புகள்லாம் இருக்கும், அது மற்றவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். இப்ப இந்த சட்டைகள், இந்த துணிமணிகள்லாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்ல, அந்த மாதிரி ஒருவேளை உங்க வீட்டுல நீங்க பயன்படுத்தாத ஒரு காலனி இருக்கும், இல்ல நீங்க ஆசைப்பட்டு வாங்கியிருப்பீங்க, பார்த்தா உங்களுக்கு சேராம இருந்திருக்கும், அது அப்படியே இருக்கும் தானே வீட்டுல, அதை தேவைப்படுவோருக்கு கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய நாள்ல ஒரு சின்ன செருப்பு தாங்க, அது வந்து மனிதருக்கு பார்த்தோம்னா ஒரு பாதுகாப்பா பார்க்கப்படுது, ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, அது ஒரு மரியாதையை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆரம்பத்துல சொல்லியிருந்தது போல பயன்படுத்தாத காலனி செருப்புகள்லாம் வீட்டுல இருந்துச்சுன்னா தூக்கி வீசிடாதீங்க, அது மற்றவர்களுக்கு தேவைப்படலாம், அப்படி இருந்தா மற்றவர்களுக்கு கொடுங்க, அதுதான் சொல்ல வரோம். ஆனா இன்னமும் மனசு ஏத்துக்க மாட்டேது, எப்படி இந்த காலனி செருப்புகள்லாம் திருடிட்டு போறாங்க, இதெல்லாமா நீங்க எடுத்துட்டு போவீங்க அப்படின்றது போங்க. சரி வாங்க அடுத்து பாடலை கேட்கலாம்.

இப்ப நிறைய மலேசியர்கள் பார்த்தோம்னா வெளிநாட்டுல இருந்து தாய்கும் நம்ம நாட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்களே. வெளிநாட்டுல ஒருவேளை அவங்க படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, வேலை செய்துகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயம் வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமம் அவங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். அது நம்ம நாட்டுக்கு கொண்டுட்டு வரும்போது இப்ப மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனா அது வந்து இன்னும் இலகுவா நீங்க மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் வந்துட்டு போக்குவரத்து அமைச்சு கொடுத்திருக்காங்க. வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமங்களை பார்த்தோம்னா மலேசிய ஓட்டுநர் உரிமங்களாக மாற்றுவதற்கான அந்த நடைமுறையை தான் வந்து போக்குவரத்து அமைச்சு வந்து தற்போது மேம்படுத்தி இருக்கு. இதற்கு முன்பு பார்த்தோம்னா வெளிநாட்டு உரிமங்களை வைத்திருந்த மலேசியர்கள், மலேசியா எனது இரண்டாவது இல்லம் அந்த திட்டத்துல பங்கேற்றவர்கள், இந்த தூதரகங்கள்ல வேலை செய்யறாங்களே அதிகாரிகளுக்கு வந்து வழங்கப்பட்டது. அதனால நடப்பில் இருக்கக்கூடிய இந்த நடைமுறை வந்து மேம்படுத்தப்பட்டு ஜூன் 1 தொடங்கி விண்ணப்பங்களை நீங்க மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் குறித்த மேல் விவரங்கள் www.jpj.gov.my இந்த அகப்பக்கத்துல வந்து பதிவிடப்படும். வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமம் வைத்திருந்து நம்ம நாட்டுல மலேசிய ஓட்டுநர் உரிமம் இல்லாதவர்கள் இதற்கான விண்ணப்பத்தை கொடுங்க அப்படின்ற ஒரு நினைவூட்டல அவங்க கொடுத்திருக்காங்க. சரிங்க, இப்ப சாலையில நீங்க இருக்கீங்களா? எங்க பயணம் இன்றைக்கு? வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை காலையினாலே எங்க நாங்க சந்தைக்கு தான் போவோம். ஒரு சிலர் சந்தைக்கு போவாங்க காலையில பசியார, சிலர் வந்து ஞாயிற்றுக்கிழமைகள் அந்த உடற்பயிற்சி அது இல்லாம இருக்கவே கூடாது. கண்டிப்பா உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு சிலருக்கு. எங்க போறதா இருந்தாலும் பார்த்து பத்திரமா போங்க. சில பகுதிகளில் மழையா இருக்கு அப்படின்றது கூட நாங்க கேள்விப்பட்டோம். அதனால உங்களுடைய கவனம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா?

0: போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
2: அமுதே தமிழே.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: இது நம் ஊர் கலைஞர்களின் களம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
2: இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:15 அளவுல ஒரு நேரின் குரல் அங்கத்துல சரமன்ல இருந்து நான் சிவசத்தின் விஜய் உங்களிடம் பேச காத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நேரின் குரல் நிகழ்ச்சியில சந்திப்போமா?
3: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா? நல்லா வேலைக்கு போறீங்கல்ல?
4: குடிச்சுக்கிற போலான் இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
3: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
4: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு. பெரிய வீடுமா?
3: ஐயா தம்பி
4: சொல்லுங்க,
3: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
4: சில மாதங்களுக்கு பிறகு.
3: என்ன ஐயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
4: எல்லாம் என் நேரம் தான்.
3: என்னையா?
4: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
3: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
4: இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம்.
5: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். இந்த நிகழ்ச்சி கேட்டு உங்களுக்கு காலை வணக்கம்ங்க. இன்றைக்கு அன்னையர் தினத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம நேர்கள் இன்றைக்கு அழைத்து பேச போறாங்க. தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போது. பெரும்பாலும் நம்மளுடைய ஆசை கனவுகளை தான் வந்து வீட்டுல நிறைவேற்றி கொடுப்பாங்க தானே. ஆனா அம்மா மனசுல இருக்கிற அந்த கனவு என்னன்னு நீங்க கேட்டிருக்கீங்களா? அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, அவங்களோட கனவு என்ன அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோமா? அது நிறைவேறியிருக்கா? சில வீடுகளில் பிள்ளைகள் எல்லாம் கேட்டு அவங்களோட ஆசை கனவு வந்து நிறைவேற்றி வைத்திருப்பாங்க. அந்த மாதிரி அம்மாவின் கனவுகளா இருக்கட்டும், ஆசைகளா இருக்கட்டும், நீங்க கேட்டு நிறைவேற்றிய அனுபவம் இருக்கா? இல்லங்க, நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் நாங்களே யோசிக்கிறோம். அந்த மாதிரி ஒண்ணு நாங்க கேட்டதே இல்லைங்க. இல்ல இதுக்கப்புறமா தான் நாங்க கேட்க போறோம் நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம நிகழ்ச்சிக்கு இப்ப அழைத்திருங்க, பேசுறீங்களா? வாழ்க்கையில நம்ம ரொம்ப பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம சுற்றி இருக்கும் அன்புக்குரியவர்கள் அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க, அவங்க மனசுல சின்ன சின்ன ஆசைகள் ஏதாவது இருக்கும், அதெல்லாம் நம்ம கேட்க மறந்துடுறோம் அடிப்படையில. அதனால இன்றைக்கான வணக்கம் மின்னல் ஒரு சின்ன நினைவூட்டல உங்களுக்காக கொடுக்க போது, அது அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப அன்னையர் தினம் அப்படின்றதுனால அம்மா மனசுல இருக்கிற ஆசைகளை நீங்க நிறைவேற்றி வைத்திருக்கீங்களா? இதுக்கப்புறமா தான் என்ன அப்படின்றத நீங்க கேட்க போறீங்களா? கொஞ்சம் அழைத்து சொல்லுங்க நம்ம நிகழ்ச்சிக்கு. இப்போதை நீங்கள் அழைக்கலாம் 2282 5733 அல்லது 4768. அழைத்து பேசுங்க, நேர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம்.

0: பிடிக்கும்? அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.
1: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதைத்தான் பேச போகுது உங்கள் யாதும் ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே வானொலி நாடகம். ஞாயிற்றுக்கிழமை 7:30 எழுத்து சோதிராஜன் பரஞ்சோதி.
2: இல்ல கண்ணு, இந்த இன்னும்
3: பாட்டி போதும்
2: இல்லப்பா, கடைசி
4: மனசுல உள்ளத நீ வாய் திறந்து சொல்லிட்டு, நான் சொல்லல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியம், நீ இல்லனா அடுத்த நிமிஷம் தானே இருக்க மாட்டேன்.
2: மாமா,
5: முற்றுப்புள்ளியை வைத்திருக்கு.
1: தாயுள்ள
6: உறவும்
1: Mm-mm-mm-mm-mm. Mm-mm-mm-mm-mm.

மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை. நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாவதா அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.